நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 26ஆம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகிறது. நேரம் 5:49:55. தொடர்வது மங்கள இசை.

நாலொரு குரல், குரல் எண் 152. குரல் பொறுத்தல் இறைப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதிகாரம் பொறைவுடைமை. பொருள் வரம்பு கடந்து பிறர் செய்த தீங்கை எப்போதும் பொறுக்க வேண்டும். அத்தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் மறந்துவிடுதல் பொறுத்தலை விட நல்லது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற,
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையே சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும்
2: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
3: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
6: தாத்தா
3: சொல்றாங்கன்னு
6: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் FM ரெயின்போக்கு.

0: பிற்பகல் 3 மணிக்கு.
1: My name is Jeevagavashini.
2: Hi, Nada Shetty Bale.
3: My name is Koshi.
4: Hi, na Krishika pesra. Na iniki Rainbow Kids la kadha solla pora.
0: Rainbow Kids. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ் தோலே.
5: என்னப்பா
0: ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
5: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி பிற நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வணங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொய்யா சாகுபடி குறித்த முதற் பகுதி. காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலுக்கு பறவைகளின் வண்ணங்கள் செய்யும் விந்தை. வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை, இதில் செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. அதிக உடல் எடை மற்றும் அதனால் ஏற்படும் மூட்டு பிரச்சினைகள் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 அன்றாட முக்கிய நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 முதல் 9:45 வரை இணைய வழி நேயர் விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிசம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலை இணைகிறார் ஆர் ஜே ஜனா. மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:58 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:30 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:00 முதல் 9:58 வரை தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். இதில் புகழ்பெற்ற சைபர் செக்யூரிட்டி நிபுணர் டாக்டர் பி டுவன் டுகல் எலிமினன் அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 10:00 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு.

நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் 10 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், 10:53 நண்பகல் 12 மணி, பகல் 1 மணி மற்றும் இரவு 7:00 to 7:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சேவை செய்தி. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வி மணவெளி அருள்மிகு ஸ்ரீ பரணி ஸ்ரீ பொற்கலை உடனுரை ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலயம் ஸ்ரீ சப்தகன்னிகள் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கெங்கை விநாயகர் ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயங்களோடு கூடிய அருள்மிகு ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தில் இன்று காலை 9 மணிக்கு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், இரவு 7 மணிக்கு அம்மன் அலங்கார வீதியுலா. புதுச்சேரி மீனாட்சிப்பேட்டை ரமணபுரம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் செடில் மகோற்சவ விழாவில் இன்று இரவு 7 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். விழுப்புரம் மாவட்டம் ஸ்ரீமத் நம்மாழ்வார் வைணவ சபை சுவாமி எம்பார் அவர்களின் 1000வது ஆண்டு விழா மற்றும் 20வது ஆண்டு ஸ்ரீ வைணவ மாநாடு நடைபெறும்.

இனி 1118 kHz முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 மறு ஒலிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இனி முதன்மை அலைவரிசையில் இடம்பெறவுள்ள பிற நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 முதல் 8:15 வரை தகவல் தளம். 8:30 கார்கில் வெற்றி தினம் சிறப்பு நேர்காணல். பங்கு பெறுபவர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் எம் இந்திரபாலன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை. ஜி சண்முகசுந்தரம் குழுவினர் வாசித்துள்ள நாதஸ்வர இசை கேட்கலாம். இ சங்கரதாஸ் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை. சாமி தண்டபாணி அவர்கள் பாடியுள்ள திருஞான சம்பந்தர் தேவாரம். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிசம் கார்கே அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளதரங்கம். மங்களம் எஸ் சுந்தரராஜன் அவர்கள் தவில். வழங்கியிருப்பது ரூபக தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு. மாலை 4:00 நாடகம் வேலைக்காரி வானொலி நாடகம். மூலக்கதை அண்ணாதுரை. வானொலி நாடக வடிவம் கே பாலமுருகன். அமைப்பில் உதவி எம் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி, சென்னை அஞ்சல். மாலை 5:00 கிராமிய தென்றல். தாயார் அம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள் நிறைவு பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் உடையார்குடி பருவத ராஜா குருகுலம் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. மாலை 6:00 திரைசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரைசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இதில் பலா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய நுண்ணுயிரியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜி காயத்ரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி கேட்கலாம். 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன் அவர்கள். அமைப்பு எஸ் ஜான்சன் மற்றும் என் விஜயலட்சுமி ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத

இந்த வானிலே இரவு 10 மணிக்கு ரவி பாசிரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் விதுஷி வர்ஷா அகர்வால் அவர்கள் வாசித்துள்ள சந்தூர் இசை படைப்பு ஆகாஷ்வாணி இந்தூர் டெல்லி அஞ்சல். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரில் 11:10 நமது முதன்மை அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி முதல் பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6, 5, 8, 15 பிற்பகல் 2 மணி 3, 5 இரவு 9 மணி 11, 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 10:53 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ரா அனுராதா அவர்கள். சென்னை அஞ்சல்
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். உலகில் மக்கள் விரும்பி தேடுவது இன்பம், ஆனால் அவர்கள் விரும்பாமலே வருவது துன்பம். இன்பமும் துன்பமும் இணைந்ததே வாழ்க்கை. இன்பத்தை விரும்பும் மனிதன் அதற்கு துணையாக பொருளீட்ட முற்படுவது உலகியல். இதில் ஏற்படும் இன்னல்களை குறுக்கீடுகளை எதிர்கொண்டு சமாளித்து தன் கடமைகளை ஆற்றி வெற்றி பெறுவான். அதனால் வரும் இன்பத்தையும் அடைவான். மனிதன் மட்டுமல்ல, உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்துமே இன்ப நாட்டத்தை உடையவை என்றும் சொல்லலாம். தேனி கொட்டும் என்று தெரிந்தும் தேன்கூட்டை கலைத்து அதை கொட்டுவதை பொறுத்து கொண்டு தேனெடுத்து சுவைத்து மகிழ்தலை சொல்லலாம். தாய் 10 மாதம் குழந்தையை பெற்றெடுக்க சொல்லொணா துன்பங்களையும் தாங்கினாலும் குழந்தை பெற்று அதனுடைய முகத்தை பார்க்கும் நேரத்தில் அடையக்கூடிய இன்பம், இந்த இன்பங்களுக்கெல்லாம் ஈடு இணை கிடையாது என்று சொல்லலாம். துன்பங்களில் பல வகை உண்டு. பொருள் இல்லாமை, நோய், உறவுகள் இழப்பு, வறுமை, முதுமை போன்றவற்றால் துன்பம் ஏற்படும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பம் உண்டு என்பார்கள். இன்பமும் துன்பமும் கலந்தும் இணைந்தும் கைகோர்த்து கொண்டு வரும் இத்தகைய வாழ்வில் குழந்தை பெறும் வரை துன்பம், பெற்றதும் மகிழ்ச்சி, பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு மகிழ்ச்சி, கல்வி கற்பிப்பதில் மகிழ்ச்சி, திருமணம் நடத்தி வைக்கையில் மகிழ்ச்சி, அவர்களை அலுவலகத்தில் பொது வாழ்வில் பொறுப்பில் புகழடையும் பொழுது மகிழ்ச்சி என பல்வேறு துன்பங்களுக்கிடையே மகிழ்ச்சி அடைவது உலகத்து இயற்கை. பல்வேறு துன்பங்களை தாண்டி மதி நுட்பத்துடன் மன துணிவுடன் குறிக்கோளை நோக்கி பாடுபட்டு எப்படி செல்கிறான், வெற்றி கொடியை எப்படி நாட்டுகிறான் என்று நினைக்கும் பொழுது மனித உணர்வின் பலம் தெரிய வருகிறது. ஒவ்வொருவருக்கும் தான் வாழ்ந்தால் மட்டுமே போதாது, அனைவருமே இன்புற்று வாழ வேண்டும் என்ற பெருநோக்கு வேண்டும். சான்றோர் கூறிய அறிவுரைகளை கேட்ட மன்னர்கள் நல்லாட்சி புரிந்து குடிமக்களின் நலனை காத்தார்கள் என்கிறது நம்முடைய பழமையான இலக்கியங்கள். இயற்கையும் அறிவும் போட்டி போட்டுக் கொண்டு நம் கண்முன்னே வளர்ந்திருக்கிறது அழகு. இன்பம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என வியர்க்கிறான் கவிஞன். எண்ணற்ற துன்பங்களுக்கிடையில் பெறுகின்ற இன்பத்தால் இயல்பையும் இயற்கையின் பேர் ஆற்றலையும் உணர்ந்து செயல்பட முடியும். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்கிறார் அப்பர் பெருமான். ஒரு பக்கம் துன்பம் அழகாக, மற்றொரு பக்கம் மகிழ்ச்சி சிரிப்பு, இதுதான் வாழ்க்கை. இதை உணரும் பக்குவம் வேண்டும். எண்ணிலையிலும் மனம் கலந்த நிலையை பெறுவது அரிது, இருப்பினும் அதை பெறும் மன உறுதி உடையவராக இருத்தல் வேண்டும். மன உறுதி தளர்ந்தால் மன வலிமை குன்றும். மன வலிமை குன்றினால் செயலின்மை தோன்றும். அது பல்வேறு இழப்புக்கும் தொல்லைகளுக்கும் துன்பத்திற்கும் நம்மை ஆளாக்கும். இவற்றையெல்லாம் தவிர்க்க துன்பம் கண்டு துவளாத நிலையை பெறுதல் வேண்டும். இன்பத்தில் மயங்கி அறிவை இழக்காமல் இன்ப துன்பத்தை சரிசமமாக பார்க்கும் நிலையை அடைதல் வேண்டும். சோர்வில்லாமல், காலம் தாழ்த்தாமல், விடாமுயற்சியுடன், ஆர்வமும் செயலாற்றும் திறனும் கொண்டு துணிவுடன் செயல்பட்டால் அடுக்கடுக்காக வரும்

0: துன்பங்களும் தெரித்து ஓடும் என்று சொல்லலாம். இன்னாத அம்மை இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே என்கிறார் பக்குடுக்கை நக்கனியார். இனியவற்றை இனிமையாக காண்பதை காட்டிலும் இன்னாதவற்றை இனிமையாக காணுதல் வேண்டும் என்கிறார். இன்னாத அம்மை இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே, இந்த இயல்பை உணர்ந்து இன்னாதவற்றையெல்லாம் இனிமையாக கண்டு வாழ்க்கையில் இனிமையை அடைவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15:42. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களுடன். தெய்வீக ராகம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் தமிழ். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், எஸ் சௌமியா குரலில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 10 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொய்யா சாகுபடி குறித்த முதற் பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: இன்னைக்கு காலையிலே வந்திருக்கோம். சீக்கிரமா கொய்யா பழம் எல்லாத்தையும் வித்துட்டு வேலையோட நம்ம வீட்டுக்கு கிளம்பணும்.
3: கொய்யா பழம் 2 கிலோ கொய்யா பழம் 100 ரூபா, 1 கிலோ 60 ரூபா. ஏமா கொய்யா பழம் வாங்கிக்கோங்கம்மா, கொய்யா பழம் வாங்கிக்கோங்க ஐயா. இன்னைக்கு மொத கூலி நீங்க தாங்க ஐயா.
4: காத்துமுத, கொய்யா பழம் எல்லாம் டேஸ்டா இருக்கும் போல. காத்துமுத, அங்க பாரு கூடையில குருவி கொத்துன கொய்யா பழம். அடா சாப்பிட்டு போவோம். கொய்யா பழம் வைக்கிறம்மா, இந்த கொய்யா எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். செம்ம டேஸ்டா இருக்குதா. இந்த கொய்யா பழம் பார்த்தாலே எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. காத்துமுத,
5: குருவி கொடைஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா, குருவி கொடைஞ்ச கொய்யா பழம் கொண்டு வந்து தரவா, குமரி பொண்ணு வெத்தலைக்கு சுண்ணாம்பு நான் தரவா. எசுன்னா எசன்னு சொல்லு, நோவுன்னா நோவுன்னு சொல்லு. எசுன்னா எசன்னு சொல்லு, நோவுன்னா நோவுன்னு சொல்லு. கொத்துகிற குருவிக்கெல்லாம் கொய்யா பழம் நானா.
4: 1 கிலோ வாங்குமா கொய்யா?
6: ஏப்பா 2 கிலோ வாங்குப்பா.
4: ஆமா 2 கிலோ 100 ரூபாங்க, 1 கிலோ 60 ரூபாங்க.
6: ஆமா 2 கிலோ வாங்குப்பா. நீ 1 கிலோ வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம், நான் 1 கிலோ வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்.
4: கொய்யாக்காரம்மா, எங்களுக்கு 2 கிலோ கொய்யா கொடுமா.
3: இதோ குடுக்கறேங்க ஐயா, வாங்கிக்கங்க. 2 கிலோ போதுமா, இன்னும் 2 கிலோ கொடுக்கவா?
4: இன்னைக்கு 2 கிலோ போதுமா? வருவல அந்த சைடு
3: வருவங்க ஐயா.
4: சரி சரி சரிம்மா.
3: ஐயா இந்தாங்க ஐயா 2 கிலோ கொய்யா பழம். ஒரு கொய்யா பழம் மேலதான் போட்டிருக்கேன், சாப்பிடுங்க, தேன் மாதிரி இருக்கும்.
4: சரிம்மா சரிம்மா. காதமுத, கொய்யா பழம் வாங்கிட்டோம், இப்படி வேப்ப மரத்தடியில உட்காருப்பா, சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வயக்காட்டுக்கு போவோம்.
6: சரிப்பா சரிப்பா. கத்தமுத்த, நான் உன்னை ஒண்ணு திங்கிறேன்ப்பா, பாக்கி எல்லாம் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்.
4: சரி சரி.
6: நல்லா டேஸ்டா இருக்குப்பா, அருமையா இருக்குப்பா, அருமையா இருக்குப்பா. கருத்தமுத்த, ரொம்ப நாளா நானும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், என்னென்னமோ சாகுபடி பண்ற, கொய்யா சாகுபடி பண்ணக்கூடாதா அப்படின்னு. நீ அப்பா ஆரம்பிக்க மாட்டேங்கிற.
4: அடப்போ காத்தமுத்த, வீட்டுல 2 கொய்யா மரங்குதா, 1 காயும் காய்க்க மாட்டுதா.
6: கருத்தமுத்த, கொய்யா சாகுபடியில முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் இருக்கு.
4: என்ன தொழில்நுட்பம்?
6: கொய்யா கிளை இருக்குல்லப்பா.
4: ஆமா.
6: அத நல்லா வளைச்சு விட்டு அத கயிறு போட்டு நல்லா கட்டி கீழே ஒரு பையிலயோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ மண்ணோ அல்ல மணலோ கொட்டி தொங்க விடணும்பா.
4: காத்துமுத்த, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாதப்பா. மண்ணு வச்சு கயிறு கட்டி தொங்க விட்டா கொய்யா பழம் காய்ச்சிருமா?
6: கருத்தமுத்த, நீ கிண்டலுக்கு கேக்குறியோ இல்ல தெரியாம கேக்குறியோ எனக்கு தெரியல, ஆனா உண்மையிலேயே கிளைய தொங்க விடுற மாதிரி கயிறு கட்டி நீ வச்சு பாரு, கொய்யா வந்து அமோகமா காய்க்கும்பா.
4: காதமுத்த, கொய்யா சாகுபடி முறையில பயிரிடும் முறைய பத்தி சொல்லலாம்.
6: கேவிக்கு எல்லாம் நமக்கு தொடர்பு இருக்கு, அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா கொய்யா கண்ணு அத வாங்கிட்டு வந்து நம்ம கொல்லையில இறக்குற வரைக்கும் அவங்களே வந்து ஆலோசனை சொல்லிடுறாங்க.
4: சரி சரி சரி.
6: அப்ப நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம இறக்கி நம்ம நடவு செய்யறதுதான் முக்கியம். ஏப்பா, உன் மரம் கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல கவாத்து பண்ணு.
4: ஓஹோ,
6: சூரிய வெளிச்சம் படாத கிளையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெட்டிடு. அதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற கிளைய நல்லா நான் சொன்ன மாதிரி கயிறை கட்டி தொங்க விட்டு கொஞ்சம் வெயிட் கொடுத்து அது வளைச்சு வைய. அதுல நிறைய தூர் வெடிச்சு புதிய புதிய கணு கிளம்பி அதுல பூ வச்சு நல்லா காய் காய்க்குதா இல்லையான்னு பாருப்பா.
4: அப்படியா சொல்றான்?
6: ஆமாப்பா, கொய்யாவுக்குன்னு சில தொழில்நுட்பம் எல்லாம் இருக்குது.
4: ஓஹோ,
6: அந்த சாகுபடி தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொய்யா சாகுபடியில

0: நம்பர் ஒன் விவசாயி ஆகலாம்பா.
1: காத்து மூதா, அப்படின்னா அந்த சாகுபடி தொழில்நுட்பங்களை பத்தி எனக்கு விளக்கமா விவரமா சொல்லுப்பா. ஒன்னொன்னா
0: சரி, முதல்ல பயிர் செய்யற காலத்தை சொல்லிடுறேன்.
1: சரி,
0: ஏப்ரல் இருந்து மே மாசம் கொய்யா சாகுபடி செய்யலாம். அதுக்கு பிறகு ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் இந்த நேரத்திலயும் நம்ம கொய்யா சாகுபடி செய்யலாம்.
1: சரி,
0: ஏன்னா மழை பருவத்துல உற்பத்தி அதிகமா இருந்ததுன்னா மகசூல் வேணா அதிகரிக்கும், ஆனா ரேட்டு அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா பருவத்திலையும் கிடைக்கிற மாதிரி நாம சாகுபடி பண்ணிக்கணும்பா.
1: சரி கருத்தமுத்த, எந்த ரகம் நல்லா விலை போகும், நல்லா டேஸ்டா இருக்கும் அதை சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, இந்த குட்டை ரகமா நம்ம ஆள் உயரத்துக்கு மரம் ஆனா நல்லா காய்க்கணும் அப்படின்னா தவாங் பிங்க் அப்படின்னு ஒரு ரகம் இருக்குப்பா. அந்த ரகம் நமக்கு நல்ல வருமானம் கொடுக்குது. இது போக அர்கா கரண் அப்படின்னு ஒரு கொய்யா இருக்குது, அதுவும் நல்ல பலன் கொடுக்குது. அப்புறம் வந்து லக்னோ 49 அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது. இந்த லக்னோ 49 பச்சை காயா கூட நீ விற்பனை கொண்டு போகலாம். காயை சாப்பிட்டாவே நல்லா இனிப்பா இருக்கும். அப்புறம் பனாரஸ் அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது, இது நல்ல பழுத்த பிறகுதான் நல்லா இருக்கும், ஆனா பழமா ஆன பிறகு பாக்கிறதுக்கு நல்ல கவர்ச்சியா இருக்கும்பா. இதுல எதை வேணாலும் நீ சாகுபடி செய்யலாம்.
1: கொய்யா சாகுபடி முறை எப்படி, எப்படி பயிர் பண்ணணும், வடிகால் வசதி, நீர் மேலாண்மை, நோய் மேலாண்மை, நிலம் தயாரிக்கிறது, இதெல்லாம் பத்தியா நல்ல விளக்கமா சொல்லுப்பா எனக்கு.
0: ஒண்ணு இல்லப்பா, கொய்யா சாகுபடியில ஒரு மரத்துல இருந்து ஒரு வருஷத்துல 50 கிலோ கொய்யாக்காய் கிடைச்சாதான் நமக்கு ஓரளவுக்கு லாபம். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது நம்ம பார்க்கணும்.
1: சரி,
0: இப்ப அடுத்து என்ன, வடிகால் வசதி கேட்ட இல்லையா? வடிகால் வசதி உள்ள மண்ணு தான் வந்து கொய்யா சாகுபடியில ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா மழையில வந்து அப்படியே தண்ணி நின்று போச்சுன்னா காய்ப்பு இல்லாம போயிடும். அதனால வடிகால் வசதி ரொம்ப முக்கியம்ப்பா. மரத்துக்கு மரம் நம்ம எவ்வளவு இடைவெளி இருக்கணும், எப்படி இருக்கணும், இதெல்லாம் கொஞ்சம்
1: சொல்லிடுறேன்.
0: ஆமாப்பா, ஒரு ஏக்கர்ல 300 மரம் நம்ம நடணும்.
1: ஓஹோ,
0: 10 × 10 அடி இடைவெளி. அப்புறம் குறுக்கு வாட்டுல 12 × 12 அடி. இந்த மாதிரி இடைவெளி விட்டுதான் நம்ம கன்றுகளை நடவு செய்யணும். இப்ப அதுக்கு முன்னாடி நிலம் தயாரிக்கிறத பாத்துருவோம்.
1: ஆமா,
0: ஏன்னா நிலம் நல்லா இருக்கணும், அப்படி இருந்தா தானே நமக்கு பின்னாடி நல்ல காய்ப்பு வரும். ஆமா, நிலத்தை நல்லா உழவு செஞ்சு வரிசைக்கு வரிசை 10 அடி, செடிக்கு செடி 8 அடி இடைவெளியில ஒரு கன அடி அளவுக்கு நம்ம குழி நோண்டணும். இந்த இடைவெளியில வந்து குழி நோண்டினோம்னா நமக்கு ஒரு ஏக்கருக்கு 545 குழி கிடைக்கும்பா. ஒவ்வொரு குழியிலையும் 2 கிலோ தொழு உரம்,
1: சரி,
0: அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் இதெல்லாம் கலந்து அந்த செடியை வந்து நம்ம நடணும். 3 மாசம் வர வேர்பகுதியில ஈரம் காயாத அளவுக்கு நம்ம நீர் பாசனம் செய்யணும். அப்புறம் 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம தண்ணி பாசனம்.
1: சரி,
0: இப்போ நீர் மேலாண்மைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காய் இல்லாத போது, மரத்தில் காய்ப்பு இல்லாமல் இருக்குல்ல, அப்போ நம்ம அந்த நீர் பாசனத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். கொய்யா செடி இருக்குல்ல, அதில் கவாத்து செய்கிறது ரொம்ப முக்கியம். செடி ஒரு 1.5 அடி நம்ம இடுப்பு உயரத்துக்கு கொஞ்சம் மேலே அப்படி வளர்ந்த உடனே நுனியை அப்படியே கட் பண்ணி விட்டுணும். நுனியை கட் பண்ணி விட்டோம்னா பக்க கிளைகள்லாம் நிறைய பிரிஞ்சு கிளை வந்து அடிமட்டத்திலேருந்து மேல் நோக்கி போகாம பக்க வட்டில் போகும். ஏன்னா ஒரு கொய்யா தோப்புல நாம உள்ள நுழைஞ்சோம்னா நின்றுகிட்டே கொய்யா பழங்களை பறிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம்ப்பா. 5 மாசத்துலேயே அது பூக்க தொடங்கிடும், ஆனால் அந்த பூவை நம்ம காய்ப்பு விட்டுறக்கூடாது. பூவெல்லாம் கிள்ளி விட்டுருணும், அதெல்லாம் உதிர்ந்து போக விட்டுருணும்.
1: காதுமுத்த, கொய்யா மரத்தை நேரா மேல் நோக்கி போகும் கிளைகளை நிலத்துக்கு இணையா இழுத்து கட்ட சொன்னல, அதனுடைய தொழில்நுட்பம் பத்தி சொல்லாம்பா.
0: கருத்தமுத்த, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குப்பா, நான் உடனே வீட்டுக்கு போகணும். இது ஒரு நல்ல தொழில்நுட்பம் தான் நீ கேட்டிருக்க.
1: ஆமா,
0: ஆனா அதை நாளைக்கு சொல்றேன்.
1: சரி சரி சரி காதுமுத்த, நானும் விவசாய ஆபீஸுக்கு தான் போனோம், ஆபீஸ் வெயிட் பண்ணுவார, அப்ப நாளைக்கு கூட நம்ம பேசலாம்பா.
0: ஆமாப்பா, நாளைக்கு நான் விவரமா உனக்கு சொல்றேன்ப்பா. அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரி காதுமுத்த,
0: அந்த கொய்யா பழத்தை கொடுப்பா, வீட்டுல கொண்டு போய் கொடுணும்.
1: ஆமா ஆமா ஆமா, இந்த கதமுத
0: நீ ஒன்னொருத்த எடுத்துருப்பா.
1: சரி சரி சரி,
0: அப்ப 1 கிலோங்கப்பா தான் ஒரு பழம் நான் தின்ட்டேன்.
1: ஆமா, நான் ஒரு 5 பழம் தின்ட்டேன் உங்ககிட்ட பேசினு இருக்கும்போது.
0: சரிப்பா சரிப்பா சரிப்பா, நான் எடுத்துட்டு போறேன்.
1: சரி,
0: நாளைக்கு நம்ம சந்திப்போம்.
1: சரி கதமுத,
0: போயிட்டு வரட்டுமா?
1: பாத்து போயிட்டு.

நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொய்யா சாகுபடி குறித்த முதற் பகுதி. பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேயர்களை இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புதுமை கண்டுபிடிப்புகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், குறைந்த செலவில் சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வது போன்ற நடவடிக்கைகள் மருந்து உற்பத்தி துறையை இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக உருவெடுக்க செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி, பொது பெயரிலான மருந்து உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகள் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் உலகின் நம்பகத்தன்மை கொண்ட நாடாக இந்தியாவை நிலைநிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக புதுதில்லியில் மருந்து உற்பத்தி தொடர்பான மாநாட்டை திரு ஜே பி நட்டா தொடங்கி வைத்தார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். ஆழ்துளை கிணறுகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளின் பயன்பாட்டை கண்காணிக்க வேண்டும் என்றும், பழுதடைந்த குடிநீர் குழாய்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்டா மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து உரிய முடிவை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இருந்தும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளை பிஜேபி மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீரை உரிய நேரத்தில் வழங்காத கர்நாடக மாநில அரசின் செயல்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தி தஞ்சையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த

0: சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகள் பருவமழை காலத்திற்கு முன்னதாக முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் கூவம், அடையாறு, கொசஸ்தலையாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், ஒக்கியமடுவு போன்ற வடிகால்களும், வேளச்சேரி, புழல், நாராயணபுரம், ஆதம்பாக்கம், கோவிலம்பாக்கம் ஏரிகளும், முட்டுக்காடு போன்ற முகத்வாரங்களும் தூர்வாரி பராமரிப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநிறுவனங்கள், தன்னார்வலர்களின் பங்கேற்பு நீர்நிலைகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இம்மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மரம் வளர்த்தல் குறித்த நிகழ்ச்சி வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பசுமை தத்துவம் முன் முயற்சியின் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை அனைத்து மாவட்டத்தில் உள்ள 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பள்ளி வளாகங்களில் மாணவர்கள் மரக்கன்று நடுதல், நீர் ஊற்றுதல் மற்றும் பராமரித்தல் பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். சிறப்பாக பங்கேற்கும் மாணவர்களுக்கு பசுமை பேட்சுகள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர். இளம் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இதன் நோக்கமாகும்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகத்தில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக அவசர நிலை பிறப்பிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் கவலையளிப்பதாக உள்ளது என்று மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. சீனாவின் குவாண்டாங் நகரில் வீசிய நோல் சூறாவளி காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் 340,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை 66,00,000 பேர் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைலாஸ் மான்சரோவர் புனித யாத்திரையை நிறைவு செய்த யாத்ரீகர்களின் 5வது குழு நாதுலா பாதை வழியாக சிக்கிம் மாநிலம் கேங்டாக் வந்தடைந்துள்ளனர். ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்களுக்கான வெறி நோய் தடுப்பூசி செலுத்தும் முகாமை ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மரம் வளர்த்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான அரசு சேவைகள் நலத்திட்ட முகாம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். கனடாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 11-3, 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ருக்கையா சலமை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இது அவரது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் 129 ரனுக்கு ஆட்டம் இழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டை கட்டமைப்பதற்கான நடவடிக்கைகளில் மருந்து உற்பத்தி துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாதவாறு அனைத்து துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனஹாத் சிங் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55 15 நொடி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சூழல் அறிவோம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: சுற்றுச்சூழலுக்கு பறவைகளின் வண்ணங்கள் செய்யும் விந்தை.
3: வழங்குபவர் வி சுரேந்தர் அவர்கள்.
5: விலங்குகள் உலகத்திலேயே அதிக வண்ணங்களை உடையவை பறவைகளே. அதனாலேயே அவை மனிதர்களால் அதிகம் விரும்பப்படுகின்றன. பறவைகளின் வண்ணங்கள் மனிதர்களை வசீகரிக்க தோன்றியவை அல்ல. அவை முக்கிய உயிரியல் செயல்பாடுகளான இனப்பெருக்கம் செய்தல், தகவமைப்பு, உயிர் பிழைத்திருத்தல் போன்ற இன்றியமையாத செயல்பாடுகளுக்கு பரிணாம வளர்ச்சியில் தோன்றியவையாகும். பறவைகள் வண்ணமயமாக தெரிவதற்கு காரணம் அவற்றின் உடலில் இருக்கும் வண்ணமிகு இறகுகள் தான். இறகுகள் வண்ணமயமாக தெரிவதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, கட்டமைப்பினால் உண்டாகும் நிறங்கள், அதாவது ஒளியின் குறுக்கீடு மற்றும் சிதறல் போன்ற இயற்பியல் நிகழ்வுகளால் உருவாகும் வண்ணங்கள். இது எப்படி உருவாகிறது என்று தெரிந்து கொள்வோம். இறகுகளின் மேற்புறத்தில் இருக்கும் கெரட்டின் அல்லது மெலனின் என்ற வேதிப்பொருள்கள் மீது வெளிச்சம் படும்போது எதிரொலிப்பு நிகழ்கிறது. பார்ப்பவர் கண்ணுக்கு பளபளப்பாகவும் பல வண்ணங்களிலும் தெரிகிறது. தண்ணீரில் மிதக்கும் எண்ணெயை வெவ்வேறு கோணத்தில் பார்க்கும்போது வெவ்வேறு வண்ணங்களில் தெரிகிறதல்லவா, அதுபோலத்தான் இதுவும். இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு நம் தேசிய பறவையான மயில். பறவைகளின் இறகுகளில் இருக்கும் கெரட்டினின் நுண்ணிய காற்றுப்பைகளின் வழியே ஒளி உட்புகுந்து வெளிவரும்போது ஒளிச்சிதறல் ஏற்படுகிறது. இவ்வாறு ஒளிச்சிதறல் மூலம் உருவாகும் வண்ணங்கள் பளபளப்பாக தெரிவதில்லை. மேலும் இவை பார்க்கும் கோணத்துக்கு தக்கவாறும் மாறுபடுவதில்லை. வானவில் தோன்றுகிறதல்லவா, அதுபோலத்தான். இரண்டாவது, நிறமிகளால் உண்டாகும் நிறங்கள், அதாவது வேதிப்பொருட்களால் உண்டாகும் நிறங்கள். இது எப்படி உருவாகிறது என்று தெரிந்து கொள்வோம். பறவைகளின் உடலில் மெலனின் என்ற நிரம்பி பொதுவாக காணப்படுகிறது. இந்நிரம்பி அதிக அளவில் சேரும் போது கருப்பு நிறத்தை உண்டாக்குகிறது. காக்கை கருப்பாக இருப்பதற்கு காரணம் அதிக அளவில் இருக்கும் மெலனின் என்ற நிரம்பிதான். பூநாரைகளுக்கு வண்ணத்தை தருவது கெரட்டின் என்ற நிரம்பியாகும். பூநாரைகள் பெரும்பாலும் கெரட்டின் நிறமையை அது உண்ணும் உணவிலிருந்தே பெறுகின்றன. சில பறவைகள் கட்டமைப்பினாலும் நிறமிகளினாலும் வண்ணங்களை பெறுகின்றன. நிறங்கள் பறவைகளுக்கு 2 விதமான வேலைகளை செய்கின்றன. ஒன்று, அவை நன்கு தெரியும் வண்ணம் பளபளப்பாக பளிச்சென காட்டுவது. மற்றொன்று, எளிதில் பார்க்க முடியாதவாறு மங்களாக காட்டுவது. மங்களாக இருக்கும் பறவைகள் பொதுவாக தரைவாழ் பறவைகளாகவே இருக்கின்றன. அவை தரையில் இருக்கும் மண், கல் அல்லது புல் போன்ற நிறங்களை ஒத்து இருக்கின்றன. இதன் மூலம் வரும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். சில பறவைகள் கழுத்து பகுதியில் சில வித்தியாசமான குறியீடுகளை கொண்டிருக்கின்றன. இவற்றை நாம் சாதாரணமாக பார்க்க முடியாது. ஆனால் இப்பறவைகள் ஆபத்தை எதிர்கொள்ளும் போது இக்குறியீடுகள் உதவுகின்றன. நம் ஊரில் காணப்படும் மஞ்சள் குருகு இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. இவை ஆபத்தை உணரும் போது 2 கால்களாலும் 4 பிடித்து கொண்டு கழுத்தை நன்கு நீட்டி அலகை வான் நோக்கி உயர்த்தி காட்டும். அப்போது இதன் கழுத்து பகுதியில் இருக்கும் குறியீடுகள் அதன் சுற்றுப்பகுதியில் இருக்கும் தாவரங்கள், இலைத்தழைகள் போன்றவற்றோடு ஒத்துப்போகும். இதன் மூலம் அவை இருக்கும் இடத்தை அடையாளம் காண்பது முடியாமல் போகிறது. செறிந்த வண்ணத்தோடு பளபளப்பாக தனித்துவமாக காணப்படும் வண்ணங்களுடைய பறவைகளுக்கென தனித்துவமான பணிகள் உண்டு. ஆண் பெண் வேறுபாடுகளை காட்டவும், வண்ணங்களை காட்சிப்படுத்தி இணையை கவரவும், விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. மீன்களை பிரதான உணவாக கொண்டுள்ள கொக்குகள், கடற்காக்கைகள், ஆலாக்கள் முதலியன வெள்ளை நிறத்திலேயே காணப்படுகின்றன. ஏன் தெரியுமா? வெள்ளை நிறம் உள்ள பறவைகளால் மீன்களுக்கு மிக அருகில் செல்ல முடியுமாம். அடுத்த முறை பறவைகளை பார்க்கும்போது அதன் நிறத்தோடு சேர்த்து அதற்கான காரணத்தையும் யோசிப்பீர்கள் தானே. வண்ணமிகு பறவைகள் பிற பறவைகளுக்கு உணவு இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுக்கின்றன. இனப்பெருக்கத்தின் போது பறவைகள் வண்ண

0: செறிவுமிக்க இணையையே தேர்ந்தெடுக்கின்றன. ஏனெனில் செறிவான வண்ணம் வலுவான மரபணுக்களை கொண்ட நலமான பறவையின் அறிகுறியாகும். இதன் மூலம் சிறந்த மரபணு பண்புகள் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது உறுதியாகிறது. எனவே ஓர் இனத்தின் அடுத்த தலைமுறை வண்ணத்தால் தீர்மானிக்கப்படுகிறது என்பது சூழலின் விந்தைகளுள் ஒன்று.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலுக்கு பறவைகளின் வண்ணங்கள் செய்யும் விந்தை. வழங்கியவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
2: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, வடக்கு மாசிடோனியா மற்றும் ரொமானியா ஆகிய நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று காலை தாயகம் திரும்பியுள்ளார். இச்சுற்றுப்பயணத்தின் போது மேற்கண்ட 3 ஐரோப்பிய நாடுகளுடனும் உத்திசார் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான உயர்மட்ட சந்திப்புகளை குடியரசுத் தலைவர் மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுடன் மனம் திறந்து பேசும் 136வது மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகிறது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. மேலும் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி செய்தி இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி ஆகியவற்றில் ஒலிபரப்பப்படும். பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் யூடியூப் சேனலிலும் நேரடியாக இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பப்படும். பிரதமரின் இந்தி மொழி உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் ஒலிபரப்பாகும். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த எழுச்சிமிகு கிராம இயக்கத்தின் கீழ் இளைஞர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து 400க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். திரு தர்மேந்திர பிரதான் தமது மத்திய கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷிக்கு அப்பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. திரு ஜோஷி ஏற்கனவே நுகர்வோர் விவகாரங்கள், உணவு, பொது விநியோகம், புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகிய துறைகளை கவனித்து வருகிறார். ஹரரேவில் நடைபெற்ற 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் 90 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஜிம்பாப்வேவை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:02:25. தொடர்வது செய்தி மலர்.
5: புதுச்சேரி வானொலி நிலைய செய்தி பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் ஜிப்மரில் பங்கேற்ற மை பாரத் இளைஞர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, ஜன்தன் வங்கிக் கணக்கின் சிறப்புகள் குறித்து புதுவை கிராம வங்கி தலைவர் திரு ரத்னவேல் தரும் தகவல்கள், இளையோர் கலை மற்றும் பண்பாட்டு போட்டிகள் குறித்த தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. இளைஞர்களிடையே தலைமை பண்பு, தன்னார்வ சேவை, சமூக பொறுப்பு மற்றும் தேச கட்டமைப்பில் பங்கேற்பதை ஊக்குவித்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட மை பாரத் என்ற இளைஞர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுச்சேரி ஜிப்மரில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாணவர்களிடையே கலந்துரையாடினார். அப்போது உரையாற்றிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட மை பாரத் எனது இளைய பாரதம் என்ற திட்டத்தின் நோக்கம் குறித்தும் மத்திய அரசின் மருத்துவ சேவைகள் சார்ந்த திட்டங்கள் குறித்தும் கூறினார்.
6: The core vision of our honorable Prime Minister behind the Mera Yuva Bharat initiative is like actively involved dynamic youth like you in nation building. You are the vital bridge that ensures government schemes and services reach the last person standing in the line. In today's modern world, medical expenses have become a crushing burden for the common man. If a major illness strikes just one member of the family, the entire family is thrown years backward economically. They get into the debt trap. For decades, our country witnessed the tragedy of people selling their meager lands, falling to the endless debt just to afford medical care. to end this tragic reality.

0: The government has implemented several revolutionary healthcare measures with a noble intention that even the poorest of the poor must receive world-class treatment. First and foremost is the Ayushman Bharat, a lifeline of the poor. This is the world's largest government-funded health insurance scheme. Its foundational philosophy is simple, yet insightful. No poor person should ever lose their life simply because they did not have money. Under this scheme, the government provides a guarantee of free medical treatment up to rupees 5 lakhs per year to every eligible family below the poverty line. Countless poor mothers and brothers have received a new lease of life on top-tier hospitals like Jipmer through this scheme. I was in Gujarat when this program was being implemented. See, in Gujarat, most of the women, after age of 50, genetically they are framed like that. They tend to put on weight, and invariably most of them have this knee problem, knee pain. And they used to suffer years together with this knee pain. When this Ayushman Bharat was introduced, then joint knee replacement operations started taking place for the common man also. It used to cost only 1,25,000, but the government bore the entire expenditure under Ayushman Bharat. And today, lakhs of those women have saved from that pain which they had to suffer for the entire life. Honorable Prime Minister recently extended this scheme to protect our grandparents who have spent their entire lives for their families and are now fighting illness in their old age. It's called Ayushman Vayavandana Yojana. Under this visionary initiative, every senior citizen above the age of 70, regardless of their income group, is provided with a free health insurance cover of rupees 5 lakh annually. Our elders no longer need to depend upon the children for the medical expenses. The government will stand by them like a dutiful son. You must take this message to the masses. You must go from village to village and explain this profound truth to our society. Similarly, to drastically reduce the monthly medical expenses of the poor and the middle class, the government introduced Jan Aushadhi, people pharmacies, where many life-saving medicines are now available in these Jan Aushadhi Kendras at massively reduced prices than in private pharmacies, often 50% to 90% cheaper, with absolutely no compromise on the quality.
1: மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் டீன் மற்றும் பொறுப்பு இயக்குநர் டாக்டர் விக்ரம் காட்டே, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் வினோத் குமார், துணை நிர்வாக இயக்குநர் திரு ரங்கபாஷ்யம், மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியால் கடந்த 2014 தொடங்கப்பட்ட ஜன்தன் வங்கி கணக்கு திட்டமானது நாட்டின் தொலைதூர குடும்பங்களுக்கும் வங்கிச் சேவையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தற்போதைய நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் புதுவை கிராம வங்கியின் தலைவர் திரு ரத்னவேல்.
2: இந்த PMJDY என்ற மிகப்பெரிய இந்தியாவின் கனவு நிதி சேர்க்கை இயக்கமானது ஆரம்பிக்கப்பட்ட ஒரே வாரத்தில் 1,86,00,000 கணக்குகள் துவங்கி கின்னஸ் சாதனை படைத்தது என்பது மிக முக்கியமான ஒன்று. யாரை எய்ம் பண்ணி இந்த கணக்கு தொடங்கப்பட்டது என்றால், கிராமப்புற மற்றும் அடித்தட்டு மக்கள், இதுவரை வங்கி பக்கமே செல்லாத மக்கள், வங்கி சேவை இதுவரை கிடைக்காத மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்காக இந்த சிஸ்டம் கொண்டுவரப்பட்டது. அந்த வங்கி சேவை என்று ஒன்று கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு அது தொடர்பான மற்ற நிதி சேவைகளும் கட்டாயம் கிடைத்துவிடும். பண பரிவர்த்தனை செய்வதற்கான வசதிகள் உடனடியாக கிடைத்துவிடும். அவர்களுக்கு காப்பீடு செய்வதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். சேமிப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். PMJDY திட்டத்தின்படி ஒரு கணக்கு துவங்கப்படும் பட்சத்தில் கணக்குடன் சேர்த்து ரூபே ATM கார்டு இதோடு சேர்த்து வழங்கப்படுகிறது. அந்த ரூபே ATM கார்டை வைத்து அவர்கள் எந்த ATMலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம், POS மிஷினில் அவர்கள் பணம் எடுத்துக்கொள்ளலாம், ஆன்லைன் வர்த்தகம் செய்து கொள்ளலாம், UPI பேமெண்ட் செய்து கொள்ளலாம். இதை தவிர நேரடியாக வங்கிக்கு சென்று வரவு செலவு செய்து கொள்ளலாம். இத்தனை வசதிகளும் உங்களுக்கு உடனடியாக வழங்கப்படுகிறது. ரூபே கார்டை வழங்கும் போது அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2,00,000 வரையிலான விபத்து காப்பீடும் இதுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸில் அவர்களுக்கு ஏதாவது மேஜர் ஆக்சிடென்ட், உடம்புல பாதிப்பு ஏற்பட்டாலும், உயிர் துறக்க நேர்ந்தாலும் அதுக்குண்டான பலன் உடனடியாக கிடைக்கிறது. அவர்கள் இறந்து விட்டால் வாரிசுகளுக்கு 2,00,000 ரூபாயும், சப்போஸ் ஆக்சிடென்ட்ல இவங்களுக்கு நிறைய டிசபிலிட்டி வந்ததுன்னா இவங்களுக்கு அந்த டிசபிலிட்டியோட பர்சன்டேஜ் தகுந்த மாதிரி அவங்களுக்கு 2,00,000 வரை கொடுக்கப்படுகிறது. இது போக இந்த வங்கியில் 6 மாதம் வரவு செலவு பட்சத்தில் 10,000 ரூபாய் வரை ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வழங்கப்படுகின்றது. கணக்கு துவங்குவதன் மூலம் கவர்மெண்டுடைய DBT டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் என்ற அந்த சப்சிடி கிரெடிட், LPG சப்சிடி கிரெடிட், ஸ்காலர்ஷிப் கிரெடிட், பென்ஷன் கிரெடிட், வேலைவாய்ப்பு திட்டத்தில் வழங்கப்படும் சம்பளத்தொகை அனைத்தும் இந்த

0: கணக்கில் நேரடியாக எந்த கமிஷனும் இல்லாமல் எந்த டிலேயும் இல்லாமல் இந்த கணக்கில் வர வைப்பதற்கு பயன்படுகிறது. இது தவிர சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய கொடுத்துருக்காங்க. மூணு ஸ்கீம் மெயினா சொல்லலாம் நம்ம. PMJJBY, பிரைம் மினிஸ்டர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனாங்கிறது, லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ். ஒரு வருஷத்துக்கு 430 ரூபாய் கட்டினா போதும், 2 லட்சத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கிறது. இதை தவிர PMSBY, பிரைம் மினிஸ்டர் சுரக்ஷா பீமா யோஜனா ஒன்று இருக்கிறது. அது வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட், அதுல வந்து உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் இல்லை என்றால் இறந்தாலும் 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது. இதை தவிர அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பென்ஷன் இல்லாதவர்களுக்கும் பென்ஷன் கொடுக்கும் விதமாக அடல் பென்ஷன் யோஜனா என்ற பென்ஷன் ஸ்கீமும் உள்ளது. இது எல்லாமே 2014க்கு முன்னால் அடித்தட்டு மக்களுக்கும் கிராமப்புற மக்களுக்கும் இல்லாமல் இருந்த இந்த வசதிகளை எல்லாம் இந்த PMJDY திட்டத்தின் மூலம் அனைவரையும் சென்றடையுமாறு மோடி அரசு செய்து மிகப்பெரும் மகத்தான சாதனையை செய்துள்ளது. இந்த PMJDY அக்கவுண்ட்ஸ்ல ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டாக தான் ஓபன் செய்யப்பட வேண்டும். இதுல வர மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் என்ற எந்த சார்ஜஸ் வந்து கணக்கில் எடுக்கப்படக்கூடாது. இதுல வந்து நிறைய வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்குது. நீங்க வந்து இந்தந்த சர்வீசஸ் ஃப்ரீயா கொடுக்கணுங்கிற நார்ம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்குது, RBI ரெகுலேஷன் இருக்கு, DFSA சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த சர்வீசஸ் எல்லாம் பேங்க்ல இருந்து எந்த சார்ஜுமே பண்ண மாட்டாங்க. இது மிகப்பெரிய பெனிஃபிட், ஏழை மக்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. இந்த PMJDY திட்டத்தை அமல்படுத்துவதில் யூனியன் டெரிட்டரியிலேயே முன்னோடியாக திறந்தது வந்து புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி ஆகும். முதன் முதலாக அனைத்து ஹவுஸ் ஹோல்டுக்கும் இந்த PMJDY அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கவர் செய்த பெருமை புதுச்சேரி மாநிலத்தை மட்டுமே சேரும். இதற்கு காரணம் அனைத்து வங்கியாளர்களும் SLBC என்ற ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டி அவங்க தலைமையில் நிறைய கேம்ப்ஸ், பேங்க் பிரான்சஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வீட்டு வீடாக சென்று ஒவ்வொருத்தருக்காக கணக்கு ஓபன் பண்ணி கேம்பெயின் மோடில் மக்கள்கிட்ட இருந்து யார் யாருக்கு கணக்கு இல்லைன்னு சொல்லி விவரங்கள் சேகரித்து மிக தீவிரமாக முயற்சி செய்து புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியானது அனைத்து வீடுகளிலும் கணக்கு என்ற இலக்கை முதலாவது எட்டிய பெருமையை புதுச்சேரி பெற்றிருந்தது. பொதுவாக எல்லாருக்கும் அனைத்து தகுதியுள்ளவர்களுக்கும் PMJDY அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது மெயினான எய்மாக இருந்தால் கூட இதில் மெயின் ஃபோக்கஸ் என்பது பெண்களை சுற்றியே உள்ளது.
1: மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் போதையில்லா இளைய பாரதம் என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான இளையோர் கலை மற்றும் பண்பாட்டு போட்டிகள் வரும் 28ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற உள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி கலைவாணி பாண்டியன் நேற்று முன்தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது
2: இந்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மை பாரத் அமைப்பின் சார்பில் போதை இல்லாத இளைய பாரதம் நாஷா முக்த் யுவா ஃபார் விக்ஷித் பாரத் என்ற கருப்பொருளில் மேரா யுவா பாரத் மற்றும் புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டமும் இணைந்து புதுச்சேரி மாவட்ட அளவிலான கலை மற்றும் பண்பாட்டு போட்டிகள் வருகின்ற 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய கல்லூரியில் காலை 9 மணி அளவில் நடைபெற உள்ளது. பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, மௌன நாடக போட்டி, நாட்டுப்புற பாடல் குழு போட்டி, நாட்டுப்புற குழு நடன போட்டி, குறும்படம் போட்டி, விழிப்புணர்வு வாசகம் எழுதுதல் போட்டி முதலான போட்டிகள் நடைபெற உள்ளன. முதல்ல நடக்கிறது மாவட்ட அளவிலான போட்டிகள். இப்போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் புதுச்சேரி மாநில அளவிலான போட்டிகளிலும், மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிலான போட்டியிலும் பங்கேற்கும் வாய்ப்புகளை பெறுவர். பள்ளி கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் மட்டுமல்லாமல் பொதுவாக இருக்கின்ற 15 வயது நிரம்பிய 29 வயதிற்குட்பட்ட அனைத்து இளைஞர்களும் இந்த போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெறுகின்றார்கள். பொதுமக்களும் பங்கேற்கலாம். மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்பவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். பணப்பரிசு மற்றும் பயணப்படிகள் வழங்கப்பட மாட்டாது. நடுவர் தீர்ப்பே இறுதியானது. இப்போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை மேரா யுவ பாரத்தின் மாவட்ட இளைஞர் நல அலுவலர் திரு CS ராஜு அவர்கள் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் மாநில அதிகாரி திரு சதீஷ்குமார், நாட்டு நலப்பணி திட்ட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் திரு சரவணன், நாட்டு நலப்பணி திட்ட பள்ளி ஒருங்கிணைப்பாளர் திருமதி கலைவாணி ஆகியோர் மேற்கொள்கின்றனர். மேலும் விவரங்களுக்கு 9944061874 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம் ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் பழம்பெரும் வாய்ந்த சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய தருணம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், சார்நாத் தலம் அமைதி, ஞானம் மற்றும் கருணையின் அடையாளமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தலம் நாட்டின் தத்துவ பாரம்பரியத்தையும் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வையும் உணர்த்துவதாக அமைந்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இந்த தலம் சேர்க்கப்பட்டுள்ளது நாட்டின் நாகரீக மரபுகளுக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்று திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள சார்நாத் தலம் உலக பாரம்பரிய பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது நாட்டின் கலாச்சார பெருமையை எடுத்துரைக்கும் வகையில் உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பகவான் புத்தருடன் இணைந்த நாட்டின் பழம்பெருமை வாய்ந்த கலாச்சார மரபுகளை பறைசாற்றும் வகையில் இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். புத்தரின் போதனைகள் பெருமளவிலான மக்களை சென்றடைய செய்வதற்கு இது வழிவகுக்கும் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழிலாளர் அமைப்புகள் மூலம் தொடர் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய பணியாளர் மற்றும் பொது குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அஞ்சலக ஊழியர்கள் கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் கலந்துரையாடினார். இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர், வெளிப்படையான மற்றும் தொழிலாளர்களை மையமாக கொண்ட நடைமுறைகள் மூலம் 30 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த சேவைகள் சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். பொது நிர்வாக நடைமுறைகள் பொறுப்புணர்வு குறித்த நேரத்தில் முடிவுகளை மேற்கொள்வது, நிலையான நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷிக்கு கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திரு தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவருக்கு இந்த கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையை ஏற்று அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவதை உறுதி செய்யும் வகையிலும், இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ள வரைவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மசோதாவை மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா மக்களவையில் அறிமுகம் செய்ய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரயில்வேக்கு சொந்தமான நிலங்களில் அத்துமீறி திட கழிவுகள் கொட்டப்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை தூய்மைப்படுத்துவதற்கான விரிவான செயல் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ரயில்வே இணையமைச்சர் திரு சோமண்ணா வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கட்டிட கழிவுகள் உட்பட குப்பைகளை அகற்றி தூய்மையான பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ரயில்வே நிலங்களில் குப்பைகள் மற்றும் திட கழிவுகளை கொட்டுபவர்களுக்கு அபராதம் விதிப்பது கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவது

0: என்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 நடந்த கார்கில் போரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடுருவலை முறியடிக்க இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் விஜய் நடவடிக்கையை நினைவுகூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ராணுவ வீரர்களின் தியாகத்தையும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாத்த வீரத்தையும் போற்றும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி லடாக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். கார்கில் போரில் இந்திய வீரர்களின் தியாகம் போற்றுதலுக்குரியது என்று முன்னாள் கேப்டன் சுகுமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: கார்கில் வார் டைம்ல நான் கேப்டனா 2121 ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் கார்கில் இருந்துச்சு. அப்போ அதுல ஜாயின் பண்ணேன். நிறைய பலிதியாகம் பண்ணி நம்ம கடைசியில கார்கில் போரை வந்து அந்த 26 ஜூலை 1999 பெரிய வெற்றி பெற்றோம். கார்கில் திவசான இன்னைக்கு இந்திய ராணுவத்தை சேர்ந்த இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சர்விங் சோல்ஜருக்கும் ரிட்டையரான வெட்டரனுக்கும் மிகப்பெரிய சல்யூட்.
1: இந்த போரில் இந்திய ராணுவத்தின் சார்பில் பங்கேற்றதை பெரும் பாக்கியமாக கருதுவதாக முன்னாள் ராணுவ அதிகாரி திரு சுந்தரம் எமது செய்தியாளரிடம் கூறினார்.
3: இன்னைக்கு வந்து 27வது கார்கில் திவஸ் ஆர்சி கேண்டீன் சேர்ந்து நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து 50 பேராபிஸ்டல் ரெஜிமெண்ட்ல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ 99 எங்களோட டாஸ்க் வந்து கிடைச்ச வந்து ஏர்போர்ட் செட்னு சொல்லி நல்லபடியா இது கிடைச்ச பெரிய பாக்கியமா கருதுறேன்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 கன முதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திர கடலோரப் பகுதிகள், கிழக்கு மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், ராஜஸ்தான் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பரவலாக இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகள், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 சூறை காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் மழை குறைந்துள்ளதை அடுத்து வெள்ள நீர் தேங்கியுள்ள தாழ்வான பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலத்தில் இதுவரை 52% அளவிற்கு மழை பொழிவு பதிவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரின் அளவு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதனிடையே அம்மாநில வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சிரியாவில் டமஸ்காஸ், டேர் எல் ஜோர் இடையேயான நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 உயிரிழந்துள்ளனர். 12 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த 2 நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அந்நாட்டு ராணுவ ஹெலிகாப்டர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த நீதிபதிகள் மீது ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் கண்டனத்துக்குரியது என்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவு விவகாரங்களுக்கான உயர் பிரதிநிதி திரு காஜா கல்லாஸ் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்திருப்பது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. மஸ்கட்டில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 3-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தான் அணியை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் உலகக்கோப்பை இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டிக்கு இந்திய ஆடவர் அணி தகுதி பெற்றுள்ளது. ஒமானில் நடைபெற்ற மகளிர் இறுதிப் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சார்நாத் பௌத்த தலம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் அமைப்புகளுடனான ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை மேற்கொள்வதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய

0: அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சிரியாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 7:25:25.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் அதிக உடல் எடை மற்றும் அதனால் ஏற்படும் மூட்டு பிரச்சினைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
5: நேயர்களுக்கு வணக்கம். இன்று அதிக உடல் எடை மற்றும் அதனால் ஏற்படும் மூட்டு பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம். உடல் பருமன் அது வந்து இன்றைய காலகட்டத்தில் அழகு பிரச்சனை மட்டும் இல்ல, ஆரோக்கிய பிரச்சனையும் கூட. உடல் பருமன் என்பது நம்மளுடைய பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய எடையை வெயிட் இன் கிலோகிராம் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் இதை பண்ணா நம்ம பிஎம்ஐ கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய உயரத்திற்கு ஏற்ப தான் எடை இருக்கணும். உயரம் அதிகமாகும் போது எடையும் கொஞ்சம் கூடலாம். ஒரு ஆவரேஜா ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆணுக்கு வந்து ஒரு 70-75 கிலோ இருக்கலாம். பெண்ணா இருந்தா 60-65 கிலோ அதிகபட்சம் 70 இதை தாண்ட கூடாது. இது ஆவரேஜா ஒரு 1.6 மீட்டர்ஸ் உள்ள ஒரு ஹைட்டு உள்ள ஆளுக்கு நாம டிஸ்கஸ் பண்றோம். இது அதிகமாகும் போது நம்ம மூட்டுக்கு உண்டான பிரஷர் அதிகமாகுதுங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10 கிலோ மூட்டையை தூக்கி தோல் மேலையோ தலைமையிலையோ வச்சுக்கிட்டு நம்மளால எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? ரொம்ப நேரம் ஆக மூட்டு எல்லாம் வலிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு 5 கிலோ வெயிட் 10 கிலோ வெயிட்டையே நம்ம ஒரு மணி நேரம் தொடர்ந்து நம்மளால தூக்க முடியாட்டி நம்ம எடைய விட 70 கிலோ நம்ம இருக்கணும்னா 80 கிலோ இருக்கிறோம் இல்ல 90 கிலோ இருக்கும் அப்படின்னா அந்த அழுத்தங்கள் நம்ம நடக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் எங்க போகுது? தொடர்ச்சியா நம்மளுடைய கால் முட்டிக்கு, நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட், முதுகு தண்டு உடம் இதுக்கு போயிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகும்? இந்த ஒபிசிட்டினால சீக்கிரமா இந்த மூட்டுகள் தேய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குது. சோ நம்ம மூட்டு பிரச்சனை இல்லாம வயதான பிறகு ஆரோக்கியமாக நம்ம வாழணும் நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன செய்யணுங்க? இப்பவே நம்மளுடைய உடல் பருமனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இப்ப இதனுடைய அறிகுறிகள் என்ன? முழங்கால் வலி ஏற்படும், படிக்கட்டு ஏறும்போது சிரமம் ஏற்படும், காலை எழுந்தவுடன் மூட்டுகளில் இறுக்கமா இருக்கும், நீண்ட நேரம் நடந்தால் அல்லது ரொம்ப நேரம் நம்ம நின்னுந்தா வலி அதிகரிக்கும். அதனால நம்ம உடல் எடைய ஒரு 5-10% ஒரு 80 கிலோ இருக்காங்கன்னா ஒருத்தர் அவர் ஒரு 4 கிலோ வெயிட் குறைச்சாலே உடல் மூட்டு தேய்மானங்களை ரொம்ப குறைச்சிக்கலாம். இப்ப உடல் பருமனா இருக்கிற நபர்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப காமனா வருதுன்னு சொல்றோம். நம்ம உடல் தேய்மானம் வந்து முக்கியமா 2 ஜாயிண்ட்ல தான் நம்ம மூட்டு மாற்ற அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கோம். காமனா நடக்கிறது நீ ஜாயிண்ட்லயும் ஹிப் ஜாயிண்ட்லயும், அதுலயும் முக்கியமா ஹிப் ஜாயிண்ட விட கால் முழங்கல் மூட்டு, அதுலதான் தேய்மானம் ரொம்ப அதிகமாகும் உடல் பருமனால. சோ நம்ம உடல் பருமன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தா இந்த மூட்டு தேய்மானம் நீ ஜாயிண்டோடைய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நாம தள்ளி போடலாம் இல்ல அறவே நம்ம தவிர்த்தலாம். அதே சமயத்துல நம்மளுடைய சரிவிகித உணவு பழக்க வழக்கமும் ரொம்ப முக்கியம். புரோட்டீன், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட், வைட்டமின்ஸ், தண்ணி குடிக்கிறது இது எல்லாமே நம்ம சரிவிகம அளவுல நம்ம எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம உணவுல நம்ம புரோட்டீன் மட்டும் நம்ம தினமும் 1 கிராம், 70 கிலோ மனிதன் 70 கிராம் வந்து 105 கிராம் அளவுக்கு புரோட்டீன் எடுத்துக்கணும். ஆனா நம்ம நிறைய பேர் உணவுல புரோட்டீனே எடுத்துக்கிறது இல்ல, புரதச்சத்து எடுத்துக்கிறது இல்ல. புரதம் எதுல இருக்கு? சைவ உணவுல பருப்புல நிறைய இருக்குங்க. கடலை பருப்பு, துவரம் பருப்பு, கடலையில, பாதாம் பருப்புல இதுல எல்லாம் புரோட்டீன் அதிகம் இருக்கு. கொண்டக்கடலையில இருக்கு, பச்சை பயிர்ல இருக்கு, எல்லா பருப்புகளையும் புரோட்டீன் இருக்கு. அதே போல அசைவம் சாப்பிடுறவங்களா இருந்தா கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, முட்டையில இருக்கிற வெள்ளக்கருவில நிறைய புரோட்டீன் இருக்கு. ஒரு கோழி முட்டையில நம்மளுக்கு 6 கிராம்ல இருந்து 8 கிராம் வரைக்கும் புரோட்டீன் கிடைக்கும். இந்த புரோட்டீனை எடுத்துக்கிட்டு இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சுத்தமா கூடாது, இதுவும் ஒபிசிட்டிக்கு முக்கியமான காரணம். ஜங்க் ஃபுட்ஸ் அதையும் தவிர்த்துடணும். அடுத்தது நம்ம உடற்பயிற்சி செய்து இந்த உணவு பழக்கங்களை கொண்டு வந்தா நம்ம உடல் பருமனை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து நம்ம பார்ப்பதற்கு மட்டும் அழகாக இல்லாமல் ஆரோக்கியமாகவும் வாழலாம். நன்றி, வணக்கம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் அதிக உடல் எடை மற்றும் அதனால் ஏற்படும் மூட்டு பிரச்சினைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ்.

நேயர்கள் இதுவரை கேட்டது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 அன்றாட முக்கிய நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. வணக்கம் மக்களே. ஞாயிற்றுக்கிழமை காலை வேலை ஒரு சின்ன சோம்பலோட கையில் காஃபி கப்போ டீ முகம் வச்சுக்கிட்டு எஃப்எம் ரெயின்போ புதுவையில் வணக்கம் மக்களே ஷோவில் இன்னைக்கு ஃபேஸ்புக் கேள்வி என்னப்பா அப்படின்னு கேட்க காத்துட்ருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சூப்பரான மற்றும் உற்சாகமான வணக்கத்துடன் ஷோவுக்காக நான் உங்கள் ஆர்ஜே தமிழ். இன்னைக்கு நம்ம ஷோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனை கேட்டுடலாம். வாய்ப்பையும் வார்த்தைகளையும் சரியான முறையில பயன்படுத்தினாலே வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிற இந்த சிந்தனையோட நம்ம ஷோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஷோவோட ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க. அதை உங்களுக்காக ரொம்ப சொல்ல ஆசைப்படுறேன். சதுப்பு நில சூழல் மண்டல பாதுகாப்பிற்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுவதின் நோக்கம் என்ன? மறுபடியும் கேள்வியை உங்களுக்காக ஒரு வாட்டி சொல்றேன். சதுப்பு நில சூழல் மண்டல பாதுகாப்பிற்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுவதின் நோக்கம் என்ன? என்னப்பா திடீர்னு இந்த மாதிரி கேள்வி கொண்டு வர அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சும் வச்சிருப்பீங்க இந்த கேள்வியை சொன்னதுக்கு அப்புறம். இருந்தாலும் என் கடமை நான் உங்களுக்கு சொல்லிடணும் இல்லையா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் த மேங்க்ரூவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சர்வதேச சதுப்பு நில சூழல் மண்டல பாதுகாப்புக்கான சர்வதேச தினம் அப்படின்றது இன்னைக்கு அனுசரிக்கப்படுது. ஸோ இதனால தான் இந்த கேள்வி நீ கொண்டு வந்திருக்கேன். கேள்வி திரும்பவும் உங்களுக்காக ஒரு வாட்டி சொல்றேன். சதுப்பு நில சூழல் மண்டல பாதுகாப்பிற்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுவதின் நோக்கம் என்ன? இதுதான் ஃபேஸ்புக் கேள்வி. ஆன்சரை சொல்லிடுங்க எஃபில கமெண்ட்ல.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வணக்கம் மக்களை கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் மக்களையில நான் ஃபேஸ்புக்ல கேட்ட கேள்வி என்னன்னா, சதுப்பு நில சூழல் மண்டல பாதுகாப்பிற்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுவதின் நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கான ஆன்சரை சீக்கிரமா ஃபேஸ்புக்ல கமெண்ட் பண்ணுங்க.

வணக்கம் மக்களே, கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஷோல நான் கேட்ட ஃபேஸ்புக் கேள்வி என்னன்னா, சதுப்பு நில சூழல் மண்டல பாதுகாப்பிற்கான சர்வதேச தினம் அனுசரிக்கப்படுவதின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதுப்பு நில காடுகள் கடலோர பகுதிகளை புயல் மற்றும் சுனாமியிலிருந்து பாதுகாப்பதின் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த நாள் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஆன்சரை ஃபேஸ்புக்ல யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட படிக்கிறேன். திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் அமித் ராஜா, சு வேலுமணி மற்றும் தனலட்சுமி பெங்களூர்ல இருந்து, புல்வாப்பாளையம் ஆனந்தமுருகன், பி இரா செந்தில்குமார் விளக்கப்பட்டி கடலூர் மாவட்டம்ல இருந்து, பிரபு வீரா ராஜபாளையம், பெரியவாளையம் ரவிச்சந்திரன் மற்றும் சாந்தி, காரைக்கால்ல இருந்து எஸ் சேப்பு விஜயராகவன், புவனகிரி சுமதி பாபு, ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான்ல இருந்தும், செஞ்சி சிங்கவரம்ல இருந்து கலைவாணி கனிஷ்மாவும், மதுரையிலிருந்து சோ சோமசுந்தரம் அவர்களும், எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அஹமீத், இவங்க எல்லாரும் பேஸ்புக்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு, ஆனா நம்ம டைம் முடியுது அப்படிங்கறதுனால இதோட நான் ஷோவை என் பண்ணிக்கிறேன். வரும் பாடலுடன் வணக்கம் மக்களே நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுடன் மனம் திறந்து பேசும் 136வது மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகிறது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. மேலும் AIR நியூஸ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் கைபேசி செயலி ஆகியவற்றிலும் ஒலிபரப்பாக உள்ளது. மேலும் AIR நியூஸ், டிடி நியூஸ், பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூடியூப் சேனல்கள் ஆகியவற்றிலும் நேரடியாக ஒலிபரப்பாக உள்ளது. கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு லடாக்கில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி மக்களின் நலன் கருதி லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் வீட்டு வரி வசூல் சிறப்பு முகாம் இன்று நடைபெறவுள்ளது. இம்முகாமில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரிகளை செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று தட்டாஞ்சாவடி VVP நகர் வீட்டு வரி வசூல் மையம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்ந்து இயங்கும் எனவும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். ஹரரேவில் நேற்று நடைபெற்ற 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் 90 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஜிம்பாப்வேவை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது. முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 219 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 129 ரன்களை மட்டுமே எடுத்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். அனைவருக்கும் வெரி குட் மார்னிங், வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோல வந்து நான் உங்க ஆர்ஜே வெற்றி. அண்ட் தென் ஸ்டுடியோக்கு வெளியில நேயர்களை சந்திக்க அவங்களோட இடத்துக்கே போயிருக்க ஆர்ஜே யார் அப்படின்றது இந்நேரம் நீங்க ஆகாஷ்வாணி பூச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யாருன்ற டீட்டெயில தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைன் 102.8 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேரில் சந்திக்க போற அந்த ஆர்ஜே யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கின்ற நேரம் வந்தாச்சு. எஸ், நம்மளுடைய ஆர்ஜே பூஜா தான் இன்னைக்கு நேருக்குள்ள சந்திக்க அவங்களோட இடத்துக்கு போயிருக்காங்க. பட் எந்த இடத்துல இருந்து பேச போறாங்க அப்படின்றது உங்களை மாதிரி நானும் தெரிஞ்சுக்கின்ற நேரம் வந்தாச்சு. எஸ், கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: உற்சாகமான

0: உபகரணங்களா பூஜா. ஆமாங்க, நம்ம ஆதிஸ்ட் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அந்த இடத்துடைய அருமை பெருமைகளையும் அந்த மக்களுடைய அருமை பெருமைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்ல, அது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே இன்னோவேட்டிவா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரும் பார்த்தபுரம். ஆமா, பாண்டிச்சேரியில இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான பிளேஸ் தான். சோ மூலக்குளத்தை தாண்டி வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த அரும் பார்த்தபுரம் அப்படின்றது புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு முக்கியமான பகுதி தாங்க. இந்த பகுதியை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பள்ளிகள் நிறைய அமைஞ்சிருக்கு, மருத்துவமனைகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான பிரிட்ஜ் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் இந்த பிரிட்ஜை கடந்துதான் வந்து, அதாவது விழுப்புரம் போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நாங்க வில்லியனூர் போகணும் அப்படின்னாலும் சரி, அந்த பிரிட்ஜை கடந்துதான் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்த வந்து கடந்து போவோம் இல்லைங்களா. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்ல, இந்த ஏரியாவை சுற்றி நிறைய வந்து மண்பானை விற்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய மெடிக்கல் நிறைய காய்கறிகள், ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் விற்கிறவங்க இருப்பாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடத்துல இருந்தாங்க. இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கோம். சோ நம்மளோட பேச ஒரு நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
1: என் பேரு வித்யா.
0: வித்யா மேம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்.
0: ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ஓகே. இங்க அரும்பார்த்தபுரம் இந்த ஏரியால எத்தனை வருஷமா இருக்கீங்க மேம்?
1: இப்பதான் லாஸ்ட் ஒரு 1 இயரா இருக்கேன்.
0: சென்னை பெஸ்டா பாண்டிச்சேரி பெஸ்டா?
1: ஏதாவது ஒரு இதுக்கு போனோம், ஷாப்பிங் போனோம், இல்ல ஏதாவது ஒரு ஸ்டேட் போனோம்னா டக்குன்னா பாண்டி தான் இது. ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கும்.
0: ஓகே. பெரிய பெரிய ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சென்னை தான் சொல்லுவோம் இல்லைங்களா. பாண்டிச்சேரியில இருக்கவங்க கூட சென்னைக்கு போவாங்க. ஆனா நீங்க வந்து இந்த 1 இயர்லயே வந்து இல்லைங்க, எங்களுக்கு வந்து சென்னை விட பாண்டிச்சேரி தான் பெஸ்ட் அப்படின்றீங்க. எப்படி உடனே மாறிட்டீங்க?
1: மாறிட்டு சொல்ல முடியாது. அது என்னன்னா இப்போ ஒரு ஒரு கடைக்கு போனோம், எல்லாமே திங்ஸ் அவைலபிலிட்டி இருந்துட்டு தான் இருக்கு. அங்க நிறைய கடை இருக்கு, ஆனா போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுதான் வேற ஒன்றும்
0: உண்மைதான் இல்லைங்களா. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்க போனாலுமே டிராபிக்கா இருக்கும், கொஞ்சம் ஹெவியான கிரௌட் இருக்கும். சோ தேடி தேடி போகணும். இங்க பாண்டியில டக்குனு போயிடலாம்.
1: என்ன
0: படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன்.
0: பிகாம் முடிச்சிருக்கீங்க. ஓகே. ஜாப் ஒரு ஐடியாலாம் எதுவும் இல்லையா?
1: இது எம்பிஏ முடிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் போலாம்.
0: ஓகே சொல்லுங்க. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த படிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ஈஸியான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களா?
1: அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அது ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததுதான் கொஞ்சம் சமாளிக்கலாம்.
0: ஓகே சரி சொல்லுங்க. இந்த ஏரியா உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு?
1: இந்த ஏரியா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா தான். ரொம்ப அவுடா இருக்கும்னு சொல்ல முடியாது. இங்க பக்கத்துல ஸ்கூல்ஸ் அது இருக்கறனால சின்ன பசங்க நிறைய இதை வந்து பாக்கலாம்.
0: ஓகே. ஆனா ஸ்கூல் டைமிங்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கிரௌடா இருக்கும் இல்லைங்களா இந்த ஏரியா?
1: ஆமா, ஸ்கூல் டைம் காலையில 8 to 9 o'clock வரைக்குமே இந்த ஏரியா கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஆஃப் ஆயிடும். திருப்பியும் ஒரு 4:30 அந்த டைம்ல திருப்பியும் ரஷ் வந்துடும்.
0: ஓகே ஓகே மேம். சோ இந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீங்க ஃப்ரீக்வெண்டா போற வர ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? சென்னைக்கு போனீங்கல அடிக்கடி நான் வெளில போன அந்த இடம் எது?
1: அதே மாதிரி பாண்டிச்சேரியும் எப்பயாச்சும் கூட்டு போவேன்னு சொன்னா கூட நான் வந்து பீச் கூட்டு போவேன்னு நான் சொல்லுவேன்.
0: பீச் அப்ப மிஸ் பண்ணல. நீங்க எங்க வந்தாலும் பீச் இருக்குப்பா நமக்கு.
1: ஆமா, அது ஒரு

0: ஓகே மேம், ஸோ நிறைய விஷயங்களை உங்கள் ஏரியா பற்றியும் உங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, தேங்க்யூ மேம். ஸோ நேர்களை மீண்டும் நினைலாம் புள்ளிகள் நம்ம புதுவை.
1: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி, ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: படி டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய ஆர்ஜே பூஜா எங்க போயிருக்காங்க அப்படின்னா, அரும்பார்த்தபுரம் பகுதிக்கு போய் அங்க இருக்கிற நேரம் கூட தான் பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து கேட்டலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ, இது நம்ம புதுவை. இன்னைக்கு நம்ம ஷோ நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரி அரும்பார்த்தபுரம் இந்த ஏரியால இருந்தாங்க போயிட்டு இருக்கு. இந்த ஏரியா பயங்கரமா பிஸியான ஒரு ஏரியா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ஏரியால வந்து பிரிட்ஜ் இருக்கிறதுனால விழுப்புரம் போறவங்க, அந்த சைட் போற எல்லா மக்களுமே பாத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து வந்து போவதும் வர்றதுமா வந்து பயங்கர பிஸியா எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் இல்லைங்களா. அவ்வளவு பிஸியான ஒரு ஏரியால நம்மளோட பேச ஒரு நேர் காட்டு. உங்களோட பேச இல்லாம வணக்கம் மேம்.
3: வணக்கம்,
2: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
3: என்ன
2: மேம் சொல்றீங்க? ஓகே மேம், சோ இந்த ஏரியால இதுதான் உங்க ஏரியா இல்லைங்களா? இப்ப எத்தனை வருஷமா இந்த ஏரியால
3: இருக்கீங்க? இங்க வந்து என்னன்னா முன்னாடி எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் டவுன் போனோம், இப்ப எல்லாமே இங்கேயே கிடைக்குது. ரெண்டாவது திருக்காஞ்சி கோயில் ஃபேமஸ் இங்க, அடிக்கடி அங்க பௌர்ணமி அந்த சைட் போயிடுவோம். திருவண்ணாமலை மாதிரி ஒரு புகழ்பெற்ற இடம் அது. அப்புறம் வேற என்ன, சட்டிப்பானைதான் ஈஸியா நிறைய கிடைக்கும்.
2: பார்த்தாலே தெரியலீங்களா, நிறைய கடையை மூடி வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஏரியாவுக்கு போனா வந்து நிறைய,
3: இப்போ வந்து நாங்க வெளியிலேயே போவாங்க, எல்லாமே இங்கேயே கிடைக்கும். ஏன்னா கிரௌடு நிறைய இருக்கு, டிராபிக் ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய டிராபிக் இருக்கு. போகணும்னா ஒரு மார்னிங் ஒரு 11:30 அந்த மாதிரி போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், போகலாம். ஈவினிங் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியும் அப்படின்னு வெளியே வேற.
2: ஓகே ஓகே மேம், சொல்லுங்க மேம். ஸோ இவ்வளோ பிஸியான ஒரு ஏரியால இருக்கீங்க, நீங்க நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும் இல்லை நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னா நீங்க எங்க போவீங்க?
3: முன்னாடி எல்லாம் பீச் போவோம், அங்கேயுமே இப்போ என்ன பீச் இப்ப நிறைய பீச் திறந்துருக்காங்க இல்லையா, நமேரினா அந்த மாதிரி அரியாங்குப்பம் பீச் அதெல்லாம் எங்களுக்கு நியர் தான், அங்க கூட்டிட்டு போவோம். பீச் தான் மோஸ்ட்லி லைக் பண்ணுவோம். ஹோட்டல்
2: ஒரு 15 இயர்ஸ் இங்க இருக்கீங்கன்றீங்க. உங்களுடைய நேட்டிவே வந்து
3: பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரி ஏரியா மட்டும் நாங்க
2: மாறுவோம். பாண்டிச்சேரி எப்போ நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க?
3: இல்ல இல்ல, எங்களுக்கு எங்கேயும் போனாலும் பிடிக்காது பாண்டிச்சேரியை தவிர, வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லை, பிடிக்க மாட்டேன்.
2: ஆனா ஒரு பழமொழியே சொல்லுவாங்க இல்லைங்களா, பாண்டிச்சேரி பொண்ணுங்க எங்க போனாலும் பாண்டிச்சேரிக்கே மறுபடியும் வந்துருவாங்க.
3: ஆமா, அது உண்மைதான். இங்க இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போற பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம ஊரை மிஸ் பண்றோம். இப்ப நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தோம், இப்ப எங்களை அங்க போக சொன்னா என்னால போக முடியாது.
2: ஓகே ஓகே மேம், இப்போ உங்களுடைய ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க வீட்டுல?
3: நிறைய டிவி பார்ப்போம், ஹேண்ட் ஒர்க் ஏதாவது எம்ப்ராய்டர் அந்த மாதிரி எல்லாம் சும்மா நானே வீட்டுல எனக்கு போட்டுப்பேன்.
2: நல்ல
3: படம் வந்தா புக் பண்ணிட்டு போவோம், மேம்.
2: நேர்களை மீண்டும் இணையலாம். இருக்கும் ரெயின்போ புதுவை 2.8 நம்ம புதுவை.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சிகள் நம்மளுடைய ஆர்ஜே பூஜா அரும்பார்த்தபுரம் பகுதிக்கு போய் அங்க இருக்கிற நேயர் கூட பேசிருக்காங்க. சோ தொடர்ந்து கேட்டலாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத.
1: அரும்பார்த்தபுரம் எந்த இடத்துல இருந்தாங்க? நம்ம புதுவை ஷோ போயிட்டு இருக்கு. சோ நம்ம அட்ரஸ் பண்ணி அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போவாங்க இல்லைங்களா. சோ அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம அரும்பார்த்தபுரத்துல இருந்தா போயிட்டு இருக்கு. பாண்டிச்சேரி மலன் மற்றும் அல்லி அருகில் உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய பழமையான நீர்நிலைகளை இருக்கக்கூடிய அரும்பார்த்தபுரம் இந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா வரலாற்று சிறப்பு மிக்க தக்க குட்டை அப்படின்ற ஒரு இடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது பிரெஞ்சு காலத்திலே அமைக்கப்பட்ட ஒரு நீர்நிலையாகவும் இருக்கு. 200 ஆண்டுகள் பழமையான ஒரு குளமா இதை சொல்றாங்க. பிரெஞ்சு காலத்துல மக்களுடைய

0: முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் இந்த குளம் வந்து விளங்கி இருக்கு. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட அரும்பார்த்தபுரம் பகுதியில இந்த குளமானது அமைஞ்சிருக்கு. சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த குளம் புதுப்பிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டும் இருக்கு. சோ மழை காலங்கள்ல நிச்சயமா பாத்தீங்க அப்படின்னா இந்த குளத்துல இருந்து மக்களுக்கு குடிநீர் தேவைக்காக தண்ணீரும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளோட பேச ஒரு நேர் காட்டிருக்கேன், உங்களோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம், பேர் சொல்லுங்க மேம்.
1: என் பேர் அபிநயா.
0: அபிநயா, என்ன பண்றீங்க?
1: நான் வந்து வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்.
0: ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்.
1: இருந்துட்டே இருக்கும். இங்க இருந்து விழுப்புரம் போறவங்க அது சொல்லிட்டு கிரௌட் இருந்துட்டு தான் இருக்கும்.
0: என்ன
1: இருக்கும் இன்டீரியர் உள்ள இருக்கனால பெருசா தெரிஞ்சுக்காது.
0: அடிக்கடி நீங்க பாண்டியில வெளியில போற இடம்னா எந்த இடத்த சொல்லுவீங்க?
1: ஷாப்பிங் போறோம் அப்படின்னா பாண்டிக்கும், அதுதான் எனக்கு தெரிஞ்சு.
0: உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எத்தனை பசங்க மேம் இருக்காங்க?
1: ரெண்டு பசங்க.
0: ஓகே மேம், என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூல் லீவ் இல்லைங்களா? இப்ப எப்படி மேனேஜ் பண்றீங்க ரெண்டு பசங்களா?
1: கொஞ்சம் கஷ்டம் தான். இவங்களை ரெண்டு பசங்க எனக்கு
0: ரெண்டுமே
1: சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது லீவ் விட்டாதான் தாங்க முடியாது.
0: பெருசு
1: ஓரளவுக்கு சுத்தமா சமாளிக்க முடியும். எனக்கே சந்தேகமா இருக்கும், இந்த ஸ்கூல்ல மேம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு.
0: பொறுமையா
1: சொல்லி பாப்பேன். ஓரளவுக்கு வந்து ஆனா ரொம்ப போயிடுச்சுன்னா
0: அரண்டருடைய அணுகுமுறைய வந்து கையாண்டுடுவீங்க.
1: உங்களுக்கு
0: வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப நீங்க டக்குனு எல்லா இடத்துக்கும் ரீச் ஆயிடலாம். பிரிட்ஜ் இருக்கு, உங்களுக்கு நியர்.
1: ஆமா, எல்லாமே நியர் போயிடலாம். மோஸ்ட்லி என்ன திங்ஸ் வாங்கினாலும் நாங்க வந்து பாண்டி போனோம். பாண்டினா ரொம்ப இந்த மாசு மளிகை ஜாமான் வாங்குவோம்ல, அதுக்கு மட்டும்தான் நாங்க வந்து பாண்டி போவோம். மற்றபடி இந்த காய்கறி ரொம்ப எமர்ஜென்சிக்குலாம் ரொம்ப உள்ள போனாலும் அவசியம் இல்லை, இங்க பக்கத்துல இருக்க கடையிலே நாங்க வாங்கிப்போம்.
0: ஓகே மேம், ஓகே. நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கினீங்க. தேங்க்யூ மேம்.
1: நேர்களை
0: மீண்டும் இணையலாம். இதே சொல்றேன். புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8.

0: இதுவரை நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. நேரம் 8:50, 42 ஆயாச்சு. எஸ் ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய ஆர்ஜே பூஜை எங்க போயிருந்தாங்க அப்படின்னா அரும்பார்த்தபுரம் பகுதிக்கு போய் அங்க இருக்கிற நேரத்துக்கு தான் பேசினாங்க. சோ என்ன சொல்றாங்க நிகழ்ச்சி நிறைவு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எஸ் வெற்றி சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா அரும்பார்த்தபுரம் இந்த ஏரியால இருந்தாங்க போயிட்டு இருக்கு, அதாவது கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேர்கள் நம்மளோட பேசினாங்க. இந்த அரும்பார்த்தபுரம் இந்த ஏரியாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா பயங்கர பிஸியான ஒரு ஏரியா தாங்க, அதுவும் ஸ்கூல் டேஸ்ல, அதாவது மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் பயங்கர பிஸியா இருக்கும் அப்படின்னு இங்க இருக்க மக்கள் சொல்றாங்க. அதுவும் மார்னிங் ஈவினிங் இந்த டைம்ல வந்தீங்க அப்படின்னா பயங்கர க்ரௌட் ஆகும், ரொம்ப ரஷ்ஷா ஹரிபரியா இருப்பாங்க, பசங்க எல்லாம் ஸ்கூல் போறது வருதுமா இருப்பாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜ் பாத்தீங்க அப்படின்னா மக்களுடைய பயன்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பர்வா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தக்க குட்டை இங்க இருக்கக்கூடிய ஒரு குளம் பாத்தீங்க அப்படின்னா மக்களுடைய நீர் ஆதாரமா விளங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா சுத்தி சுத்தி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்குங்க. ஸோ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான இடம் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல பத்தின இந்த இடம் பற்றின நிறைய தகவல்களை உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இங்க இருந்த மக்களும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய தகவல்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இல்லைங்களா. ஓகே, இதோட நான் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிட்டு சைன் அவுட் பண்ணிக்கிட்டு கிளம்புறேன். டாடா பாய்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ ஆர்ஜே பூஜா, தேங்க்யூ. நேயர்களுக்கும் நன்றி.

0: நேரம் 8:55 2 நொடிகள்.
1: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு குரு இளம் சீடர்கள் எதிரில் உட்காந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம்.

0: அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காகத்தான் கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம். அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லோரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல், தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட்டு கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளோ அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானும் அந்த பையன்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை இன்று காலை 10:55 மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன்ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
7: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
8: உங்கள் FM ரெயின்போவில்
7: தினமும் காலை 9:02
8: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
7: FM ரெயின்போக்கு
9: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
5: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
10: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு லடாக்கில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். இந்நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் கார்கில் போரில் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர்

திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவு ஒன்றில், கார்கில் வெற்றி தினம் என்பது இந்திய ராணுவத்தின் அசைக்க முடியாத துணிச்சல் மற்றும் அசாதாரண வீரம் ஆகியவற்றிற்கான ஒரு சின்னமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி பொதுமக்களின் நலன் கருதி லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் வீட்டு வரி வசூல் சிறப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரிகளை செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்ந்து இயங்கும் எனவும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விவிபி நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யும் பணி நடைபெறவுள்ளதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை திண்டிவனம் சாலையில் முருகா தியேட்டர் சிக்னல் முதல் வீமன் நகர் வரையும், வழுதாவூர் சாலையில் முருகா தியேட்டர் சிக்னல் முதல் கதிர்காமம் பேருந்து நிறுத்தம் வரையும், மேலும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹராரேவில் நேற்று நடைபெற்ற 2வது T20 கிரிக்கெட் போட்டியில் 90 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஜிம்பாப்வேவை வீழ்த்தியது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் முதல் 2 போட்டிகளிலும் வென்றதை தொடர்ந்து இத்தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03 முப்பது நொடி ஆயிட்டிருக்க இந்த காலை வேளையில் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அட்டகாசமான வணக்கத்துடன் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அன்பு தோழன் தமிழ். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை வாட்ஸ்அப்பில் கேட்டு எஃப்எம் ரெயின்போவில் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பேர், ஊர் இதெல்லாத்தையும் கரெக்டாக டைப் பண்ணி, உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்குமோ அந்த பாடலும் அது இடம்பெற்ற படத்தோட பேரையும் அழகாக டைப் பண்ணி 7598510505 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போவில் ஒலிக்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை விருப்ப பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணம்லேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து.

0: நெற்றில் பொருளாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது.
1: அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் பிரைன் போல. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்க கேட்டால் பரவாயில்ல, ஒரு லிஸ்டான நேமையாக கொடுத்துருக்காங்க, அது பெருசாக

போது அதை அத்தனையும் படிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இந்த பாடலை கேட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுத்தை படத்தில் இருந்து வாரியகாவல், கதிரவன், கொளஞ்சிநாதன், மணிசேகர், வளவனூர், பரத் பாண்டியன், பட்டாளம் ரமேஷ், முத்தரசநல்லூர், நவீன் சுந்தர், வில்லிவாக்கம் குப்பேந்திரன், கொல்லச்சாவடி பாலமுருகன், திட்டக்குடி செல்வராசு, இவங்களுக்கான பாடல் நம்ம எஃப்எம் ரெயின்போல வருது, கேட்டு மகிழலாம்.

வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் பிரெயின் போல. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், இந்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த பாட்டை கேட்டிருக்காங்க இல்லையா, இது ஒரு சின்ன கோயின்சிடன்ஸ் நினைக்கிறேன். அதாவது தமிழில் எதர்ச்சியாக சொல்லுவாங்க, ரெண்டு நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாடல் தான் அடுத்த பாடலாக வருது. அது என்ன படத்துலேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ஐயா திரைப்படத்துலேருந்து வருது. இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது.

அடையாளம் பட்டில இருந்து ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ஹன்சிகா, ராகுல், அரிணி அப்படிங்கிறவங்களும், அதே போல கோவை மாவட்டம் புதூர்லேருந்து சிவசுப்பிரமணியன் அவங்களும் இந்த பாட்டில் சேர்ந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் எஃப்எம் ரெயின்போல வருது, கேட்டு மகிழலாம்.

0: ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க FM ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருக்காங்க சீதா லக்ஷ்மி தூத்துக்குடியிலிருந்து. அவங்க விருப்ப பாடல் உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் பிரெயின் போல. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க கல்கி சிதம்பரம்ல இருந்து. அவங்களுடைய விருப்ப பாடல் பெரிய தம்பி திரைப்படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வாட்ஸ்அப் வழி நேயர்

எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போல கோயின்சிடன்ஸ் ஒரு வாட்டி வரலாம், ஆனால் ரெண்டு வாட்டி வருது நம்ம ஷோவில். ஒரே பாட்டை ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க, யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்டம் பனைபுரம்லேருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவங்களும், அதே போல் வீரமணி தேபிகாபுரம்லேருந்தும் ஒரே பாட்டை கேட்டிருக்காங்க. ஒரே படத்துலேருந்து காதல் பரிசுலேருந்து அவங்களுடைய பாடல் வருது.

வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப் வழி விருப்பத்தில் பாடல் கேட்டிருந்தாங்க. ஆனாலும் நம்ம டைம் லிமிட் ரொம்ப கம்மி தாங்கிறதுனால ஒரு சில பேருக்கு கொடுக்க முடியல. அவங்க யார் யார் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை இப்போ நான் வாசிக்கிறேன். தமிழ் செல்வி விழுப்புரம்ல இருந்தும், கள்ளக்குறிச்சி மாவட்டம்ல இருந்து சரவணன் அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் அவங்களும், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், புவனிஷா, அதே போல ராதே பிரியா, தேனி மாவட்டம்ல இருந்து செஞ்சி சிங்கவரம்ல இருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்கா, அடுத்தது சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம்ல இருந்தும், ராம்பாக்கம்ல இருந்து ராமும், கடலூர்ல இருந்து சுரேஷும், கரூர் மாவடையன் கோவில் பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனுஷ்குமார், காவியா அப்படின்னும், ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன் அப்படின்றவங்க பன்றூரிலிருந்தும், ஜெயந்தி மரக்காணத்திலிருந்தும் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப முடியல நேரமின்மை காரணமாக. ஸோ நிகழ்ச்சியில் நாளைக்கு பாடல் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். வரும் பாடலுடன் நம்ம வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, வடக்கு மாசிடோனியா மற்றும் ரோமானியா ஆகிய நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று காலை தாயகம் திரும்பியுள்ளார். இச்சுற்றுப்பயணத்தின் போது மேற்கண்ட 3 ஐரோப்பிய நாடுகளுடனும் உத்திசார் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான உயர்மட்ட சந்திப்புகளை குடியரசுத் தலைவர் மேற்கொண்டார். பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா 2026 நாளை மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இம்மசோதா பொதுத் தேர்வுகள் சட்டம் 2024 திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த மசோதாவை மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அறிமுகம் செய்யவுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டின் பாதுகாப்பிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களுக்கு லடாக்கில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். இந்நாளையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் கார்கில் போரில் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவு ஒன்றில், கார்கில் வெற்றி தினம் என்பது இந்திய ராணுவத்தின் அசைக்க முடியாத துணிச்சல் மற்றும் அசாதாரண வீரம் ஆகியவற்றிற்கான ஒரு சின்னமாக

வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி விவிபி நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யும் பணி நடைபெறவுள்ளதால் நாளை நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை திண்டிவனம் சாலையில் முருகா தியேட்டர் சிக்னல் முதல் வீமன் நகர் வரையும், வழுதாவூர் சாலையில் முருகா தியேட்டர் சிக்னல் முதல் கதிர்காமம் பேருந்து நிறுத்தம் வரையும் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:53 மணிக்கு

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். என்ன மாதிரியான கேம் விளையாட போறோம் அப்படின்றது இந்நேரம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யாருன்ற டீடைல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட் எஃப்எம் ரெயின்போ 102.8. இன்றைய கெட் செட் கோ கேம் ஷோவில் ஸோ நாம் தெரிஞ்சுக்க போகிற கேம் ஷோ எதை பற்றி அப்படின்னா, எஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது ரிலேட்டட் கேள்வி தான் நானும் கேட்க போகிறேன். ஸோ உங்களுடைய ஆன்சர் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 மற்றொரு 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய ஆன்சரை நீங்கள் ஷேர் பண்ணலாம் எஃப்எம் ப்ரைன் போல. நிகழ்ச்சியில் உங்களுக்கான முதல் கேள்வி, 2026 ஆண்டிற்கான விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஸோ 2026 ஆண்டுக்கான சாம்பியன்ஷிப் வென்ற அந்த மகளிர் யார் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ நாலு ஆப்ஷன் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் ஏ லூயிசா ஸ்டெஃபானி, ஆப்ஷன் பி கேப்ரியலா ட்ரோவாஸ்கி, ஆப்ஷன் சி லிண்டா நோஸ்கோவா, ஆப்ஷன் டி குவோ ஷான்யூ. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, 2026 ஆண்டிற்கான விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ லூயிசா ஸ்டெஃபானி, ஆப்ஷன் பி கேப்ரியலா ட்ரோவாஸ்கி, ஆப்ஷன் சி லிண்டா நோஸ்கோவா, ஆப்ஷன் டி கோஷன்யூ.
1: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன், புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
2: மின்துறை புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. நேரம் 10:11:45 ஆயிட்டிருக்கு. ஸோ நிகழ்ச்சியின் தொடக்கமான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, 2026 விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ நாலு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் ஏ லூயிசா ஸ்டெஃபானி, ஆப்ஷன் பி கேப்ரியலா ட்ரோவஸ்கி, ஆப்ஷன் சி லிண்டா நோஸ்கோவா, ஆப்ஷன் டி குவோ ஷன்வியூ அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் ஒருத்தவங்க லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்க, சரியான விடைய சொல்கிறாங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிறது அழைப்பது?
1: வணக்கம் சார், நான் ஆஜபத்திலிருந்து பலராமகேஸ்வர் சார்.
0: சொல்லுங்க சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எனக்கு தெரிஞ்ச பேரா இல்ல, வாயிலே நுழைய மாட்டுது. இருந்தாலும் நீங்க கொடுத்த நாலு ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி கரெக்டா இருக்கிற மாதிரி தோணுதுன்னு கெஸ் பண்றீங்க இல்லீங்களா? சரியான விடை எப்படி இந்த ஆப்ஷன் சி தான் கரெக்டா இருக்கும்னு கெஸ் பண்ணீங்க நாலு ஆப்ஷன்ல? நீங்களும் இந்த மாதிரி கலந்துகிட்டு உங்களுடைய ஆன்சர் நீங்க ஷேர் பண்ணலாம். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய ஆன்சர் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க. ஸோ நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம் அப்படின்போது, ஸோ நடப்பு நிகழ்வுகள் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த நிகழ்ச்சி. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி, உலகின் முதல் ஆப்டோசார், அதாவது ஆப்டிக்கல் அண்ட் சிந்தட்டிக் அப்பாச்சூர் ரேடார் செயற்கைக்கோள் எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆப்ஷன் ஏ ஐசிஸ், ஆப்ஷன் பி எக்ஸ்போசாட், ஆப்ஷன் சி ரோகிணி, ஆப்ஷன் டி திருஷ்டி. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள் எது, அதாவது ஆப்டிக்கல் அண்ட் சிந்தட்டிக் அப்பாச்சூர் ரேடார் செயற்கைக்கோள் எது அப்படின்றது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ ஹைசிஸ், ஆப்ஷன் பி எக்ஸ்போசாட், ஆப்ஷன் சி ரோகிணி, ஆப்ஷன் டி திருஷ்டி.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டுக்கு வந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. நேரம் 10:20 ஆயாச்சு. எஸ், ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, உலகின் முதல் ஆப்டோசார், அதாவது ஆப்டிக்கல் அண்ட் சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடார் செயற்கைக்கோள் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ ஒரு 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஸோ சரியான விட சொல்ல காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் சந்திரசேகர், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன். ரோஹிணி, அது
1: ஆப்ஷன் சி ரோஹிணி அப்படின்னு சொல்றீங்க, பட் அது சரியான விடை இல்லை. அப்படின்னா வேற எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க?
2: ஆப்ஷன் டி கரெக்டா இருக்குமா? திருஷ்டி.
1: ஆப்ஷன் டி திருஷ்டி. சரி, ஓகே. எதனால ஆப்ஷன் டி சூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அது சரியா தப்பான்றது சொல்லுங்க.
2: நேம் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு, எங்கேயும் கேள்விப்பட்ட ஞாபகமா இருக்கு, அதனால அதுவா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு.
1: அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி ரோகிணியா எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருந்ததுனால நீங்க அதை சூஸ் பண்ணீங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க வந்து திருஷ்டி அப்படின்றத சூஸ் பண்ணீங்க, ரைட்டுங்களா?
2: எக்ஸாக்ட்லி, கரெக்ட்டா சொன்னீங்க.
1: ஓகே, சோ ஆப்ஷன் டி திருஷ்டி அப்படின்றது தான் சரியான விடை. உங்க எஃப்எம் ரெயின் போஸ் சார்பாக பாராட்டுகள். முதல் முயற்சியிலனால அடுத்த முயற்சி, சோ தொடர்ந்து முயற்சியில நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு உங்களோட முயற்சியில தெரியுது. கால் பண்ணதுக்கு நன்றி.
2: செயற்கைக்கோள்
1: எது அப்படின்னு கேட்டிருந்தா ஆப்ஷன் டி திருஷ்டி அப்படின்னு தான் சரியான விடை.

நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி, 2047 ஆண்டிற்குள் 1 மில்லியன் ஓக் மரங்கள் என்ற இந்த முன்னெடுப்பை தொடங்கிய மாநிலம் எது? ஸோ இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி மேகாலயா, ஆப்ஷன் டி மிசோரம். ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, 2047 ஆண்டிற்குள் 1 மில்லியன் ஓக் மரங்கள் என்ற முன்னெடுப்பை தொடங்கிய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி மேகாலயா, ஆப்ஷன் டி மிசோரம். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760.

0: அல்டிமேட் டொமேட்டோ ரைஸ் மாதிரி இது வந்து கெட் செட் கோ கேம் ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்கள் கேட்டுருச்சு இந்த நிகழ்ச்சி. எஸ் உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, 2047 ஆண்டிற்கான 1 மில்லியன் ஓக் மரங்கள் என்ற முன்னெடுப்பை தொடங்கிய மாநிலம் எது? இதுதான் கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், ஆப்ஷன் ஏ அசாம், ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி மேகாலயா, ஆப்ஷன் டி மிசோரம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சார் என்ன விட சொல்கிறாங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுது யார் இங்கிருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இதற்கான சரியா

0: சரியான விடை சிக்கிம்.
1: ஆப்ஷன் பி சிக்கிம். ஸோ எப்படி சொல்றீங்க, கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? ஸோ விஷயம் தெரிஞ்சிருக்கா இல்லைன்னா ஒரு கெஸ்ஸா எப்படி?
0: அதாவது இப்போதான் அண்மையில் நியூஸ் பேப்பரில் படித்தேன், இந்த கல்வி அறிவிலையும் முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு வடகிழக்கு மாநிலம், மிகச்சிறிய மாநிலம்.
1: ஓகே ஓகே.
0: ஸோ அவங்க வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டை அவங்க படைக்கிறதுக்கு நல்வாழ்த்துக்கள்.
1: ஓகே, சூப்பர், நன்றி நன்றி சார். கால் பண்ணது நன்றி, உங்களுடைய பதிலுக்கு நன்றி. எஸ், ஆப்ஷன் பி சிக்கிம் அப்படின்னு தான் சரியான விடை. ஸோ நான் படிச்சிருக்கேன் அது ரிலேட்டட் நிறைய விஷயங்கள், ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார். எஸ், ஸோ நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும், அப்படி படிக்கல அப்படின்னா கேட்கறதுனாலையும் தெரியும். ஸோ எஃப்எம் ரெயின்போவை தொடர்ந்து கேளுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ், நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரியும். நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, சுமன் ரோட்மேப் 2030 என்பதுடன் தொடர்புடையது எது? ஸோ நான் ஒரு நாலு ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ அது எது கூட தொடர்பு இருக்குது இந்த சுமன் ரோட்மேப் 2030 அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்ற எண்களுக்கு. ஸோ நாலு ஆப்ஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி, ஆப்ஷன் பி நீடித்த செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு, ஆப்ஷன் சி மனநலம், ஆப்ஷன் டி தாய் மற்றும் பச்சிளம் குழந்தைக்கான சுகாதாரம் அப்படின்றது தான் நாலு ஆப்ஷன். ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, சுமன் ரோட்மேப் 2030 என்பதுடன் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ அது எது கூட தொடர்பு இருக்குது இந்த சுமன் ரோட்மேப் 2030 அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லணும். ஆப்ஷன் ஏ இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி, ஆப்ஷன் பி நீடித்த செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு, ஆப்ஷன் சி மனநலம், ஆப்ஷன் டி தாய் மற்றும் பச்சிளம் குழந்தைக்கான சுகாதாரம். ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்ற எண்களுக்கு.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க, கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்ட ரசிகர் நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, சுமன் ரோட் மேப் 2030 என்பது அதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் ஏ இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி, ஆப்ஷன் பி நீடித்த செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு, ஆப்ஷன் சி மனநலம், ஆப்ஷன் டி தாய் மற்றும் பச்சிளம் குழந்தைக்கான சுகாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கான ஆன்சர் சொல்ல காலர் ஒருத்தங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ வணக்கம், யாருங்கிறத அழைப்பது?
1: வணக்கம் சார், ராஜகோபால் வெள்ளியூர்லேருந்து
0: பேசுறேன் சார். வணக்கம், நீங்கள் நலமா?
1: சார்
0: ஓகே சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கேள்வி, பிரபல விளையாட்டு வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் எந்த விளையாட்டைச் சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ கைப்பந்து, ஆப்ஷன் பி கால்பந்து, ஆப்ஷன் சி இறகு பந்தாட்டம், ஆப்ஷன் டி சதுரங்கம். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபோன் எனக்கு டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து டைப் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட ஆன்சரை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, பிரபல விளையாட்டு வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ கைப்பந்து, ஆப்ஷன் பி கால்பந்து, ஆப்ஷன் சி இறகு பந்தாட்டம், ஆப்ஷன் டி சதுரங்கம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பிரபல விளையாட்டு வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் எந்த விளையாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாலு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் ஏ கைப்பந்து, ஆப்ஷன் பி கால்பந்து, ஆப்ஷன் சி இறகு பந்தாட்டம், ஆப்ஷன் டி சதுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சு லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் எங்கிறது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். வாழ்த்துக்கு நன்றி. ஓகே, சரியான விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு ஒரு கெஸ்ட்ல நான் சொல்றேன்.

0: கேள்விப்பட்டிருக்கீங்க.
1: பாராட்டுகள். உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருக்கு, நீங்களும் ரெடியா இருங்க.

நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்தியாவின் முதல் தனியாரால் தயாரிக்கப்பட்ட சுற்றுக்கலன் வகுப்பு ராக்கெட் எது? ஆப்ஷன் ஏ விக்ரம் 1, ஆப்ஷன் பி த்ரூவ் 1, ஆப்ஷன் சி கலாம் 1, ஆப்ஷன் டி பாஸ்கரா 1. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271-760-2275-230 என்ற எண்களுக்கு. ஸோ ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு கொஸ்டின். ஸோ ரீசன்ட் டைமில் நம்ம இதை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்றதுனால ஈஸியாக நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ கூடவே நான் ஆப்ஷனும் சொல்லியிருக்கேன். ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, இந்தியாவின் முதல் தனியாரால் தயாரிக்கப்பட்ட சுற்றுக்கலன் வகுப்பு ராக்கெட் இது? ஆப்ஷன் ஏ விக்ரம் 1, ஆப்ஷன் பி த்ரூவ் 1, ஆப்ஷன் சி கலாம் 1, ஆப்ஷன் டி பாஸ்கரா 1.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. இதுவரை நீங்கள் கேட்ட சேர்ந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. அப்படின்னா நம்ம கேம் ஷோவுடைய நிகழ்ச்சியின் நிறைவு தருந்தது வந்துட்டோம். ஸோ பாடலுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நிறைவான கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் தனியாரால் தயாரிக்கப்பட்ட சுற்றுக்கலன் வகுப்பு ராக்கெட் இது அப்படின்ட்டு. இதற்கான ஆன்சர் சொல்ல காலர் ஒருத்தங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருங்கிறது அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
2: கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் கலைவாணி மேடம். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் நிறைவடைகிறது.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை 4:30 மணியளவில் வளர்ச்சியடைந்த எழுச்சிமிகு கிராம இயக்கத்தின் கீழ் இளைஞர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து 400 மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். பண்டைய பௌத்த தலமான சாரநாத் யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருப்பது பெருமைக்குரிய விஷயம் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவு ஒன்றில், இது இந்தியாவின் வளமான நாகரீகம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்திற்கான அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா 2026 நாளை மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இம்மசோதா பொதுத் தேர்வுகள் சட்டம் 2024 திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த மசோதாவை மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் அறிமுகம் செய்ய உள்ளார். 1999 கார்கில் போரின் போது தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த இந்திய வீரர்களின் வீரத்தை போற்றும் வகையில் இன்று கார்கில் வெற்றி தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாள் அப்போரில் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் வெற்றியின் 27வது நிறைவையும், ஆபரேஷன் விஜய் வெற்றிகரமாக நிறைவடைந்ததையும் குறிக்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரை டெல்லியிலிருந்தும், அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்தும் இன்னும் சில நொடிகளில் அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 15 अगस्त हर भारतीय के लिए गर्व का दिन है। ये उन असंख्य वीरों को याद करने का दिन है जिन्होंने भारत माता की स्वतंत्रता के लिए अपना सब कुछ समर्पित कर दिया। उनके त्याग और तपस्या की वजह से आज हमारे हाथ में तिरंगा है। इस तिरंगे में हमारे संविधान के आदर्श हैं। साथियों, पिछले कुछ वर्षों में हर घर तिरंगा अभियान ने पूरे देश को एक अद्भुत भावना से जोड़ा है। हर घर हर गली में तिरंगे का उत्सव दिखाई देता है। इस वर्ष भी हमें हर घर तिरंगा अभियान को पूरे उत्साह के साथ आगे बढ़ाना है। अपने घर पर पूरे सम्मान के साथ तिरंगा फहराना है। साथियों, हर वर्ष 15 अगस्त से पहले आप मुझे बहुत से विचार और सुझाव भेजते हैं। इस वर्ष भी आप अपने विचार MyGov पर जरूर साझा कीजिए। मुझे आपके सुझावों का इंतजार है। साथियों, मन की बात में आज इतना ही। अगले महीने हम फिर मिलेंगे देशवासियों की अनेक नई उपलब्धियां और प्रेरक प्रयासों के साथ। तब तक के लिए मुझे अनुमति दीजिए। बहुत बहुत धन्यवाद। नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और FM गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण FM रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा।
2: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है। एक कॉल दूर है।
1: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
3: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது
4: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
5: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை மாதம் 26 தேதி அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பிவிடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது இராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவுகொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு ஷௌரிய விஜய் யாத்ரா அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கிச் செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது இராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன

போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75% அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 நாட்கள் முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான, திறமை மிகுந்த, தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள் என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் July 4 தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV சிந்து ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983 இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன.
கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு

சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று விக்ரம் ஒன்றின் வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்து விட்டோம். இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதே போல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும் போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நில பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கி கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலரிணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக
மக்களின்

விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டரக் கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் கவட்டம்புல், சிந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும் குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான, உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3,00,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்து கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 தேதியன்று 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடு கட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்க செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள்.
இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும்.

எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல, மாறாக இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமடியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். POP பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோகிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பி கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை

இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்லுகிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள் நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ, இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும் பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். கடந்த சில ஆண்டுகளில் மக்களால் கணிசமாக விரும்பப்படுவதாக காதி ஆகியிருக்கிறது. கடந்த 12 ஆண்டுகளில் இதன் விற்பனை 6 மடங்கு அதிகரித்திருக்கிறது. விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏன் என்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் பர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் வர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சி

0: சி, மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்புத்தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ணக் கொடி இருக்கிறது. இந்த மூவண்ணக் கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ணக் கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ணக் கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ணக் கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள் உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேர்கள் கேட்கவிருப்பது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உயிர் தியாகம் செய்த அனைத்து வீரர்களுக்கும் மற்றும் ராணுவ வீரர்களுக்கும் தமது சிரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றைய 136வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் அவற்றின் ஏற்றுமதி, மேலும் நட்பு நாடுகளுடன் அரசு ரீதியிலான ஒத்துழைப்பு ஆகியவற்றில் இந்தியா புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் அவ்வுரையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தால் கசிவு விவகாரம் பல ஆண்டுகளாக மாணவர்களின் முயற்சிக்கு குந்தகம் ஏற்படுத்தி வருவதாகவும், இந்த பிரச்சனையை முற்றிலுமாக அகற்ற அரசு இலக்கு நிர்ணயித்து செயலாற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்து பிரதமர் பேசுகையில், மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிரூட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகிய செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நம் நாட்டின் இளைஞர்கள் சமீப காலங்களில் விளையாட்டில் பல அருஞ்சாதனைகளை புரிந்து வருவதாகவும், ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இந்திய பெண்ணாக PV சிந்து மாறியிருப்பது நாட்டிற்கு பெருமை சேர்த்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற கார்கில் வெற்றி தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கார்கில் நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் முன்னாள்

ராணுவத்தினர் ஆகியோரும் கலந்து கொண்டு கார்கில் நினைவுச் சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: அனைவருக்கும் வெரி குட் ஆஃப்டர்நூன் அண்ட் வெல்கம் வித் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் பேசுங்க தொழா நிகழ்ச்சியில் நான் உங்க அன்பு சகோஜி வெற்றி. இந்த நிகழ்ச்சியில் ஆண்கள் மட்டும் பங்கேற்று அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். ஸோ நான் மட்டும் இல்லை, நீங்களும் பேசலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760-2275-230 என்ற எங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லைனா மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஆகாஷ்வாணி பூச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்நேரம் நம்மளுடைய பேசும் தோட நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்ற தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட்டட் ப்ரோக்ராம் சார்ஜஸ் யார் அப்படின்ற டீட்டெயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேசுங்க தோழா நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம். ஒரு ஆண் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத யோசிக்கிறது குறைஞ்சி அதுக்கு பதிலாக வீட்டில் எல்லாருக்கும் எது நல்லா இருக்கும், அப்பாவுக்கு எது சந்தோஷமாக இருக்கும், அம்மாவுக்கு எது கஷ்டம் தராத மாதிரி இருக்கும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக அவங்களுடைய ஆசைகள் நிறைய விஷயங்களை தள்ளி வைப்பாங்க, சில நேரங்களை விட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் இந்த கேள்வி ரெண்டு நிமிஷம் நம்ம பேச வரும். நிமிஷம் தலைப்பு எனக்காக இல்லை குடும்பத்துக்காக அப்படின்னு நீங்க செய்த விஷயங்கள் என்ன, அதை பத்தி தான் இந்த நிமிஷம் நம்ம பேச போறோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275-230 என்ற எண்களுக்கு. ஸோ பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம பேச போற தலைப்பு எனக்காக இல்லை குடும்பத்துக்காக அப்படின்னு நீங்க செஞ்ச விஷயம் என்ன பேசலாம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில வந்திருக்கும் முதல் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து அழைப்பது?
5: வணக்கம் சார், சிம்ம ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. அதாவது இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா எனக்காக இல்ல குடும்பத்துக்காக அப்படின்றது தான். ஸோ அதுக்காக நீங்க செய்த விஷயங்கள் என்னென்ன, அதை பத்தி தான் ஷேர் பண்ணுங்க.
5: சிறு வயசுல இருந்து இதுவரையிலுமே எல்லாமே குடும்பத்துக்காக தான் சார், நமக்காக எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டூர் போகணும்னு கூட நான் நினைச்சிட்டு இருப்பேங்க. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு தேவை இல்லை அவங்களுக்கு ஏதோ அந்த மாதிரி இப்ப ஒரு சூழ்நிலை வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம டூரை கேன்சல் பண்ணிட்டு கூட அவங்களை அனுப்புவோம். நமக்கு ஒரு சந்தோஷம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், நம்ம மனைவி சந்தோஷமா இருக்கணும், இப்ப அப்படின்னு நம்ம கூட போறவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய கஷ்ட ஒரு ஜாலியா இருக்கணுங்கிறத கூட கட் பண்ணி இருக்கிறேங்க.
0: இது பெரும்பாலும் எல்லாருடைய ஆண்களோட வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு விஷயமா ஆயிடுச்சு, பேட்டர்ன் மாதிரி.
5: ஆமாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவங்க அவங்க மனசுல ஒரு மகிழ்ச்சி, அவங்க முகத்துல மகிழ்ச்சி இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. நாம மட்டும் மகிழ்ச்சியா இருக்கிற மகிழ்ச்சி

0: இல்லைங்க. நம்ம சுத்தி இருக்கிறவங்க, உறவினருங்க, கூட பிறந்தவங்க, குடும்பம், எல்லாத்தையுமே நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறோம்னு வச்சுங்க. அவங்களுக்காக விட்டு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதோட ஒரு சந்தோஷம் இருக்குங்க. இல்லை
1: அதுல இழப்பு ஏற்படும் போது அது சரின்னு உங்களுக்கு தோணுதா? சரி, நம்ம இழந்துட்டோமே அப்படின்ற ஒரு சோகமோ
0: இல்லைங்க, அது வந்து சந்தோஷம் தான் அந்த இடத்துல வருங்க. இழப்புங்கிறது வரும்போது பாத்தீங்கன்னா சோர்வு ஏற்படாதுங்க. அந்த இடத்துல நம்ம எதையும் எதையும் இழக்கல இல்லைங்க. நம்ம இழந்தா கூட அதை அவங்க பெறாங்கல்ல.
1: ஓகே, அதாவது நம்ம இழக்கிறோம், நம்மள சார்ந்து இருக்கிற நம்ம குடும்பம் பெறுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல.
0: ஆமாங்க, அதனால நான் என்னைக்குமே வருத்தப்பட்டது இல்லைங்க. அது மேலும் மேலும் நம்ம செய்யணுங்கிற எண்ணம் தான் நமக்கு தூண்டுதலா இருக்கும்.
1: ஓகே, எந்த வயசுல இருந்து ஆக்சுவலா இந்த மாதிரி தாட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சு?
0: நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வயசுல இருந்தே நான் பாத்திருக்கேன். அதாவது நான் வந்து வேலைக்கு போன காலத்துல இருந்து எங்க அக்கா தங்கச்சிங்களுக்காகவே நான் வந்து நிறைய செஞ்சிருக்கிறேங்க.
1: ஓகே,
0: செஞ்சிருக்கும் போது அவங்களை படிக்க வச்சதே, ஒரு அக்காவை படிக்க வச்சதே, நான் சிறு வயசுல எங்க அக்காவை படிக்க வச்சேங்க.
1: சூப்பர் சூப்பர்.
0: அதனால எனக்கு அந்த இது ஒண்ணு தெரியலங்க. எனக்கு இப்போ வறுமையான ஒரு சூழ்நிலை கூட நான் வேலைக்கு போய் எங்க அக்காவை படிச்சேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப அதே ஒரு பெரிய சந்தோஷம் தானே.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆனா எங்க அக்கா கூட எங்க உறவினர்கிட்ட சொல்லுவாங்க, அங்க என் தம்பி இல்லைன்னா நான் படிச்சு இந்த வேலைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அப்படிமாங்க. ஆனா அதை நான் பெருசா எடுத்துக்க
1: மாட்டேங்க. புரியுது புரியுது. சோ நம்மளுக்கு வந்து பிரதிபலன் எதுவும் கிடையாது, அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் நம்மளுடைய மனசுல இருக்கும்.
0: ஆமா, அப்படி இருக்கிறதாங்க உண்மையான ஒரு ஆண்கள் வீட்டுக்கு.
1: நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.
0: நன்றி
1: நன்றி. சோ நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம், உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்காக இல்ல குடும்பத்துக்காக அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு. சோ அந்த மாதிரி நீங்க உங்களோட லைஃப்ல செஞ்ச விஷயங்கள் என்னென்ன, சோ அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பேசலாம், போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின்தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு நிகழ்ச்சி பேசுங்க. தொழில் நேரம் 12:15:37 ஆயிட்டிருக்கு. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். எனக்காக இல்லை, குடும்பத்துக்காக அப்படின்னு நீங்கள் செய்த விஷயங்கள் என்னென்ன? ஸோ இதை பற்றி தான் பேசுவோம். இப்போ ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இங்கே பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் புதுவையிலிருந்து ஆசித் பேசுறேன்.
2: வணக்கம் ஆசித் தம்பி சார். சோ சொல்லுங்க,
3: நலமா இருக்கீங்களா?
2: நலம் நலம். எனக்காக இல்ல, குடும்பத்துக்காக அப்படின்னு நீங்க செய்த விஷயங்கள் என்னென்ன?
3: வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு. இந்த பூமியில் நாம் பிறந்தது ஒரு பெரிய, அது பிறப்பு கிடைத்தது ஒரு பெரிய அரிய ஒரு வாய்ப்பு. அவ்வாறு இருக்கும் போதே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நாம் நினைத்து கொண்டு நாம் நினைக்கிறோம், நமக்காக வாழ்கிறோம் என்று நினைத்தாலும் கூட மறைமுகமாக பிறருக்காக வாழ்கிறோம். சிறு வயது ஒரு ஆண் மகன் என்பவன் கண்டிப்பாக குடும்பத்துக்காக வாழ்ந்தே ஆக வேண்டும் கண்டிப்பாக குடும்பத்துக்காக வாழ படைக்கப்பட்டவன் நான் அப்படித்தான் சிறு வயது முதற்கொண்டே முதல் பையனாக பிறந்தாலும் படித்தே வேலைக்கு சென்றேன். வேலைக்கு சென்று என் குடும்பத்தில் எனக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் என் தாய் தந்தை எனக்கு அப்புறம் பாத்துக்கப்பா, அந்த குடும்பத்துக்கு நீ தான்மான்ட்டாங்க. அவங்க சொல்லவே தேவையில்லை, எனக்கே தெரியும் இந்த குடும்பத்துக்கு நான் தான் பார்க்கணும். இந்த குடும்பத்தை நான் தான் அதை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற தலையாய பொறுப்பு எனக்கு மட்டுமல்ல, எல்லா ஆண்மகனுக்கும் இருக்குது. எல்லா ஆண்மகனும் இதை அனுபவித்து இருப்பார்கள். அவர்கள் அவ்வாறு அனுபவித்ததனால் அவர்கள் குடும்பம் இன்றைக்கு செழுமையாக நன்மையாக இருக்கும். இது இன்றும் கூட இதை கேள்விப்படும் போது கூட உணர்வார்கள், நாம் தான் இதை செய்தோம் அப்படின்ற அதை செய்யக்கூடிய சூழல் உருவாகி விடுகிறது. எனக்கு ரெண்டு சான்ஸ் கிடைச்சது, ரெண்டையுமே நான் வந்து வேண்டாம் என்று உள்நாட்டிலே எது செய்ய முடியுமோ செய்து என் குடும்பத்தோடு வாழ்ந்து என் தாய் தந்தை என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் குடும்பத்துக்காக வாழ்ந்தான். நான் மட்டும் அல்ல சார், ஒரு ஆண் மகன் என்பவன் அவன் வந்து பிறருக்காக என்றால் தன் குடும்பத்திற்காக வாழ படைக்கப்பட்டவன் என்பது எல்லாவும் சந்தேகம் கிடையாது. அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது அவர்களுக்கே தெரியாமல் கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இது. இந்த அளவு அதை அவர்கள் தெரிந்து புரிந்து இன்னும் சிறப்பாக வாழ வேண்டும். அது சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாமும் ஏற்படுத்தி மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது சமுதாயத்தை நாம் உயர்த்துவதாக அமையும்.
2: கண்டிப்பாக. நீங்க எப்பயும்

0: ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த முடிவு நம்ம ஒருவேளை எடுத்திருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரி குடும்பத்துக்காக ஏதாவது முடிவு எடுத்தா?
1: ஒரே ஒரு பொருளாதாரத்துல கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல போயிட்டு சம்பாதிச்சு இன்னைக்கு இது பண்ணும்போது அப்ப நான் நினைக்கும் போது என்ன செய்வேன்னா, நான் சம்பாதிக்காட்டா என்ன எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சது இன்னைக்கு நிலையா வந்து உறுதியா காப்பா, அந்த பாதுகாத்து, அது வந்து என் தந்தைக்கும் பாதுகாத்து, எனக்கும் பாதுகாத்து, என் ஃபியூச்சர்ல என் குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருந்திருக்கின்றேனே, அதை நினைத்து நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றேன்.
0: அதான் இழந்தது எதுவாக இருக்கட்டும் கிடைத்ததை நினைச்சு நான் மகிழ்ச்சி.
1: இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறேன், உறுதியோடு என்று பற்றிக்கொண்டு அதை பாதுகாக்கிறோம் அல்லவா, இதுதான் எல்லோ இடமும் வேண்டும். சின்னமான ஒரு கருத்து வேண்டும், கிடைத்ததை பாதுகாக்க வேண்டும், கிடைக்க வேண்டியதை தேடி செல்ல வேண்டும், முடிந்த அளவு பாடுபட வேண்டும், முன்னேற்ற பாதையில் செல்லவும் கெட்ட பாதையில் செல்லக்கூடாது. வெற்றி உனதே ஆண் மகனே, அது உன் வெற்றி என்பது எல்லா ஆன்மீக சொல்லிக்கொண்டு எனக்கும் சொல்லிக்கொண்டு இதை ரொம்ப மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன் சார்.
0: நன்றி, நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: ஸோ நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சூப்பராக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாப்பிக்கை கேட்கும்போது எஸ் நான் கூட அப்படி தான், என் குடும்பத்துக்காக நான் நிறைய செஞ்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க.

0: பாதையில் செல்லவங்க கெட்ட பாதையில் செல்லக்கூடாது. வெற்றி உனதே ஆண்மகனே, அது உன் வெற்றி என்பது எல்லா ஆண்மகனையும் சொல்லிக்கொண்டு எனக்கும் சொல்லிக்கொண்டு இதை ரொம்ப மிக மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன் சார்.
1: நன்றி, நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: ஸோ நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சூப்பராக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாப்பிக்கை கேட்கும்போது எஸ் நான் கூட அப்படி தான், என் குடும்பத்துக்காக நான் நிறைய செஞ்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. எஸ், அதை நீங்க எஃப்எம் பிரைன் போல ஷேர் பண்ணணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760227520 என்ற எண்களுக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

நேயர்களே, இன்று இரவு 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, சென்னை அஞ்சல். கேட்க மறவாதீர்கள் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 8:30.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைன் போ 102.8 நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி பேசுங்க தொழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மழைப்பாளர். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் சார், நான் தேனி மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
0: வணக்கம் சந்திரசேகர் சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா எல்லாருமே அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பீக்ரிமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஆன்மீக சுற்றுலா, அதுக்கு நான் அமைச்சு கொடுத்தேன். அதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல அமௌண்ட் அப்படிங்கறது சேகரிச்சேன். என் சந்தோஷத்துக்காக இல்ல, என் வீட்டுல இருக்கக்கூடிய சந்தோஷம் நிலை பெற்று இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து இந்த நார்த் இந்தியால போய் நிறைய இடங்கள் சுத்தி பார்த்தாங்க. சிவன் ஆலயங்கள், கோவில்கள், வாரணாசி எல்லாம் போனாங்க. இந்த பக்கம் காசிக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த ஒரு ஆன்மீக சுற்றுலா. அப்பாவுக்கு சின்ன வயசுல இருந்தே போகணும் அப்படிங்கறது ஒரு ஆசை, பட் பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு காரணமாக தள்ளி போயிட்டுகிட்டே இருந்தது. அப்புறமா அப்பா சொன்னாரு, எனக்கு ரொம்ப ஆசை, அம்மாவுக்கும் ரொம்ப ஆசை அப்படின்ட்டுன்னு. சோ அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் தியாகம் செஞ்சு கொஞ்சம் லம்சம் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதை நான் சேவ் பண்ணி அவங்களுடைய ஹாப்பினஸ்க்காக கொடுத்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபிளைட் அது இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி நிறைய இடங்களுக்கு அமைச்சு வச்சேன். அது அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எனக்காக இல்லைனாலும் அம்மா அப்பாவுடைய சந்தோஷத்துக்காக பண்ணுங்க பொழுது எனக்கு ஒரு மனநிறைவு கொடுத்தது.
0: ஓகே, இதுக்காக நீங்க நிறைய செலவுகள்லாம் குறைச்சிருப்பீங்க. சோ இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு எனக்காவது யோசிச்சது உண்டா? ஏன் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு?
1: அப்படி நான் யோசிச்சது இல்லை. ஏன்னா என்னுடைய அம்மா அப்பா சின்ன வயசுல என்ன ஏன் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாங்க.
0: ஒருவேளை அந்த மாதிரி யோசிச்சிருந்தாங்கன்னா நம்ம படிச்சே இருக்க மாட்டோமே அப்படின்னு.
1: அதுவும் நான் எம்டெக் டிகிரி வாங்கியிருக்கேன், டபுள் டிகிரி வாங்கியிருக்கேன். அவங்க வந்து என்ன கடன்ல கூட படிக்க வைக்க, அவங்க முழு பொறுப்பையும் எடுத்து அவங்க கை காசு போட்டு தான் படிக்க வச்சாங்க. பதில் கடன் அப்படிங்கறது நான் கொடுக்கணும் இல்லையா, அதனால நான் ரொம்ப பெருமையா தான் உணர்ந்தேன். என்னடா இது இப்படி அப்படின்ட்டு யோசிக்கவே இல்லை.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி,
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் பேசலாம், உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். ஸோ பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம், எனக்காக இல்லை குடும்பத்துக்காக அப்படின்னு நீங்கள் செய்த விஷயங்கள் என்னென்ன? ஸோ இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு வச்சிருக்க இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழ நிகழ்ச்சியில பேச வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து அழைப்பது?
1: ஹலோ வணக்கம் சார், என் பேர் கிஷமூர்த்தி, நாங்க சோரப்பட்டுல இருந்து பேசுறோம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க. இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு கேட்டிருப்பீங்க, எனக்காக இல்ல குடும்பத்துக்காக அப்படின்னு நீங்க செய்த விஷயங்கள் என்ன சார்?
1: அப்பெல்லாம் இவங்க வந்து எங்க அப்பா சுகர் பேஷண்ட், அது அப்போ வந்து நாம கல்யாணமே பண்ணிக்காம எங்க அப்பாவுக்காக நிறைய படிச்சிருக்கோம். அவர் நல்லா இருந்தா போதும், நமக்கு இதுங்காட்டியும் அதே மாதிரி எங்க தங்கச்சி ஒரு மூணு, அக்கா ஒண்ணு, இவங்க அத அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும்.
0: ஓகே,
1: அந்த எண்ணில் கொஞ்ச நாள் இருந்துச்சேன்.
0: நிறைவு தரந்து நோக்கி போயிட்டு இருக்கோம்.

0: பேசிட்டுருக்கோம் எனக்காக இல்லை குடும்பத்துக்காக அப்படின்னு நீங்கள் செய்த விஷயங்கள் என்னென்ன? ஸோ பேசலாம், பேசுங்க தோட நிகழ்ச்சியில்.
1: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி பேசுங்க தொழா. எனக்காக இல்லை, குடும்பத்துக்காக அப்படி நீங்க செய்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் பகிர்ந்து வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யாருங்கிறது பேசுவது?
1: ஹலோ வணக்கம் சார், நான் செஞ்சியில இருந்து பேசுறேன் சார். பெயர் வந்து காதர் பாஷா.
0: வணக்கம் சார்.
1: நகர் மூணாவது தெரு.
0: ஓகே சூப்பர், சொல்லுங்க சார். சார் உங்க குடும்பத்துக்காக அப்படி நீங்க செய்த விஷயங்கள் என்னென்ன?
1: உண்மையிலேயே நம்ம குடும்பத்துக்காக தான் சார் நம்ம இருக்கிறோம். கல்யாணத்துக்கு முன்ன வரலயும் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் மனைவி, மக்கள், குழந்தைகள், பொண்ணு கல்யாணம், பிள்ளை கல்யாணம், பேரன் கல்யாணம், எல்லாத்தையும் அப்படியே பாத்துட்டு உட்காந்துக்கிறோம் சார்.
0: ஓகே, சோ இப்ப வரை அதுல ஏதாவது வருத்தங்கள் அப்படின்னு உண்டா? நம்மளுக்காக எதுவுமே செஞ்சுக்கலையா?
1: கிடையாது சார். அது எப்படி சார் வருத்தம் வரும்? நமக்காக தானே சார் எல்லாமே நாம செய்யறோம். பிறருக்காக செய்யலையே சார். நம்ம மனைவி, நம்ம குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பசங்க.
0: ஓகே, சோ அதுவும் நமக்காக தான். ஓகே,
1: நம்ம சொல்லும் போது அது அடுத்தவங்களுக்கு வராது இல்ல சார். அதுக்காக உழைக்கிறது வந்து இயற்கை சார். அதுல கஷ்டமே கிடையாது சார், சந்தோஷம் சார். பொண்ணுக்கு செஞ்சா சார் குழந்தைங்க சந்தோஷப்படும் பாரு சார். அதுக்கு அளவே இல்ல சார். அதுக்கெல்லாம் குடுத்து வச்சிருக்கணும் சார். இறைவனோட கருணை இருக்கணும் சார். இறைவனோட கருணை இருந்தா தான் சார் அந்த சந்தோஷங்கள் கிடைக்கும்.
0: நன்றி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார்.
1: நன்றி ஐயா, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இதுவரை நீங்கள் கேட்டு இந்த நிகழ்ச்சியை பேசுங்க தொழா நிகழ்ச்சியோட நேரம் திறந்து வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி நம்ம எதை பற்றி பேசிட்டு இருந்தோம், எனக்காக இல்லை குடும்பத்துக்காக நீங்கள் செய்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ நிகழ்ச்சியில் நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சூப்பராகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பொதுவாக நம்ம ஒரு விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பெருசாக ஏதாவது இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் சில நேரங்கள் நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்காக பெருசாக செய்யணும்ல, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறோம், அந்த சின்ன சின்ன விஷயங்களே சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னும் போது, ஸோ நம்ம எது செஞ்சாலுமே அது கண்டிப்பாக சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அப்படின்றது இதுலேருந்து தெரிய வருது. ஸோ யாருக்கும் இதில் எந்த விதமான வருத்தமுமே கிடையாது. நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம இழக்கிறோம் அப்படின்னு யாரும் எதுவுமே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசுன மாதிரியே இல்லை. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னை நேரில் பேசின அனைத்து நேர்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறும் நேரம் வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போவின் வரும் பாடலோடு பேசுங்க தொடர் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: நேர்களும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தைவான் நாட்டு வான்வழியில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி ராணுவ வீரர்களின் தீர செயல்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினர் ஆற்றி வரும் பணிகள் அளப்பரியது என்று தெரிவித்தார்.
2: இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில் அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் என்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன்.
1: கார்கில் வெட்டு தினத்தையொட்டி இந்த ஆண்டு தில்லியின் தேசிய போர் நினைவிடத்திலிருந்து சௌரிய விஜய் யாத்திரா நடத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார்.
2: இந்த ஆண்டு சிறப்பானதொரு சௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை மாதம் 14 தேதியன்று தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கி செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைடு ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது.
1: தனியார் துறை மூலம் வடிவமைக்கப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
2: கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள்.
1: தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, நமது வாழ்வியலோடு இணைந்தது என்று பிரதமர் கூறினார்.
2: சாதிவர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு இரண்டர கலந்தது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள்

0: இந்தூர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள்.
1: அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
0: இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே ஒரு மணி நேரத்துக்கு உள்ளாக 300,000+ மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000+ அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
1: விநாயக சதுர்த்தியின் போது மண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகளை பயன்படுத்துமாறு பிரதமர் கூறினார்.
0: சாத்தியர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள்.
1: உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கைத்தறி ஜவுளி பொருட்களை வாங்கி நெசவாளர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
0: சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம். வாருங்கள், போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்து சென்றால் சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளி பொருட்களை உருவாக்குகிறார்கள்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்படுவதையொட்டி அவரது தன்னலமற்ற சேவையை நினைவு கூறுவதாக பிரதமர் தெரிவித்தார்.
0: நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி என்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும் அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்பு தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கார்கில் வெட்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராணுவ வீரர்களின் தைரியம் இந்திய ராணுவத்தின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவ படையினரின் தன்னலமன்ற தியாகத்தின் மூலம் கார்கில் போரில் வெற்றி பெற்றதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பாதுகாப்பிற்காக பணியாற்றி வரும் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பை நாடு வணங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் டிராஸில் அமைந்துள்ள போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவத்தினரின் அர்ப்பணிப்பையும் தைரியத்தையும் நினைவு கூறுவதாக தெரிவித்தார். தைவான் நாட்டு வான்வழியில் சீன விமானப்படை போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சீனாவின் 4 போர் விமானங்களும் 7 போர் கப்பல்களும் தைவான் பகுதியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக தைவான் வான் எல்லையில் சீனாவின் 29 போர் விமானங்களும் 6 போர் கப்பல்களும் நேற்று நுழைந்ததாக கூறியிருந்தது. தைவான் நாடு சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய கல்வி அமைச்சராக திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று கூடுதலாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியை வகித்த திரு தர்மேந்திர பிரதான் நேற்று ராஜினாமா செய்ததை அடுத்து திரு பிரல்ஹாத் ஜோஷிக்கு கூடுதலாக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ்

0: சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகர் சங்கருக்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ள பதிவில் ஒவ்வொரு இளைஞருக்கும் பெண்களுக்கும் இந்த வெற்றி ஊக்கமளிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனாகர் சிங் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதாக கூறியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் எக்கடெரினா ஓச்சாரென்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களை நினைவு கூறுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். தைவான் நாட்டு வான்வழியில் சீன போர்க் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகர் சிங்கிற்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50, 26 நொடிகள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடன். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அது பூட்ஸ்லாட சத்தம்தான் என்று ரகசியமாக சொன்னான். நடுங்கும் கைகளால் தன் ஆடையை சரி செய்தபடி படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தாள் தாய். ஆனால் பாவல் வாசல் நடைக்கு வந்து அமைதியாக சொன்னான், நீங்கள் போய் படுங்கள், உங்களுக்கு உடம்பு சரியில்லை. வெளி வாசல் அருகில் ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்டது. பாவல் வாசலுக்கு வந்து கதவை திறந்து சத்தமிட்டான், யாரங்கே? திடீரென்று ஓர் உயரமான சாம்பல் நிற உருவம் அவன் முன் தோன்றியது. அதை தொடர்ந்து வந்தது இன்னொரு உருவம். இதற்குள் இரண்டு போலீஸ்காரர்கள் பாவலை பிடித்து தள்ளிவிட்டு அவனுக்கு இருபுறத்திலும் காவல் நிற்க தொடங்கிவிட்டார்கள். எங்களை எதிர்பார்க்கவில்லை இல்லையா என்று ஒரு உரத்த குரல் கேலியாக கேட்டது. அப்படி பேசியவன் ஓர் உயரமான ஒல்லியான நறுக்கு மீசை அதிகாரி பெத்தியாகின் என்ற உள்ளூர் போலீஸ்காரன் தாயின் படுக்கையை நோக்கி விரைந்தான். எஜமான், இவள்தான் அவனது தாய் என்று ஒரு கையால் தனது தொப்பியை தொட்டுக்கொண்டும் மறு கையால் பெலகேயாவை சுட்டி காட்டிக் கொண்டும் சொன்னான். அதோ அவன்தான் அந்த ஆசாமி என்று கூறி பாவலை சுட்டி காட்டினான். பாவல் விலாசாவா என்று கண்களை ஏற சுருகிக் கொண்டே கேட்டான் அதிகாரி. பாவல் தலையை ஆட்டினான். நான் உன் வீட்டை சோதனை போட வந்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே மீசையை திருகி விட்டு கொண்டான் அதிகாரி. ஏய் கிழவி, எழுந்திரு, உள்ள யார் இருக்கிறது? அறைக்கதவினுடைய ஒரு பார்வை பார்த்துவிட்டு அடுத்த அறைக்குள் நுழைந்தான் அவன். உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்கள் என்று குரல் அந்த அறையிலிருந்து கேட்டது. வெளியே செல்லும் வாசற்புறத்தில் இரண்டு பேர் சாட்சிகளாக வந்து நின்றார்கள். ஒருவன் பழைய பாத்திர தொழிலாளியான த்வர்யகோவ், ஒருவன் கொல்லுப்பட்டறை தொழிலாளியான ரீபன். ரீபன் கருத்த தடித்த ஆசாமி. த்வர்யகோவின் வீட்டில் ஓர் அறையில் அவன் குடியிருந்தான்.
4: வணக்கம் நிலவ்னா
3: என்று கரக்கரத்த அடித்த குரலில் தாயை பார்த்து சொன்னான் அவன். அவள் தன் ஆடை அணிகளை மாட்டிக்கொண்டு தன்னை தைரியப்படுத்திக் கொள்வதற்காக ஏதேதோ முனக ஆரம்பித்தாள். இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. இப்படி நடுராத்திரியில வந்து பிராணனை எடுக்கிறது, தூங்கிக் கொண்டு இருக்கிற வேளையில உள்ளே வருகிறது. அந்த அறையோ குறுகலான இடம் கொண்டது. அந்த அறையில் ஏனோ பூட்ஸ் பாலிஷின் நாற்றம் கப்பென்று அடித்தது. உள்ளூர் போலீஸ்காரனும் வேறு இரு போலீஸ்காரர்களும் தடதடவென்று தரையை மிதித்து கொண்டு அரங்கில் உள்ள புத்தகங்களை எல்லாம் இழுத்தெடுத்து அதிகாரியின் முன்னால் கிடத்த மேஜை மீது குவித்தார்கள். வேறு இருவர் கவர்களை முஷ்டியால் குத்தி பார்த்தார்கள். நாற்காலிகளுக்கு அடியில் புரட்டி பார்த்தார்கள். அவர்களில் ஒருவன் அடுப்புக்கு மேலே கூட ஏறி பார்த்தான். ஹஹோலும் நிக்கலாயும் ஒரு மூலையில் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக நின்று கொண்டிருந்தார்கள். அம்மை தழும்பு விழுந்த நிக்கலாயின் முகம் திட்டு திட்டாய்

0: சிவந்தது. அவனது சிறிய சாம்பல் நிற கண்கள் அதிகாரியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. ஹஹோல் தன் மீசையை திருடிவிட்டு கொண்டு நின்றான். தாய் அந்த அறைக்குள் வந்தபோது அவன் சிரித்து சிரித்தான். அவளை உற்சாகப்படுத்த தலையே ஆட்டினான். பயபீதியிலிருந்து தப்பிப்பதற்காக அவள் வழக்கம் போல் பக்கவாட்டில் அசைந்து நடக்கவில்லை. நெஞ்சை நிமிர்த்தி நேராக நடந்தாள். இந்த புதிய நடை அவளுக்கு ஒரு வேடிக்கையான கம்பீர பாவத்தை உண்டாக்கியது. அவள் தைரியமாக தடதடவென்று நடந்தாள். எனினும் அவளது புருவங்கள் மட்டும் பயத்தால் நடுங்கத்தான் செய்தன. அந்த அதிகாரி அந்த புத்தகங்களை மெலிந்த விரல்கள் உள்ள தனது வெள்ளை நிற கைகளால் பற்றி எடுத்தான். விடுவிடென்று பக்கங்களை புரட்டினான். மிகவும் அநாசியமான லாவகத்தோடு அந்த புத்தகங்களை ஒரு புறம் எரிந்தான். சில புத்தகங்கள் சப்தமே செய்யாமல் பொத்தென்று விழுந்தன. யாருமே எதுவும் பேசவில்லை. அங்கு நிலவிய சப்தமெல்லாம் முசுமுசுவென்று மூச்சு வாங்கும் வேர்த்து போன போலீஸ்காரர்களின் சுவாசமும் அவர்களது பூத் சப்தமும் இடையிடையே ஒலிக்கும். அந்த ஒரே கேள்வியும் தான், இங்கே பார்த்து முடித்து விட்டாயா? பாவலுக்கு அடுத்தாற்போல் சுவரையொட்டி சாய்ந்து நின்றாள் தாய். அவன் எப்படி கைகளை கட்டியிருந்தானோ அதுபோலவே அவளும் கட்டியிருந்தாள். அவளது பார்வை போலீஸ்காரர்கள் செல்லும் இடத்திற்கெல்லாம் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. கால்களில் பலம் குன்றுவதாக தோன்றியது. கண்களில் நீர்த்திரை மல்கியது. புத்தகங்களை ஏன் தரையில் எறிய வேண்டும் என்று நிக்கலாயின் முரட்டுக்குரல் அமைதியை பிளந்து கொண்டு ஒலித்தது. தாய் திடுக்கிட்டாள். ட்வரியகோவ் தன்னை யாரோ பிடித்து தள்ளிய பாவனையில் தலையை முன்னுக்கு இழுத்தான். ரீப்பன் பற்களை கடித்து கொண்டு நிக்கலாயை வெறித்து பார்த்தான். அந்த அதிகாரி கண்களை நெறித்து நிக்கலாயின் அசைவற்ற முகத்தை வெறித்து பார்த்தான். அவனது கைகள் புத்தகத்தின் பக்கங்களை இன்னும் வெகு துரிதமாக புரட்டத் தொடங்கின. சமயங்களில் அவன் தனது அகன்ற சாம்பல் நிற கண்களை மேலும் அகலத் திறந்து பார்த்தான். அந்த பார்வை அவன் ஏதோ தாங்க முடியாத வேதனையால் தவிப்பது போலவும் சக்தியற்ற கோபத்தில் வாய்விட்டு கத்தப்போவது போலவும் தோன்றியது. ஏ போலீஸ்காரா, புத்தகங்களை பொறுக்கியடு என்று மீண்டும் சத்தமிட்டான் நிக்கலாய். உடனே எல்லா போலீஸ்காரர்களும் அவன் பக்கமாக கண் திரும்பினர். பிறகு தங்கள் அதிகாரியை பார்த்தனர். அதிகாரி நிமிர்ந்து நிக்கலாயின் அகன்ற உருவத்தின் மீது மெதுவான பார்வை செலுத்தினான். அவற்றை பொறுக்குங்கள் என்று மூக்கால் உருமினான் அவன். போலீஸ்காரர்களில் ஒருவன் உலைந்து கிழிந்து கிடந்த புத்தகங்களை குனிந்து பொறுக்கினான். நிக்கலாய், கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டுதான் இருக்கட்டுமே என்று பாவலை பார்த்து முனகினாள் தாய். அவனோ வெறுமனே தோளை மட்டும் குலுக்கி கொண்டான். ஹஹோல் தலையை குனிந்து கொண்டான். இந்த பைபிளை படிப்பது யார்? நான் தான் என்றான் பாவல். இந்த புத்தகமெல்லாம் யாருடையவை? என்னுடையவை என்றான் பாவல். ரொம்ப சரி என்று கூறிக்கொண்டே நாற்காலியில் சாய்ந்தான் அதிகாரி. தனது மெல்லிய கை விரல்களை முறித்து சொடுக்குவிட்டு கொண்டான். கால்களை மேஜைக்கு அடியில் நீட்டினான். மீசையை தடவி விட்டுவிட்டு நிக்கலாயிடம் கேட்டான். நீதான் அந்திரே நஹோத்காவா? ஆமாம் என்று ஓர் அடி முன்னால் வந்து சொன்னான் நிக்கலாய். ஹஹோல் அவனது தோளை பிடித்து இழுத்து பின்னுக்கு தள்ளினான். அவன் சொல்வது தவறு, நான் தான் அந்திரே. அதிகாரி தன் கையை உயர்த்தி நிக்கலாயை மிரட்டினான். ஜாக்கிரதையாயிரு. பிறகு அவன் தான் கொண்டு வந்திருந்த தஸ்தாவேஜுகளை புரட்டி பார்க்க தொடங்கினான். ஜன்னலுக்கு வெளியே நிலவொளி எந்தவித கவலையும் அற்று காய்ந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டின் முன்புறமாக யாரோ நடந்து செல்லும் போது பனிக்கட்டிகள் நொறுங்கி கரகரப்பது கேட்டது. நஹோத்கா, நீ ஏற்கனவே அரசியல் குற்றத்திற்கு ஆளான பேர் வழி இல்லை என்று கேட்டான் அதிகாரி. ஆமாம், ராஸ்தோவில் ஒரு முறை, சராத்தவில் ஒரு தடவை, ஆனால் அங்கே போலீஸ்காரர்கள் மரியாதையோடு நடந்து கொண்டார்கள். அதிகாரி தனது வலது கண்ணை மூடி அதை தேய்த்து விட்டு கொண்டான். பிறகு அவன் தனது சிறிய பற்களை வெளிக்காட்டிக் கொண்டே கேட்டான். தொழிற்சாலையில் சட்டவிரோதமான பிரசுரங்களை விநியோகித்த போக்கிரிகள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஹஹோல் லேசாக சிரித்தான். உடம்பை ஆட்டிக்கொண்டான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய். புதினத் தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள்.

0: இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, சென்னை அஞ்சல். கேட்க மறவாதீர்கள் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 8:30.
4: பிற்பகல் 3 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
3: தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மோகன் ராஜ். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தாய் நாட்டை பாதுகாப்பதற்காக தங்களது இன்னுயிரை ஈன்ற வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றில், நாடு அவர்களுக்கு என்றென்றும் கடன்பட்டிருக்கும் என்றும், அவர்களின் வீரகாவியம் எதிர்கால சந்ததியினரை அர்ப்பணிப்புடனும் அசைக்க முடியாத கடமை உணர்வுடனும் நாட்டிற்கு சேவை செய்ய தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 136வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றுகையில், இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி லண்டனின் லார்ட்ஸ் மைதானத்தில் முதல் டெஸ்ட் போட்டியில் 270 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று இருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஞாயிறன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட் நாட்டு மக்கள் அனைவரையும் பெருமைக்குள்ளாக்கியதாகவும், இந்த ராக்கெட் தனியார் துறையின் வாயிலாக மேம்படுத்தப்பட்ட இந்தியாவின் முதலாவது ராக்கெட் எனவும், இளைய தலைமுறை புதுமை படைப்போரால் இது சாத்தியமானதாகவும் அவ்வுரையில் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தால் கசிவு விவகாரம் பல ஆண்டுகளாக மாணவர்களின் முயற்சிக்கு குந்தகம் ஏற்படுத்தி வருவதாகவும், இந்த பிரச்சினையை முற்றிலுமாக அகற்ற அரசு இலக்கு நிர்ணயித்து செயலாற்றி வருவதாகவும் மேலும் பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வாஸ்கோ அமைப்பு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10.

மகளிர் மட்டும் பங்கேற்கும் ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடலை பிளே பண்ண ரெடி வந்திருக்குது. நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே வெற்றி. மகளிர் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275 230 என்ற எங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோட மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல் FM ரெயின்போவில் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் முதல் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், பிரவீன் சார், நம்மள நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் மேடம், நீங்க நலமா?
1: நான் நலம் சார்.
0: சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு.
0: சூப்பர். ஓகே, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு, எந்த திரைப்படத்துல இருந்து?
1: தர்மசீதன் படத்துல இருந்து, கிண்ணாரம் கிண்ணாரம் அந்த பாட்டு.
0: ஓகே மேடம், கால் பண்ணது நன்றி. உங்களுக்கான பாடல் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ சார்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்கள் கேட்டுருச்சிருக்கேன். உங்கள் சாய்ஸ் நீங்கள் இதே மகளிர், உங்கள் சாய்ஸ் மகளிர் அவங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஒரு நேரம் வந்திருக்காங்க. யார் இங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். யார் இங்கேருந்து அழைப்பது?
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் வணக்கம். சொல்வது யார் இங்கேருந்து?
5: வாழப்பட்டாம்பழம். கலா சார், நலமா?
4: கலா மேடம், நலம். நீங்கள் நலமா? சாப்பிட்டாச்சா?
5: நானும் நலம் சார்.
4: ஓகே, சண்டே என்ன ஸ்பெஷல்?
5: சண்டே நீங்க சிக்கன் குழம்பு ரசம் சார்.
4: பார்த்தீங்களா, நாங்கள் எஃப்எம்ல உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்கள் சிக்கன் குழம்பு ரசம் சொல்லிட்டு ஸ்பெஷலாக பயங்கரமாக செஞ்சு சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க. சூப்பர், நீங்கள் சாப்பிட்டாலே சந்தோஷம் தான். ஓகே, ஷோ கேட்டுக்கிட்டே ஜாலியாக சாப்பிட்டீங்க. சூப்பர். அப்படியே ஷோ கேட்டுக்கிட்டே அப்படியே பாடலும் கேட்டுட்டே சாப்பிட்றதுன்றது ஒரு விதமான சந்தோஷம் தான் இல்லைங்களா?
5: சந்தோஷம்
4: கண்டிப்பாக. சூப்பர். உங்களுக்கு என்ன சாங் வேணும், என்ன படத்துலேருந்து?
5: நீ வருவாய் என படத்திலிருந்து அதிகாலையில் சேவலை எழுப்பி அந்த பாடல்.
4: ஓகே, பகலே ஆயிடுச்சு, இருந்தாலும் அதிகாலையில் சேவலை எழுப்பி பாடல் தான் இப்ப கேட்கலாம்.
5: ஆமா சார், பாக்கறதுக்கு விஷுவல் நல்லா இருக்கும் சார்.
4: சோ நாங்க பாட்டு ப்ளே பண்ணா நீங்க வந்து இமேஜினேஷன்ல விஷுவல் கிரியேட் பண்ணிக்கலாம்.
5: ஆமா சார், இமேஜின் பண்ணிக்கிறேன் சார்.
4: ஓகே சூப்பர், தேங்க் யூ கால் பண்ணது. நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
5: நன்றி.
4: ஸோ மகளிர் மற்றும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் பிரைன் போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 2271760 2275230 என்ற எண்களுக்கு.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதியே மகளிர், உங்கள் சாய்ஸ். நேரம் 1:17:05 ஆயாச்சு. ஸோ உங்களுடைய விருப்ப பாடல் கேட்க ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நேயர் ஒருத்தவங்க லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விருப்ப பாடல் கேட்க யார் எங்க இருந்துன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார். வணக்கம்.
2: யார் எங்க இருந்து?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
2: கலைவாணி மேடம் சொல்லுங்க, என்ன பாட்டு உங்களுக்கு நான் அப்ளை பண்ணணும் நிகழ்ச்சியில?
3: படம் வந்து மேட்டுக்குடி, பாடல் வந்து அன்புள்ள மன்னவனே. அது சார்.
2: ஓகே, ஒரு மகிழ்ச்சி. அந்த பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி கேட்கும் போதே தெரியுது. தேங்க்யூ. கால் பண்ணுங்க. நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களோட விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின் போல கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2275230 என்ற எண்களுக்கு. ஸோ கலைவாணி மேடம் கேட்ட பாடலை கேட்டலாம். மேட்டுக்குடி திரைப்படத்துலேருந்து

0: அழைப்பாளர் ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து அழைப்பது?
1: வாழ்த்துகள், பாராட்டுகள், நன்றிகள் சார், வாய்ப்பு
0: கொடுத்ததுக்கு. யார் எங்கிருந்து?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார்.
0: வணக்கம் ஹேமலதா மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு செங்கோட்டை படத்துல இருந்து பாடு பாடு பாரத பண்பாடு, அத பாட்டு போடுங்க சார். ஏன்னா நீங்க மோடியை நம்ம வானொலியில பேசினாரு, கேட்டு நம்ம பாரத பண்பாடு பத்தி எல்லாருக்கும் தெரியட்டும். இந்த பாட்டு கேக்குறேங்க சார்.
0: நன்றி, கால் பண்ணது நன்றி. உங்களுக்கு செங்கோட்டை படத்துல
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ.
0: நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்றவங்களுக்கு.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 9.8 நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ.
1: ஹலோ, துணை நடிகர் வெற்றி சாருக்கு காலை வணக்கம்.
0: அதாவது இன்று இரண்டாவது முறையா சொல்லிட்டீங்க. நீங்க சொல்ல, நீங்க துணை நடிகர்னு சொல்லலாம் கூட, நான் உங்களுக்கான பாடலை ப்ளே பண்ணுவேன். நீங்க அப்படி சொன்னா கூட உங்களுக்கான பாடல் கண்டிப்பா ப்ளே பண்ணுவோம். ஓகேங்களா?
1: கை கொடுக்கும் கை படத்துல இருந்து தாளம்பு, அந்த பாட்டு எல்லாருக்காகவும், நேயர்கள் உள்ள அனைத்து
0: கேட்கிற எல்லா நேயர்களுக்காகவும் இந்த பாடல் வந்து வெண்ணிலா மேடம் வந்து டெடிகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம்.
1: ஓகேங்களா?
0: ஓகே மேடம், தேங்க்யூ கால் பண்ணது, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மகளிர் மற்றும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2275230 என்ற எண்களுக்கு.

0: நேரம் 1:35 26 ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில விருப்பப்பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹாய்லோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் சார், ஜெயா பேசுறேன், நலமா இருக்கீங்களா?
0: ஜெய மேடம் நலம், நீங்கள் நலமா? வணக்கம்.
1: நலமா சார்.
0: சாப்பிட்டாச்சா?
1: என்ன
0: பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: பாடல்
0: கட்டி வச்சு. நன்றி, உங்களுக்கான பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்ஸ்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்பப்பாளர் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் ஃப்ரீடா மேடம், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் நான் உங்களுக்கு பிளே பண்ணணும்?
4: கோமாளி மூவிலிருந்து ஹாய் சொன்னா போதும்.
3: ஓகே, உங்களுக்கான பாடல் வருது, கால் பண்ணதுக்கு நன்றி, கேட்டேன் பண்ணுங்க எஃப்எம் 9.

நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, சென்னை அஞ்சல். கேட்க மறவாதீர்கள் இன்று இரவு 8:30 நமது முதன்மை அலைவரிசையில்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்க மழைப்பாளர். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து? எங்க இருந்து? கரிக்குலாம் பக்கத்துல இருந்து. செல்வி மேடம் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும், எந்த திரைப்படத்துல இருந்து?
2: அந்த காலத்துல இருந்து கவிதை அரங்கி ரொம்ப நேரம் இதை கலைஞர் இந்த பாட்டு வேணும்.
1: ஓகே, பாட்டு ஃபுல்லாவே பாடிடலாம் நீங்க. ஓகே, கால் பண்ணது நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நேரம் தரத்துக்கு வந்துட்டோம். நேரம் 1:56:30 ஆயாச்சு. ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நிகழ்ச்சி கிடைத்த உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி சொல்லி விடைபெறும் நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி நேரவாக பாடல் கேட்கலாம், காற்றின் மொழி திரைப்படத்திலிருந்து.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கருப்பு வெள்ளை காட்சிகளில் காலத்தின் வாசம் இன்னும் வாழும். வண்ணங்கள் இல்லாவிட்டாலும் உணர்வுகள் ஆயிரம் வண்ணங்கள் பேசுகின்றன. ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு ஓவியம், ஒவ்வொரு வசனமும் ஒரு காவியம். செயற்கை மின்னல்கள் இல்லாமல் செயலின் உண்மையால் மனம் வென்ற காலம் அது. காதல் கண்களில் மலர்ந்தது, கண்ணீரில் கவிதை பிறந்தது. நடிப்பின் நிழலில் வாழ்ந்த கலைஞர்கள் நம் நினைவில் என்றும் ஒளிரும் நட்சத்திரங்கள். கருப்பு வெள்ளை திரை மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறையின் இதய துடிப்பு. காலம் மாறினாலும் தொழில்நுட்பம் உயர்ந்தாலும் அந்த பழைய படங்களின் அழகு என்றும் அழியாதது. வண்ணம் இல்லாத திரை என்றாலும் வாழ்க்கையின் எல்லா வண்ணங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்தது கருப்பு வெள்ளை திரைப்பட பாடல்கள். அந்த பாடல்களை கேட்கலாம் நம்முடைய எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில். நான் உங்கள் ஆர்ஜே பவானி. நேரம் சரியாக 2:16 நிமிடம் 57 நொடிகள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களே, இன்று இரவு 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் வானொலி நாடக விழா 2026 ஒளிபரப்பாக உள்ளது. இதில் தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் தலைப்பில் நாடகம், எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மறவாதீர்கள், இன்று இரவு 8:30 நம்முடைய முதன்மை அலைவரிசையில் வானொலி நாடக விழா.

வண்ணங்கள் இல்லாத காலத்திலும் இதயங்களை வண்ணமயமாக்கியவை கருப்பு வெள்ளை தமிழ் திரைப்பட பாடல்கள். காலம் கடந்தும் காதுகளில் இனிமையாக ஒலிக்கும் என்றென்றும் அழியாத இசை பொக்கிஷங்கள். கேட்கலாம் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில்.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: இதயத்தை வருடும் இசை என்றால் அது கருப்பு வெள்ளை பாடல்களின் அணிவகுப்பு தான். பாடல் கேட்கலாம் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மட்டும். நேரம் 2:27:59.
3: சந்திப்பாமா, இன்று சந்திப்பாமா, தன்னை

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேர்களே, நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் FM ரெயின்போவில் இன்று இரவு 8 மணிக்கு, இன்று காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: கேட்டவுடன் மனதை அமைதிப்படுத்தும் மெல்லிசையின் பொக்கிஷம் காலத்தை வென்ற காணுங்கள். நேரம் 2:32:45.
1: பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு போட்டு சாதிருப்பேர். பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு, அது பலவிதமா மனிதர்களை பூட்டு.

நேர்லி நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் ப்ரோக்ராம் உங்களுக்காக ஒளிபரப்பாக இருக்கு. குட்டீஸ் சுட்டீஸ் மறக்காம நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 2271760 2275 2330 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணி உங்களுடைய டேலண்ட்டை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் வீக்கெண்ட் ஸ்பெஷல் சண்டேல மட்டும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ் இன்று பிற்பகல் 3 மணிக்கு. ஒருமுறை கேட்டால் போதும், ஆயில் முழுவதும் மனதில் ஒலிக்கும் மெட்டுகள் தான் நம் காலத்தை வென்ற காணுங்கள். எஃப்எம் ரெயின்போவில் நேரம் 2:36 நிமிடம் 50 நொடிகள்.

நேர்களே, இன்று இரவு 8:30 நம்முடைய முதன்மை அலைவரிசையில் வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன். அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நம்முடைய முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026. எளிமையான வரிகள், ஆழமான அர்த்தங்கள், அதுவே கருப்பு வெள்ளை காலத்தின் சிறப்பு. பாடல் கேட்கலாம் காலத்தை வென்று காணுங்கள் நிகழ்ச்சியில். நேரம் 2:40 59:59.

நேர்களை நம்முடைய முதன்மை அலைவரிசையில் நாளை நண்பகல் 12 மணிக்கு அறிவியல் சம்பந்தமாக நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அறிவியல் கருத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கேளுங்க நம்முடைய முதன்மை அலைவரிசையில் டெக் குரு நிகழ்ச்சியை.

0: நேர்கள் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் தினம்தோறும் பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள். இதில் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். புதினத்தை விரும்பும் நம்முடைய அன்பு நேயர்கள் மறக்காமல் கேளுங்கள் முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் தினம்தோறும் பகல் 12:50 புதின பக்கங்கள். காதல், பாசம், வாழ்க்கை எல்லா உணர்வுகளுக்கும் ஈஸியாக இருந்த இந்த கருப்பு வெள்ளை பாடல்களின் அணிவகுப்பை தொடர்ந்து கேட்கலாம். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நேரம் 2:49:35 ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
2: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

நேர்கள் நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் அற்புத மனிதர் அப்துல் கலாம் வழங்குபவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். அப்துல் கலாமை பற்றி தெரிந்து கொள்ள மறவாமல் கேளுமல் முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. காலங்கள் கடந்தாலும் அழியாது கருப்பு வெள்ளை பாடல்களின் பொருள் தெளிவு. கேட்கலாம் காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில். நேரம் 2:54. 17 நொடிகள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது ரெயின்போ கிட்ஸ்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: குழந்தைகள் சிரிக்கும் போது காலை பனித்துளியும் புன்னகைக்கும். அவர்கள் பேசும் மழலை மொழியில் உலகமே இனிமையாக உணரும். கள்ளமில்லா மனமும் கபடமில்லா அன்பும் அவர்களின் கண்களில் ஒளிரும் தூய்மையான உலகத்தின் பிரதிபலிப்பு. விழுந்தாலும் எழுந்து நிற்கும் துணிச்சல், தோற்றாலும் மீண்டும் முயலும் நம்பிக்கை ஒவ்வொரு குழந்தையும் வாழ்க்கையை வாழ கற்றுத்தரும் ஆசிரியர்கள். ஒரு சிறிய புன்னகையால் 1000 இதயங்களை வெல்லும் சக்தி. ஒரு சிறிய அணைப்பால் எல்லா கவலைகளையும் மறக்க செய்யும் மந்திரம். அன்பை விதைத்து அறிவை வளர்க்கும் கனவுகளுக்கு சிறகையும் கொடுப்பார்கள் அவர்கள். ஏனெனில் இன்றைய குழந்தைகள் நாளைய உலகின் நம்பிக்கையின் நம் தேசத்தின் எதிர்காலம் அவர்கள் அல்லவா? அப்படியான குட்டீஸ் சுட்டீஸ் உங்களுக்கான ஷோ தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெயின்போ கிட்ஸ். குட்டீஸ் மறக்காம டயல் பண்ணுங்க 2271760 2272530 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. உங்க டேலண்ட்டை நீங்க அழகாக வெளிப்படுத்தலாம். உங்களுக்கு ரைம்ஸ் தெரியும், திருக்குள் தெரியும், ஸ்டோரிஸ் தெரியும், எப்படின்னு எந்த டேலண்டா இருந்தாலும் அழகாக நீங்க வெளிப்படுத்தலாம். மறக்காம எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க.

0: superhero on the dance floor. Super.
1: நேயர்களே, இன்று இரவு 8:30 நம்முடைய முதன்மை அலைவரிசையில் வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவப்புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, சென்னை ஏஞ்சல். இன்று இரவு 8:30 நம்முடைய முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள். வானொலி நாடக விழா 2026. ஒரு சிறிய சிரிப்பு நம்மளுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் கலைந்து விடுமா அப்படின்னு கேட்டா, ஆமாங்க, அது ஒரு குழந்தையின் சிரிப்பாக இருக்கும் பொழுது அந்த சிரிப்பு நம்ம கவலைகள் எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துரும் இல்லையா. அப்படிப்பட்ட குட்டி சுட்டிஸ் நம்ம ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம டயல் பண்ணுங்க 2271760 2272 5323 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. உங்க வாய்ஸ் உலகமே கேட்கட்டுமே.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில், இன்று காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஒவ்வொரு குழந்தையும் இறைவன் இந்த உலகிற்கு அளித்த ஒரு அற்புதமான பரிசுங்க. அந்த குழந்தையின் குரலை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஸோ நம்மளுடைய நேயர்கள் மறக்காம டயல் பண்ணலாம், 2271760 2275530 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. எஃப்எம் ரெயின்போவில் வீக்கெண்ட் ஸ்பெஷல் சண்டேல மட்டும் ரெயின்போ கிட்ஸ்.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 முதன்மை அலைவரிசையில் உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பலா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய நுண் உயிரியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜி காயத்ரி அவர்களோடு நேர்முகம் நிகழவிருக்கிறது. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். உழவர்களே, உங்களுக்காகத்தான் மறக்காமல் நிகழ்ச்சியை கேளுங்க. இன்று இரவு 7:30 முதன்மை அலைவரிசையில் உழவர் உலகம். வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. நேரம் சரியா 3:18:40 ஆகியாச்சு. இப்போ ஒரு குட்டி ஸ்வைப் பண்ணிட்டு இருக்காங்க லைன்ல, பேசிடலாம். வணக்கம் குட்டி.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. துவனேஷன். எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? செங்கட்டா நகர்ல இருந்து கால் பண்றீங்களா? சரி குட்டி. துவனேஷன், சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டீங்களா? சம்மத்து குட்டியா
1: சாப்பிட்டுட்டீங்களா?
0: நீங்களே சாப்பிட்டீங்களா? அப்ப ரொம்ப சம்மத்து குட்டின்னு தான் சொல்லணும். துவனேஷன், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? கேஜி 2 படிக்கிறீங்களா? சிலபஸ் எல்லாம் ரொம்ப டஃபா இருக்குமே. அப்ப டெய்லி ஸ்கூல் போயிடுவீங்களா? ஹலோ, டெய்லி ஸ்கூலுக்கு போயிடுவீங்களா? விழுந்திருக்கு போல. ஓகே சொல்லுங்க செல்லக்குட்டி.
1: Same.

0: அண்ட் ஃப்ரூட். டா டா டா டா டா, அழகா சமத்து குட்டியா கேட்டு சொல்றீங்களே.
1: ஃப்ரூட் அண்ட் தி வாட்டர்.
0: ஆ
2: டியர், டியர் சவுண்ட் இருக்கவர்
1: யார்? மீ ஹியர் சவுண்ட் இஸ் ஹியர்.
2: யார் யார்?
1: யா யா.
2: ஹி ஹெட் ஹீட் அண்ட் ஹி ஹெட்
1: ஹி ஹெட் ஹீட் அண்ட் லைட் ஃப்ரம் தி சன்.
0: அடா டா டா டா டா.
1: ஆசி
0: வாட்டர் வருங்கால சயின்டிஸ்டோட தான் பேசிட்டு இருக்கு. நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே பிளான்ஸ் பாட் பாட்டா பிரிச்சு எது எது என்னென்ன வேலை செய்யணும் அழகா சொல்லிட்டு

0: water
1: water
0: to grow
2: leaves
0: is fast
2: for the plant
1: நான் ஒரு வருங்கால சயின்டிஸ்டோட தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படியே பிளான்ஸ் பாட் பாட்டா பிரிச்சு எது எது என்னென்ன வேலை செய்யணும் அழகா சொல்லிட்டீங்களே சில்லுக்குட்டி. துவேஷனி, இன்னும் உனக்கு என்னென்ன தெரியும்? ஹலோ
0: ஹலோ,
1: சில்லுக்குட்டிக்கு ரைம்ஸ் எல்லாம் தெரியுமா? அப்படியா, எனக்காக ரைம் சொல்றீங்களா?
0: சொல்லுங்க.
1: ரொம்ப கியூட்டா சொன்னீங்க துவனிஷன்.
0: சொல்லுங்க.
1: இந்த ஸ்கை ரொம்ப கியூட்டா இருக்கு. உங்க வாய்ஸ் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு கேக்கும் போது. வெல்கம், ரொம்ப அழகா பேசுறீங்க. நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க சரியா?
0: பாய்
1: பாய்.
0: Thank
1: you so much. உண்மையிலேயே குழந்தைங்களோட ஆர்வம் தாங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கான முதல் விதைன்னு சொல்லலாம். ஸோ ஒரு குழந்தை ஆர்வமா அதை நான் பேச போறேன் அதை நான் செய்ய போறேன்னு சொல்லும்போது நம்ம கூட இருந்து உன்னால முடியும் கண்ணா சப்போர்ட் பண்ணா போதுங்க. உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான துணிச்சல் நம்ம குட்டீஸ் கிட்டே இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஃபர்ஸ்ட் கலர்லயே. ஸோ இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான சயின்டிஸ்ட் நம்மளோட பேச போறாங்க. வரக்கா வெயிட் பண்ணுங்க. நம்மளுடைய எஃப்எம் ரேடியோ 102.8 ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
6: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
5: மாமா, நீ அஸ்ஸி
6: என்னடா திட்டியா?
5: இல்லடா, அஸ்ஸினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: 잠시.
1: நேர்களே, நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் மறக்காமல் கேளுங்கள். நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நேர்களே, நாளை காலை 11:02 நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 11:02 வளமான பாரதம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம், அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நேரம் சரியா 3:28 நொடிகளில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல். இது ரெயின்போ கிட்ஸ். குழந்தைகள் உலகம் எல்லாமே கேள்வி கேட்கக்கூடிய உலகம் இல்லையா? ஸோ அந்த கேள்விகளுக்கு நாம் அழகான தீனி பொருட்டே வந்தால் அந்த குழந்தைகள் வருங்காலத்தில் உலகத்தை வெல்லக்கூடிய ஒரு சிறந்த அறிவியலறிஞர் வளருவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஸோ அப்படிப்பட்ட சயின்டிஸ்ட் எல்லாமே மறக்காமல் டயல் பண்ணுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 2275203 அப்படிங்கிற இந்த நம்பரை டயல் பண்ணுறது மூலயமா எங்கள் குட்டி சுட்டிஸ் வெளியூர் நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க.

0: பாடலை தொடர்ந்து நம்ம கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுற.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: Let's go.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேர்களே, நாளை காலை 7:20 நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் FM ரெயின்போவில் புதுபை புதுமையில் விளையாட்டு களம் பகுதியில் இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டியின் களறிய பயட்டு கலையில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். குழந்தைகளோட கற்பனைக்கு எல்லையே இல்லைங்க. என்னென்னவோ கற்பனை பண்ணுவாங்க. ஒரு அழகான மாடு வனத்துல பறக்கிற மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. ஒரு மயில் தண்ணியில நீந்திட்டே போற மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. ஆழ்கடல்ல முழுதி சிங்கம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. இப்படி அவங்க கற்பனைக்கு எல்லையே இல்லை. அந்த கற்பனைக்கெல்லாம் நம்ம அழகான வழிகாட்டுல கொடுத்தோம் அப்படின்னா வருங்காலத்துல அவங்க தாங்க இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய வல்லவர்களா மாறிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வல்லவர்கள் குட்டி சுட்டீஸ் நீங்க இன்னுமே டயல் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே போனிடுங்க. டயல் பண்ணுங்க 2271760 2272503 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேயர்களே, இன்று இரவு 8:30 நம்முடைய முதன்மை அலைவரிசையில் வானொலி நாடக விழா 2026, இதில் தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம், எழுதியவர் கே. ஜெயராமன், அமைப்பு எஸ். ஜான்சன், என். விஜயலட்சுமி, படைப்பு ஆகாஷ்.

வாணி திருச்சி சென்னை அஞ்சல். குழந்தைகளுடைய மனதில் ஒரு விஷயம் பதிஞ்சுது அப்படின்னா பதிஞ்சதாங்க. ஸோ சின்ன வயசில் நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை அழகாக அவங்க பசுமரத்தானே மாதிரி பிடிச்சிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட குட்டீஸ் சுட்டீஸ் உங்கள் திறமை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் டயல் பண்ணி நம்பர் என்ன நான் திரும்பவும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. டயல் பண்ணுங்கள் 2272760 2275 2300 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்த வீக்கெண்டில் நம்ம எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ்.

0: இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேர்களின் நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று மாலை 6:20 மனம் விரும்புதிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. இந்த நிகழ்ச்சி நேர்களே உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு நினைச்சுக்கன்னா மறக்காம டயல் பண்ணுங்க 2271-7602-7552-23 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெயின்போ கிட்ஸ். இந்த நிகழ்ச்சியில் குட்டிஸ் சுட்டிஸ் நீங்கள் உங்கள் திறமையை அழகாக வெளிப்படுத்தலாம். எனக்கு நல்லா பாட தெரியும்னு அழகாக ரைம் சொல்லுவேன், திருக்குறளை எனக்கு அத்து படிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம குட்டிஸ் சுட்டிஸ். ஸோ மறக்காமல் நீங்கள் டயல் பண்ணலாம், உங்கள் திறமையை அழகாக வெளிக்காட்ட ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம். நினைவலைகள் உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம்.

இப்படி சூடா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் சூப்பரான குட் ஈவினிங் சொல்லிக்கிறேன். நான் உங்க ஆனந்தி. டைம் இப்போ 4:20 ஆகுது. சோ கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி தான் இது. சோ இந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கூட இருக்கக்கூடிய ஆர்ஜே யாரு?
2: ஹலோ, எஸ் நான் உங்க ஆர்ஜே பவானி. உங்களோட சேர்ந்து ஃபன் பண்ண வந்தாச்சு.
1: எஸ் இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் இருந்திருக்காது. இதுக்கு முன்னாடி ரெயின்போ கிட்ஸ்ல நீங்க கேட்டிருந்திருப்பீங்க.
3: அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரன்னு சொன்னானே, அனுபவிச்சு ரசிச்சுத்தான் சொல்லியிருக்கேன். தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காபி, வெத்தலை போட்டு போட்டு மரத்து போன எண்ணாக்குக்கே ருசி தெரியுது. நான் பாத்துக்கோங்களேன்,
1: நீங்க
2: நடிப்பு திறமை வெளிக்காட்டும் அப்படின்னா மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம்.
1: எஸ் சோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: No problem.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. 4 மணி 10 நிமிடம் ஆகுது. சைஃபம் ரெயின்போ புதுவை 102.8 ல கட் கேமரா ரோலிங் தான் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: எஸ் சோ இந்த நிகழ்ச்சியில நேயர்களே, உங்க நடிப்பு திறமை நீங்க வெளிப்படுத்தலாம். நாங்க டயலாக் ப்ளே பண்ணிருக்கோம். சோ அந்த டயலாக நீங்க அழகா ரெப்ளிகேட் பண்ண போறீங்க. 2271750 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நீங்க உங்க திறமையை வெளிப்படுத்துங்க.
0: ஓகே, சோ இப்ப நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர், ஹலோ.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: இருவருக்கும் வாழ்த்துகள், வணக்கங்கள். கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க மேம்.
0: அதே ஒரு மாடுலேஷனோட ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து.
2: கிளைமேட் சூப்பரா இருக்கு, நாங்களும் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி ரசிச்சிட்டு இருக்கோம்.
0: சரி, டைலாக் கேட்டீங்களா நீங்க?
2: கேட்டேங்க மேம்.
0: ஓகே,
2: இன்னொரு தடவை ப்ளே பண்ணுங்க மேம்.
0: இன்னொரு தடவை ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பேசுறீங்க.
2: ஆமாங்க.
0: சரி, ஓகேமா, கேக்குறேன்.
3: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம்னு சொன்னானே, அனுபவிச்சு ரசிச்சுத்தான் சொல்லியிருக்கான். தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காபி, வெத்தலை

0: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு இறைவன் அனுபவிச்சுதான் சொல்லிருக்கிறார் போல. இட்லி மல்லிப்பூ மாதிரி இட்லி, தக்காளி சட்னியும், அந்த கள்ளிப்பால் மாதிரி திக்கான காஃபியும், அப்படி வெத்தலை பாக்கு போட்ட ஏனாக்குக்கே இவ்வளவு ருசியா இருக்குதுன்னா, ஏனாக்குக்கே ருசியா இருக்குதுன்னா அப்ப எவ்வளவு ருசியா செஞ்சிருக்காங்க.
1: இது ஏதோ வந்து பர்சனலா உங்களுடைய சமையல வச்சு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு.
0: மல்லிப்பூ மாதிரி இட்லிதான் இருக்கும், முயல்குட்டி வயிறு மாதிரி இருக்கும்.
1: இது ஒரு புதுசா இருக்கே நான் கேக்குறதுக்கு, மல்லிகைப்பூவை தாண்டி முயல்குட்டியோட வயிறு மாதிரி இருக்கும். சாஃப்டா
0: நீங்க அது தொட்டு பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்ல.
1: முயல்குட்டி இல்லையே, நான் என்ன பண்றது?
2: என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பக்கத்துலயே நான் உட்கார்ந்துருக்கேன், இப்படி சொல்லலாமான்னு நீங்க.
1: இந்த முயல்குட்டியை நான் தொட்டு பார்த்தா அந்த இட்லி ஃபீல் பண்ணணுமா?
0: ஏன்னா எங்களுக்கு ஃபாரஸ்ட் எல்லாம் முயல் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்பப்ப ஒடிய வரும், வெளியில வரும், அதெல்லாம் பாத்துருக்கோம்.
1: சோ அந்த ஒரு அனுபவத்துல அந்த முயல் குட்டியை நீங்க தொடுறப்ப இட்லிய வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க.
0: புசு புசுன்னு அவ்வளவு சாஃப்டா இருக்கும்.
1: உங்க கணவர் வந்து உங்களை எப்படி எல்லாம் பாராட்டி இருக்காரா?
0: பாராட்ட மாட்டாங்க, பையன் சொல்லுவாரு இட்லி இன்னைக்கு சூப்பரா இருக்குது அப்படின்னு. ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு தட்டு காலி ஆச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம், கொஞ்சம் காலி ஆகல மிச்சம் இருக்குதுன்னா கொஞ்சம் நல்லா
1: இல்லைன்னு அர்த்தம். சொல்றது கிடையாது,
0: நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு எதுவும் சொல்ல மாட்டாரு.
1: ஓகே, அந்த வகையில அது நமக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இல்லையா? ஓகேவா, சூப்பர்மா. நீங்க வேற ஏதாவது டயலாக் சொல்ல போறீங்களா?
0: வேற டயலாக்னா என்னத்த சொல்றது, அந்த கண்ணம்மா கண்ணம்மா
1: அந்த டயலாக்,
0: யோ ஆல் பி பொன்னாண்டஸ்ட கண்ணம்மா அம்மனு கடை. என் பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வருவோம், சில நாள் வரவே வராது. சந்தேகப்பட்டவங்களை தீயில போட்டது அந்த காலம், சந்தேகப்படுறவங்களை தீயில போடுறது இந்த காலம். நீ மட்டும் உண்மையான ஆம்பளையார்னா
1: மஞ்சாசோர்
0: டைவர்ஸ் பத்திரத்தை வாங்கிட்டு வா, எங்க பொண்ணு டைவர்ஸ் பத்திரத்தை.
1: மனோரமா மேடம் பேசுறத விட நீங்க அதிகமாவே பேசிட்டீங்க ஒரே ஷாட்ல.
0: பொன்னாண்ட ரொம்ப நல்லா இருக்குங்க.
1: சூப்பரா பேசிட்டீங்க நீங்க.
0: தேங்க்யூ. அந்த ஞாபகம்
1: அந்த ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப ஃபேமஸான டயலாக் தான். ஓகேமா, தேங்க்யூ. சூப்பர்,
0: தேங்க்யூ. தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி,
0: கலக்கங்க.
2: மறக்காம
1: பேசக்கூடிய ஒரு நெய்யர் வந்து காத்துட்டு இருக்காங்க ரொம்ப ஆர்வமா. யாருன்னு கேக்கலாமா?
3: இதுவரைக்கும் எனக்கு மிக மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் படிப்பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
1: ஓகே, நாங்க உங்ககிட்ட பயங்கரமான மாடுலேஷனோட ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கோம், நீங்க பேசுவீங்க.
3: படப்பிடிப்பா இல்ல இல்ல மேம்,
1: அச்சோ அந்த படப்பிடிப்ப நீங்க விடவே மாட்டீங்களே. இல்ல நான் கொஞ்சம் படப்பிடிப்போட தான் இருக்கேன்.
3: எனக்கு அந்த வேர்டு தான் ஞாபகம் வருது.
1: ஞாபகம் வருதா? சரி, இப்ப நீங்க படப்பிடிப்பா இருக்கீங்களா?
3: இல்ல மேம், நீங்க என்ன டைலாக் எனக்கு ஈஸியா கொடுத்தா நான் படப்பிடிப்பா இருக்க மாட்டேன்.
1: இப்ப இந்த டைலாக் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கா?
3: இல்ல, கொஞ்சம் பெருசா இருக்கு. வேற ஏதாவது
1: குடுங்களேன். பெருசா? இது பெருசா சந்திரசேகர் சார் சொல்லலாம். ஒரு 10 செகண்ட் தான். நீங்க வேற பயங்கர மாடுலேஷனோட பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஆர்வமா வந்து காத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன இப்படி பெருசு? ரொம்ப சிம்பிள். நீங்க வீட்டுல சமைக்கிற சாப்பாட்டை நீங்க எப்படி பாராட்டுவீங்களோ அதை அப்படியே மனசுல வச்சீங்கன்னா டக்குன்னு வந்துடும் இந்த டைலாக்.
3: அப்படியா? சரி, இன்னொரு வாட்டி போடுங்க, கேக்கலாம்.
1: இன்னொரு தடவை போடலாமா? சரி, ஓகே.

0: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரன்னு சொன்னே அனுபவிச்சு ரசிச்சுத்தான் சொல்லியிருக்கேன். தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காபி, வெத்தனை போட்டு போட்டு மரத்து போன என்னக்குக்கே ருசி தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன்.
1: பாத்துக்கோங்களேன், இப்ப பாருங்க அவர் எவ்வளவு சூப்பரா வந்து டைலாக பேச போறாரு
2: அப்படின்னு.
1: நீங்க டென்ஷன் பாராதீங்க, படபடிப்பாகாதீங்க, நீங்க ஜாலியா பேசுங்க.
2: இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் வரிதான் ஞாபகம் இருக்கு, கள்ளிப்பால் மாதிரி காபி, அது
1: ஞாபகம். காபி கள்ளிப்பால் மாதிரி இருக்கிற அந்த காபி மட்டும் கரெக்டா ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மல்லிகைப்பூ இட்லி, அளவோட கார சட்னி,
2: எதோட கார சட்னி,
1: அளவு அளவோட காரம் அளவோட இருக்கக்கூடிய தக்காளி சட்னி.
2: காரம் இல்ல மல்லி.
1: சரி ஓகே, நீங்க அதே வார்த்தை தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சொல்லுவீங்கல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சாப்பாடு, அந்த மாதிரி சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க.
2: சரி போலாமா?
3: போலாம். கட் கேமரா ரோலிங்.
2: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவடம், அடடடடடடா அனுபவிச்சுதான் சொல்லியிருக்கிறான். மல்லிப்பூ மாதிரி இட்லி, கார சட்னி, அதுக்கப்புறமா கள்ளிப்பால் மாதிரி அப்படியே டிகாஷன் போட்ட காஃபி, அடடடடடா
1: கள்ளிப்பால் மாதிரி திக்கா இருக்கிற காஃபி. கள்ளிப்பால் மாதிரி எப்படி டிகாஷன் போட முடியும் அதுல?
3: போடுவோம், நாங்க போடுவோங்க.
2: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவடம், அடடடடடடடா மல்லிப்பூ மாதிரி இட்லி, கார சட் மல்லிப்பூ சட்னி, அடட கள்ளிப்பால் மாதிரி திக்கா இருக்கக்கூடிய காபி, அப்பா எவ்வளவு நல்லா இருக்கு.
1: வெத்தலை பாக்கு போட்டு மருத்து போன ஏன் நாக்குக்கே ருசி தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன்.
2: வெத்திரப்பாக்கு போட்டு கருத்து போன என் நாக்குக்கே ருசி
1: தெரியுதுன்னா
4: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மல்லிப்பூ மாதிரி இட்லி, அழகான கார சட்னி, கள்ளிப்பால் மாதிரி இருக்கக்கூடிய காஃபி, வெச்சில போக்கு வெச்சில பக்கு போட்டு என்னுடைய நாக்குக்கு டேஸ்ட் எல்லாம் தெரியுதுன்னா பாருங்க.
3: இவ்ளோ சின்ன வயசுல வெத்தலை பாக்கு போட்டு பழக்கம் என்னது இதெல்லாம்? அந்த குழந்தை நல்லா வார்ன் பண்ண வேண்டியது இருக்கு.
1: குழந்தை வந்து வெத்தலை பாக்கு போட்டுருக்க கூடாது, சாக்லேட் சாப்பிட்டு, அப்ப சாக்லேட் சாப்பிட்டதுல அது தெரிஞ்சிருக்கு. அதாவது சாக்லேட்ட வெத்தலை பாக்குன்னு நினைச்சு அந்த குழந்தை சாப்பிட்டுருக்கு. நீங்க ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க?
3: சமாலிஃபிகேஷன் இருக்கட்டும் இருக்கட்டும்.
1: சரி, நீங்க அடுத்த மாடுலேஷனுக்கு போங்க.
2: ஓகே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும், மல்லிப்பூ மாதிரி இட்லி, அப்படியே கொத்தமல்லி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி இருக்கக்கூடிய காபி, வெத்தில பக்கம் போட்டு என்னுடைய நாக்குக்கே ருசி தெரியுதுடா பாருங்களேன்.
1: என்னமா இது ஃபீல் பண்ணிக்கிட்டே தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னியா மாறிடுச்சு, நான் என்ன பண்றது? பட் பரவாயில்ல,
2: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், மல்லிப்பூ மாதிரி இட்லி, கரக்கர் அப்படியே காரமாக இருக்கக்கூடிய தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி இருக்கக்கூடிய திக்கா இருக்கக்கூடிய பால போட்ட காபி,
3: அவங்க
1: எப்பயுமே சூப்பரா பேசுவாங்க.
3: நாங்களும்
1: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.

0: ஓகே பாத்தீங்கல்ல, ஒரு எனக்கு டயலாக் தெரியல தெரியலன்னு சொல்லிட்டு படபடி போட இருந்தாலும் எவ்வளவு அம்சமா அந்த டயலாக் பேசுறாரு பாத்தீங்கல்ல, சரி பாத்தீங்கல்ல கேட்டீங்கல்ல, உடனே வெற்றி வந்து அதை மாத்திடுவாரு. அதனால நாம இப்பயே நான்
1: மாத்திடுவோம்.
0: ஓகே, சோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து
1: கண்டிப்பா.
2: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. 4:31:34 ஆகிட்டிருக்கேன். சோ கட் கேமரா ரோலிங் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பவானி, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி
1: இருக்கேன்.
0: காஃபி குடிச்சிட்டீங்களா? கள்ளிப்பால் மாதிரி திக்கா இருக்கு
1: காஃபி
0: குடிச்சிட்டு
1: இருக்கேன்.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க எங்க இருந்துமா பேசுறீங்க?
3: வாழப்பட்டவன் தலா பேச.

0: சொல்லுங்க, எங்க இருந்துமா பேசுறீங்க?
1: ரொம்ப
0: சந்தோஷம். நீங்க வந்து பேசினாதான் எங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். கேட்டாச்சா?
1: அழகான தக்காளி சட்னி, தள்ளிப்பால் மாதிரி காஃபி, எத்தனை பாக்கு மறுத்து போனா என் நாசிக்கே ருசிட்டேதான். பாத்துக்கோங்களேன்
0: அழகான சட்னியா? சட்னி எப்ப இவ்வளவு அழகாச்சுன்னு எனக்கு தெரியும். ருசியான சட்னி கேள்விப்பட்டிருக்கேன். அழகான சட்னி
2: சமையல் ஒரு கலைன்னு சொன்னது இல்லையா? அந்த கலையில ஒரு அழகுதான் இருக்கும்.
0: அது அழகான அளவான, அது
1: அளவானங்களா? சரி, நம்ம அழகு வச்சுக்கிறேன்.
0: இதுவும் ஒரு அழகுதான். நீங்க சொன்னது ஒரு அழகுதான்.
2: நீங்க வெளியூர் நேர்காந்தீங்க
0: ஓகே. சோ அடுத்த நிகழ்ச்சியில பேச காத்துட்டு இருக்க கூடிய நேயர், ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஆனந்தி மேடத்துக்கும் பவானி மேடத்துக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
0: உற்சாகமா இருக்கீங்களா?
3: ஹாப்பி சண்டே மேடம்.
2: ஹாப்பி சண்டே.
3: அப்போ உற்சாகமா தான?
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, உங்க பேரை சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் ஜாலியா இருப்போம்.
3: நான் முதலியார்பேட்டையில இருந்து தங்கப்பாண்டி.
0: ஓகே, வாங்க வாங்க வாங்க. கோல்டன் ஹார்ல கோல்டே வந்திருக்கு நம்ம ஷோக்கு. நான் பாத்துக்கோயே.
3: எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: இப்பதான் சொன்னேன் நானு, ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாயோட இருக்கேன் சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேக்குறேன்.
3: அது இறைவன் கொடுத்த வரம்.
0: இறைவன் கொடுத்த வரம். ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
3: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கேன்றத விட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லணும்.
3: நன்றி
0: அமைச்சர். ஏதோ உங்களுக்காக டயலாக் வருகிறது,
3: கேக்கலாமா?
4: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம்னு சொன்னானே, அனுபவிச்சு ரசிச்சுத்தான் சொல்லியிருக்கேன். தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காபி, வெத்தலை போட்டு போட்டு மரத்து போன என்னக்குக்கே ருசி தெரியுதுன்னா பாத்துக்கங்களேன்.
0: என்ன இப்ப பாத்தீங்களா? ஐ மீன் டைலாக் வந்து கேட்டீங்களா?
3: Come to the point madam.
0: Wow. What a English. Super. எனக்கு திடீர்னு நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னா நான் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுவேன், படபடப்பு ஆயிடுவேன்.
2: ஆனந்த், நீங்க என்ன பாக்கலையே, சிலையா மாறினோட சரி.
0: அப்படியா?
2: ஆமா,
0: நான் முயல் குட்டிதான் உட்கார்ந்து இருக்கேன் நினைச்சேன். சிலை இருக்கிறது எனக்கு தெரியும்.
2: இங்கிலீஷ் ஆரம்பிச்சு அப்பயே சிலையா ஆயிட்டேன்.
3: எனக்கு
0: நம்பிக்கை இருக்கு.
3: ஓகே மேடம்.
0: கட்.

0: கேமரா ரோலிங்.
1: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் என்று சொன்னேனே, அதை அனுபவித்து ரசிச்சுதான் சொல்லியிருக்காங்க. தும்பப்பு போல இட்லி, அழகான சிகப்பா காரமா தக்காளி சட்னி, கள்ளிப்பாலை போல திக்கான ஸ்ட்ராங்கான காட்டு, வெத்தலைப்பாக்கு போட்டு மறுத்து போட்டு மறுத்து போன ஏன்னாக்கே
0: நீங்க வேற டைலாக் சொல்ல போறீங்களா?
1: சொல்ற மேடம்.
0: என்ன டைலாக்?
1: அதுதான், கால கட்டு போட்டுருக்க என் தங்கச்ச நாய் கடிச்சிருச்சுப்பா. தங்கச்சிய நாய் கடிச்ச நாய் தான் கட்டுப்போம். சாரி, தங்கச்சிய நாய் கடிச்ச நீ ஏன் கட்டு போட்டுருக்க? அதான்பா, என் தங்கச்ச நாய் கடிச்சிருச்சுப்பா. வெறி
0: பிடிச்ச
1: நாயா, வெறி பிடிக்காத நாயா, பித்தம் பிடிச்ச நாயா, பித்தம் பிடிக்காத நாயான்னு கண்டுக்கிறேன், ஐட்டுனு வா. யாருமே பேச
0: முடியாது. வருதே ஜனகராஜ் தான் வெளியில வராரு.
1: வந்துட்டாரா?
0: கொஞ்சம் கொஞ்சமா வராரு
1: பாருங்களேன்.
2: மறக்காதீங்க.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்தோலி செய்தார்கள் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: Welcome back to the show. So, cut camera rolling down. கேட்டுட்டிருக்கீங்க நிகழ்ச்சியில. அடுத்து ஒரு நேயர் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. பவானி,
5: என்னை போலவே யாரும் தெரிஞ்சுக்கலாம்.
0: உன்னை போலவே இந்த முயல் குட்டி மாதிரி அடுத்த முயல் குட்டி
5: யாரு?
0: வணக்கம்.
6: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
5: மறுபடியும்
0: சொல்றேன், கோட்டெல்லாம் அழிங்க. கட், கேமரா ரோலிங்.
6: மனைவி அமைவதெல்லாம் கொடுத்த வரம் அனுபவிச்சுதான் சொல்லி இருக்கேன். ரொம்ப மாதிரி இட்லி, அளவான காரத்தோட தக்காளி சட்னி, தள்ளிப்பால் மாதிரி புக்கா ஸ்ட்ராங்கா காஃபி.
0: ஏன் காஃபி ரொம்ப லேட்டா வருது?
5: சாப்பிட்டு இருந்தனால
0: போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு போல. இல்ல
6: ஓ, லேட்டா சொல்றீங்களா?
0: இல்ல பரவாயில்ல, விடுங்க, வந்துடுச்சு. எப்படியோ காஃபி வந்துடுச்சு. அப்புறம்
6: அவ்வளவுதானா?
0: அடுத்த ஒரு டயலாக் ஒண்ணு வருமே, வெத்தலை பாக்கு போட்டு மறுத்து போன ஏனாக்கே ருசி தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன்.

0: வந்துச்சு. வெத்தலை பாகு போட்டு மறந்து போனேன், ஏன்னா அதுக்கே ருசி தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன்.
1: அதேதான் சூப்பர்.
0: ஓகேவா?
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா ட்ரை பண்ணீங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி நன்றி. பாருங்க, இன்னைக்கு வந்து அவங்க வந்ததே வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு, டக்குன்னு வரல, ஏதாவது சொல்லுங்க.
2: ஒரு ஃப்ளோ தான்.
1: எதிர்பார்த்தேன்

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங் அண்ட் டைம் இப்போ 4:38 ஆகுது. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா பேச காத்துட்டு இருக்காங்க பவானி.
1: பவானி காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைச்சிடாதீங்க, காலர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு பேசிடலாம். ஏன்னா என்னன்னு சொல்லும் போது டைலாக் சொல்ல சொல்லிடுவாங்க.
0: ஓகே சரி, வணக்கம்
2: மேம். இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். இருவருமே எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கும்.
0: நீங்க தான் சொல்லணும் நாங்க எப்படி இருக்கோம்னு.
2: நல்லா இருக்கும் மேம். நானும்
0: ஓ நீங்க நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா தான் இருக்கீங்க, நல்லா தான் இருப்பீங்க, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல.
2: நீங்க நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கிறப்ப எங்களுடைய நலத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. உங்க பேரு சொல்லிட்டீங்க இல்லையா?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: இது முன்னாடியே சொல்லிட்டீங்களா இல்ல இப்பதான் சொல்றீங்களா?
2: சொல்றேன்,
0: இப்பதான் சொல்றீங்களா? அப்ப நான் கேட்டதுல ஒன்னும் தவறில்ல, ரிப்பீட் ஆகல. ஓகே சரி, ஓகே டைலாக் கேட்டாச்சா?
2: உங்களுக்கு
0: வேணுமா வேணாமா
2: என்ன
0: பனிஷ்மெண்டா குடுக்க போறோம், திரும்ப ட்ரை பண்ணுங்க.
2: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், சும்மாவா சொல்லிருக்காங்க, அனுபவிச்சு ரசிச்சுதான் சொல்லிருக்காங்க. தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கான காபி.
0: பேசவே இல்ல, நீங்க வேணா மறுபடியும் ட்ரை பண்ணுங்க.
2: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் குடுத்து வரம்னு சொன்னானே, அனுபவிச்சு ரசிச்சுதான் சொல்லிருக்காங்க. தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கான ஸ்ட்ராங்கான காஃபி, வெத்தலை பாக்கு போட்டு போட்டு மறுத்து போனேன் நாக்குக்கே ருசி தெரியுதுன்னா
0: பாத்துக்குங்களேன். ஒரு சின்ன ஸ்லிப் கூட இல்லாம அட்டகாசமா சொல்லிட்டீங்க டைலாக். சரி ஓகேமா. ஓகே நீங்க அடுத்து என்ன டைலாக் சொல்ல போறேன்னு சொன்னீங்க, சொல்லுங்க.
2: தம்பி போங்க தம்பி, போய் ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனதும் கிடையாது, சும்மா ஒரு அடி அடிச்சுட்டு பீத்திக்கிறீங்க.
0: ஐயோ ஐயோ
1: என்னடா இது,
0: பயங்கரமான ஒரு சிரிப்பு வர தெரியுது, என்ன இருக்கு இதுக்குள்ள?
1: அஞ்ச புகழ்ச்சி அணியோ,
2: நல்லா இருக்கு மேம், பிடிக்க எனக்கு அதனால.
0: ஓகே ஓகே சூப்பர்மா, நன்றி கால் பண்ணதுக்கு.
2: Thank you.
0: Thank you so much. பாத்தீங்களா கலைவாணி வந்து எவ்வளவு அழகா அந்த டயலாக்

0: வந்து சொன்னாங்க
1: இல்லையா. ஆமா, வெற்றி வெற்றி கேட்டுட்டோம் கேட்டுட்டோம், எஸ் கேட் ரொம்ப அழகாவே வந்து சொல்றாங்க. சோ ஒரு ஒரு நேரம் வந்து டயல் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கு. சோ என்னென்ன மாதிரி அவங்க ரொம்ப இயல்பா பேசும்பொழுது இன்னும் நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கும் ஒரு ஃபீலிங் வருது.
0: அடுத்து வரக்கூடிய ஒரு நேயர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்
2: மேடம், ரெண்டு பேருக்கும் வணக்கம். கடலூர் தேவனாம்பட்டம், ஏ அன்வர் பாஷா.
0: ஓ வாங்க வாங்க வாங்க, உங்களை நாங்க ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன் நீங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க?
2: என்ன
0: இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க வேலையா இருந்தேன், ஐயோ ஐயோ கடவுளே, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே.
2: வீட்டுல நான்
0: மட்டும்தான்,
2: நான் தான் எல்லா வேலையும்
1: பார்த்தா ஆகுதா? செய்யும்
0: வேலையெல்லாம் முடிச்சாச்சா?
2: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்றாங்களே, சும்மாவா சொல்லி இருக்காங்க, அனுபவிச்சுதான் சொல்லி இருக்காங்க. மல்லிப்பு மாதிரி இட்லி, அளவோட காரமான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி
0: வெத்தலைப்பாக்கு
2: போட்டு போட்டு மரத்துக்கு போனீங்க, நாக்கே இவ்வளவு ருசியா
0: இருக்குங்களேன். முடிச்சிட்டு வந்தாலும் டைலாக வந்து பார்த்து கலக்கிட்டாரு.
1: அந்த வேலை செய்யும்போது நம்ம டைலாக பேசிட்டே இருந்திருப்பாரு.
0: அப்படியே கேட்டுக்கிட்டே மனப்பாடம் பண்ணிட்டீங்க வேலை செஞ்சுட்டே.
2: ஆமா மேடம், அடுத்து என் டைலாக் ஒண்ணு புதிய பறவை நம்ம சிவாஜி சார்.
0: ஓ ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. கட் கேமரா ரோலிங்.
2: இது கடைசி சீன் மேடம். ஹலோ, இதுல சிவாஜி சார் பேர் கோபால், ராமதாஸ் வந்து ராஜு, எம் ஆர் ராதா பேர் ரங்கன்.
0: ஓகே,
2: அவர் என்ன என்ன சொல்லுவாங்க, இதோ உங்க இவர் சித்ராவுடைய என்ன ராஜு வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாரு, வேலை செய்யறவரு.
0: சரி,
2: ஏய் ராஜு ராஜு ராஜு வா, உன் தங்கச்சியோட கதி என்னடா ஆச்சு, அவ கதை எப்போ முடிஞ்சு போச்சு? ஏய் இது தெரியாம இங்க இங்க இதா இருந்த ரங்க யாரோ ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து இவதான் உன்னுடைய மனைவி, உன் தங்கச்சி என்ன டார்ச்சர் பண்றாண்டா, என்ன டார்ச்சர் பண்றாண்டா. சரி கூப்பிடுங்க பாப்போம், வருவான். ஹலோ அண்ணே, தங்கச்சி. ஏய் ராஜு, அது உன் தங்கச்சி இல்ல இல்ல உன் தங்கச்சி தான் அப்படின்னு. எப்படி மேடம் டைலாக்கு?
0: கோபால் கோபால் கோபால் கலக்கிட்டீங்களே கோபால், அந்த காட்சி எல்லாம் விவரிச்சு சொல்லி பயங்கரமா பேசிட்டீங்க.
1: காட்சியை கண்டு கவினூர வரைவோம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி, தேங்க்யூ. ஓகே சார், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம பேசலாம்.
1: கண்டிப்பா.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: 4:45 ஆகிட்டு இருக்கு. புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங் தான் கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்து யாரு டைலாக் பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க சார். எங்க
4: தண்டபாணி பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க தண்டபாணி சார், என்ன ஆச்சு, லேட்டா வந்துட்டீங்க?
4: அந்த காலத்துல சும்மா சொல்லி வச்சாங்க, மனைவி அமைதியெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மல்லிகைப்பூ மாதிரி இட்லி, கார சட்டினி, டிகிரி கலந்த காபி, அதுவும் கள்ளிப்பால் மாதிரி காபி, நாக்களை உதட்டல ஒட்டுச்சுன்னா கரையவே
0: கரையும்,
4: அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆமா, அந்த அளவுக்கு காபி. இறைவன் மனைவி அமைவெல்லாம் இறைவன் கொடுத்த பலம் தெரிஞ்சுதாக்கண்ணா?
0: தெரிஞ்சிச்சு. உங்க மனைவி கண்டிப்பா உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரந்தா, ரெண்டு தடவை நீங்க அழுத்தி சொல்றப்பவே தெரியுது. டிகிரி கலந்த காபி தான் குடிப்பீங்களா நீங்க?
1: அதனாலதான்
0: எங்களுக்கு ஒரு செகண்ட் வந்து எனக்கு டக்குன்னு எப்படி, நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா ஒரு மாதிரி?
4: அதுமாதிரிதான் பேசி நிக்கிறேன்.
1: அப்படிதான் பேசிட்டு பாத்தீங்களா? நினைச்சு ஒரிஜினல்.

0: வாய்ஸ்க்கு வாங்க. நீங்க நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே பேசுறதுனால என்னால டக்குன்னு வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரிஜினல் வாய்ஸ்க்கு வாங்க. கோதாவரி போட்டாங்களா? கேசரி போட்டாங்களா?
1: இந்த
0: கோதாவரின்றது வந்துடணும் டக்குன்னு. பட் சூப்பரா ட்ரை பண்ணிங்க சார். இந்த பேர் வந்து எல்லாருக்கும் தானே வச்சிருக்கீங்க நீங்க? ஆனா இந்த பேரை நீங்க எல்லாருக்கும் வச்சிருக்கீங்க கரெக்டா? சரி ஓகே, அத நம்ம விட்டுருவோம், அது நமக்கு வேண்டாம். உங்க பேர் சொல்லுங்க.
1: இன்ட்ரோடக்ஷன்
0: பேசுவோம். பெரிய மரம் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, வந்தீங்கன்னா நம்ம மூணு பேரும் உட்காந்து பேசுவோம்.
2: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வர சும்மா சொன்னாங்க, அனுபவிச்சு ரசிச்சு தானே சொல்லிருக்காங்க. கும்பப்பூ மோதி இட்லி, அளவான காரத்தோட அளவான கார சட்னி, பள்ளிப்பாலோட திக்கா இருக்கிற திக்கேசன் போட்ட காப்பி, வெத்தலை பாக்கு போட்டு போட்டு மறுத்து போன என் ஆசைக்கே ருசி தெரியுதுன்னா பாருங்களேன்.
0: வாவ், பயங்கரமா ருசி தெரியுது போல இருக்கே.
1: டேஸ்ட்ல கொஞ்சம் மயங்கிட்டோம்.
0: ஆமா, சூப்பரா பேசுனீங்க.
2: இன்னொரு டைலாக் உங்களுக்காக சொல்றேன், ஆர்ஜிக்காக சொல்றேன். வணக்கம். வணக்கம். வானிலையில அனைத்து ஆட்சிகளுக்கும் ரொம்ப நல்லவங்க, போற இடமும் தெரியாது வர இடமும் தெரியாது, போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
0: இது எந்த எந்த படத்துல வரக்கூடிய டைலாக்? நீங்க ஓன் டைலாகா இது?
2: ஆமா, ஒரு டைலாக் வரும் பாருங்க, சந்தானம் சொல்லுவாங்க பாருங்க. வணக்கம், நல்லவங்க, போற இடமும் தெரியாது வர தடையும் தெரியாது, பூ போல
0: வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
3: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 4:59 ஆகியாச்சுங்க. இதுஎஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கட் கேமரா ரோலிங்.
0: சோ அடுத்து பேச காத்துட்டு இருக்காங்க பவானி. பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம், புதுவில இருந்து ஆசை தம்பி. இதுவரைக்கும் மாலை வணக்கம்.
0: சரி, பேர் பேர் சொல்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சிரிப்பு சிரிச்சீங்களே, ஏன் சிரிச்சீங்க?
4: என்ன
0: ஸ்ருதி இறங்குறது, என்ன ஆச்சு, என்ன சண்டே ஹாப்பியா போகுதா இல்லையா?
1: இறங்காது
0: பார்த்தேன். கேட்டாச்சா?
4: ஓகே, சொல்லிடலாம்.
0: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
4: மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்தவருன்னு சும்மாவா சொன்னாங்க, அனுபவிச்சுதான் சொன்னாங்க. தும்பப்பூ மாதிரி

0: இட்லி அளவோடு காரம் வச்சு அரைச்ச, காரம் வச்சு அரைச்ச சுவையான சட்னி, கள்ளிப்பால் மாதிரி குழ குழன்னு இருக்கின்ற காஃபி, வெத்தலைப்பாக்கு போட்டு மறுத்து போன என்னோட நாக்குக்கே சுவை தெரியுதுன்னா பாத்துக்கங்களே.
1: சட்னி அரைக்கிறப்ப கொஞ்சம் தடுமாறிட்டேன் நானு, மத்தபடி சட்னி நல்லா ரிசல்ட் நல்லா வந்துருச்சு.
0: அதுல காரம் வந்து நம்ம ஆனந்தி மேடம் ஞாபகம் வந்துச்சு, என்னன்னா ஒரு நாள் மழை பெய்யுது, அன்னைக்கு புயல், அன்னைக்கு வந்து ஈவினிங் ஷோல வந்து வெளியில வந்து யாரும் போகல,
1: சரி
0: பவானி மேடம் மட்டும் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அன்னைக்கு அவங்க வந்து கத்தியமர அருவலிகள் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அப்ப அந்த ஷோக்கு போகும்போது கேட்டேன், மேடம் ஷோ நல்லா இருந்தது, நீங்க தான் வரலன்னாங்க. நான் சொன்னேன், காரசாரமா கட்டி காரசாரமான கட்டி போடல நீங்கன்னா, உங்களுக்கு நான் வீட்டுல இருந்து மிளகா பொடி வந்து போட்டு போடுறேன் அன்னைக்கு வந்து. ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அளவோட வச்சுட்டாங்க.
1: ஆனா இவ்வளவு சொல்றீங்க, ஆனா பவானிக்கு பாருங்க, இதெல்லாம் எதுவுமே ஞாபகமே இல்லன்னா பாருங்களேன்.
0: பவானி இல்ல, பவானி இல்ல, ஆனந்தி.
1: ஆனந்தி
0: ஆனந்தி தான் போன புயல்ல நீங்க தான் இருந்தீங்க.
1: சரி போங்க, அதெல்லாம் எனக்கு புயல்லே அடிச்சுன்னு போயிடுச்சு.
0: நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அன்னைக்கு பண்ணதான். ஓ, காரசாரமா இவங்க போடுவாங்க.
1: சோ அதனால இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க சட்னி அரைக்கிறப்ப தடுமாறிட்டீங்க, அதுக்கு காரணம் ஆனந்தி சொல்லிட்டீங்க.
0: இல்ல காரசாரமா இருந்தா.
1: ஓகே, சூப்பர்.
2: Thank you
1: so much for calling. So, பாருங்களேன், அவர் வந்து காரம் அப்படின்றதுக்கு வந்துட்டு என்ன வந்து சொல்லிட்டாரு, நான் ரொம்ப ஃபீல் பண்றேங்க.
2: ஸோ இவ்வளவு நிகழ்ச்சிகள் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதில் நினைவுகளைகளாக அழகாக கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நேர்கள் இங்கே டைல் பண்ணணும், ஃபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டைல் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு, இது கட் கேமரா ரோலிங்.
1: ஸோ அடுத்த பேச காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர்,
2: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: இளமாங்கலம் ஆர் முருகன்.
1: ஓகே முருகன் சார், என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க நீங்க?
3: நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன் மேடம், லைன் கிடைக்கல. சரி
1: பரவாயில்லை, இப்ப நம்ம வந்தாச்சு, இப்ப நம்ம டயலாக் பேசலாமா?
3: ஆ, பேசலாம் மேடம்.
1: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
3: அடடடா, மனை அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வாரம், சும்மாவா சொன்னாங்க, அனுபவிச்சு தான் சொன்னாங்க. மல்லிப்பூ போல இட்லி, அளவோட சட்னி, கள்ளிப்பால் போல காபி, வெத்தலை பாக்கு போட்ட என் நாக்குக்கே சுவையிருது.
1: தெரியுதே, அப்புறம்
3: அதான் மேடம்,
1: அதான் தெரியுது, சுவை தெரியுது,
2: தெரியுது
1: இல்லையா?
3: அப்புறம் மேம், நம்ம வானொலியில ஒரு டைலாக் போட்டாங்களா ஏற்கனவே, அது போட்டு ஒரு விளம்பரத்துக்கு போட்டு காமிப்பாங்க, அந்த டைலாக் ஒன்று பேசிடுறேன் மேடம்.
1: ஓகே சரி, பேசுங்க.
3: ஆம் கோபால், நான் நடிக்கத்தான் வந்தேன், இங்கு வந்தேன், இங்கு வந்து பார்த்தா உங்கள் அன்பா உண்மையான அன்புக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு. கோபால் கோபால்
1: கோபால் பண்ணி அழுத்துக்கிட்டே தானே சொல்லுவாங்க, நீங்க என்ன கோபால் கோபால் சொல்றீங்க?
2: நம்ம ரசங்களையும் கலப்போம் இல்ல, நாங்க
1: ரசத்தை ஊத்துங்க, அதுல ரசம் போடுங்க, நவரசம் போடுங்க.
3: எனக்கு ரசம் வைக்க தெரியாது மேடம், நான் வந்து
1: நீங்க ரசத்தை நான் உங்களை வைக்க சொல்ல போறதான் சொன்னேன். சரி ஓகே, அப்ப ரசம் இல்ல இப்போ
3: எங்க மேம்? நான் நடிக்க உங்கள் உண்மையான அன்புக்கு முன்னால நான் நடிக்கத்தான் வந்தேன். ஆம் கோபால், ஆம் கோபால்,
1: ஆம் கோபால், ஆம் கோபால், சூப்பரா பேசுனீங்க. ஓகே, கடைசியா கொஞ்சம் ரசம் வந்துடுச்சு, ஓகேவா?
3: சரிங்க மேடம்.
1: ஓகே, தேங்க்யூ,
3: நன்றி மேடம், உங்கள் இருவருக்குமே நன்றி,
1: ரொம்ப நன்றி, நன்றி. பாருங்க கடைசியில வந்து அவர் அந்த ரசத்தை ஊத்திட்டாரா இல்லையா, அங்க நிக்கிறாரோ இல்ல
2: உட்கார்ந்துருக்காரோ, ஆனா ஊத்திட்டார்.
1: ஆமா, சோ இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து பேசின நேயர்கள் எல்லாரும் மனைவி அப்படின்றதுனால ஒருவேளை எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி?
2: ஆமா, சோ ஒவ்வொரு முறை சாப்பிடும்போது நம்ம நிறைய வந்து ஃபீட்பேக் சொல்லுவோம், சில பேர் சொல்லவே மாட்டாங்க. சோ இந்த டைலாக் வந்து ஒரு காமெடி ஷோவா இருந்தா கூட, சோ நாம ஒரு ஃபீட்பேக் சொல்றது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த
1: வணக்கம்.
2: வணக்கம் ஆனந்தி மேம்க்கும்,
1: பவானி மேம்க்கும், மாலை வணக்கம். மாலை வணக்கம் சொல்லக்கூடிய அன்பு
4: தோழி
1: யாரு எங்க தெரிஞ்சுக்கலாமா? பேசிடலாமா?
4: மனைவி அமைதியெல்லாம் இறைவன்

0: வரம் சும்மா சொல்லிக்கிறாங்க, அனுபவம் வச்சு ரசிச்சுதான் சொல்லிக்கிறாங்க. தும்பை பொம்மேறி இட்லி அழகான அளவோட காரமான சட்டி, தள்ளி பால்மால் கெட்டியான டிகாஷன் போட்ட காஃபி, எத்தனை பாட்டு போட்டு போட்டு மறுத்து போன
1: நிகழ்ச்சியோட நிறைவா பாட்டு கேட்கலாமா?
2: கேட்கலாம் வா.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அலைகள் வந்து அணைக்கக்கூடிய ஒரு அழகான இடம், அமைதியை அள்ளித்தரக்கூடிய அழகான கரை. காலை கதிரவன் கடலை முத்தமிட அந்த ஒளியில உயிரெல்லாம் புதுசா மலருங்க. காற்றின் இசையில கனவுகள் மிதக்கும். கரையோர பாதையில எத்தனை காலடிகள் கவிதையா மாறும் தெரியுமா? அந்த பாறைகளை தழுவி ஒவ்வொரு அலையும் முன்னேறும் போது முன்னேறு அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு விதையை வதச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாலை நேரத்துல அழகான கதிர்கள் அந்த கடல்ல கரையும் பொழுது

0: வானமும் காதலும் அழகா பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான இடம் தான் இந்த கடற்கரை. சோ இந்த கடற்கரையில இருந்துகிட்டே நம்ம ஆர்ஜே இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மலையோடு விளையாட நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி. நேரம் 5:50 பேசலாம் ஆர்ஜேவோடு. வணக்கம்.
1: எஸ் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கத்தோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜெனி கடலூர்ல இருக்க சில்வர் பீச்ல இருந்தா வந்திருக்கேன். சோ அடுத்த 1 hour இங்க இருந்துதான் ஷோ போக போகுது. இன்னைக்கு கடலூர் இருக்க சில்வர் பீச் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்வமா கேட்டுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு எக்ஸாக்டா இந்த சொல்லான்னு பாத்தீங்கன்னா கருமேகம் சூழ்ந்து இந்த ஈவினிங்கே மறைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா மழை எப்ப வருமோ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இப்ப வந்து கடலூர் சில்வர் பீச். கேட்கும் போது நம்ம பவானியும் வந்து சூப்பரா இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. அவங்க சொல்லும் போது கடல் வந்து இன்னமும் அழகா தெரியுற மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இன்ட்ரோ கொடுத்தாங்க. இப்ப அடுத்து யாரெல்லாம் நம்மகிட்ட பேச போறாங்க, இன்னைக்கு பண்ணலாம் என்ன காத்துட்டு இருக்கு, யாரெல்லாம் பண்ணா பேச போறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். இது FM Rainbow 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: நேயர்களே, இன்று இரவு 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, சென்னை அஞ்சல். மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரி 5:08 9 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாட சொ நிகழ்ச்சியில நம்ம ஆசை என்னென்ன பேச போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: எஸ், வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே சினா. இன்னைக்கு கடலூர்ல இருக்க சின்ன ஜெஸ்டா பேசிட்டு இருக்கேன். போன ஓப்பனிங்லயே சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்னைக்கு பீச் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சீசன் இந்த மாதிரி எல்லாம், அதே விண்டர் சீசன் வந்தாச்சு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு கருமேகலாம் சூழ மழை எப்ப வரும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சோ நானும் எப்படிதான் ஷோ முடிச்சுட்டு போவேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஓகேவா? சோ அந்த மாதிரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. நிறைய ஃபேமிலிஸ் எக்கச்சக்கமா வந்திருக்காங்க எங்க பீச். அது மட்டும் இல்லாம நம்ம பீச் கடலூருக்கு சில்வர் பீச் பக்கத்துல நெய்தல் பார்க் இருக்கும். சோ அங்கேயும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு குரூப் குரூப்பா வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட டைம் வந்து இங்க சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சில் கிளைமேட்ல. சோ யாரெல்லாம் வந்து அடுத்தடுத்தலாம் நம்ம கிட்ட பேசுவாங்கன்னு ஆர்வமா இருக்கிறதுக்குள்ள அவங்க ரொம்பவே பிஸியாலாம் இருந்துட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரொம்பவே தயக்கப்பட்டு தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்லணுமா அப்படின்லாம் கேட்டுட்டே நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அவங்க யாரு, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்களை பத்தி ஸ்டார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். சோ ஓவர் டு, உங்க பேருமா? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: பாத்திமா.
1: பாத்திமா, என்ன ஊர் நீங்க? போதே அவ்வளவு சந்தோஷம். அதுவும் இல்லாம கொஞ்சம் பதட்டம் தான் பேசுறாங்க. பேசணுமா அப்படின்னு கேட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு யார் பீச்சுக்கு போறதுக்கு உங்க ஃபேமிலியில பிளான் போட்டு வந்தீங்க?
2: பிளான் போட்டு நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கு, கை மட்டும் சூப்பரா இருக்கு, நல்லா ஒரு என்ஜாயா இருக்கு, பெஸ்டா இருக்கு.
1: அதாவது நான் கேக்குற கொஸ்டின் இதோட அதே கட் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்டா மூணு ஆன்சரா சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நம்ம விட மாட்டோம், இன்னும் 2 நிமிஷம் மட்டும் தான் பேச போறோம். சரி, இப்ப கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் கூட்டு வந்து விளையாட விட்டுட்டு நீங்க ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல நான் இல்லங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பாத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்ஜாய் பண்ணல அப்படின்னு சொல்றீங்களா?
2: நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கிளைமேட் நல்லா சூப்பரா இருக்கு, காத்து நல்லா இருக்கு, நல்லா செமையா இருக்கு.
1: ஓகே, எவ்வளவு நாளைக்கு வந்து நீங்க, அதாவது 1 மந்த் இல்ல வீக்லி வருவீங்க, அந்த மாதிரி கடலூர் சில்வர் பீச்சுக்கு எத்தனை டைம் வருவீங்க இயர்லி?
2: நாங்க வந்துட்டு 1 மந்த் ஆயிடுச்சு, 1 மந்த் கழிச்சு இப்பதான் வந்திருக்கோம். வந்ததுக்கு நல்ல பெஸ்ட்.
1: ஓகே, லாஸ்ட் வீக் முன்னாடி கடலூர்ல கோடை விழா ஒண்ணு நடந்தது. சோ அப்ப வந்தீங்களா? ஓ, மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, வீட்டுல இப்ப சில்ட்ரன்ஸோட வந்திருக்கீங்களா, குழந்தைங்களா எல்லாரும் ஸ்கூல் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. நாளைக்கு ஸ்கூல், இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் வெளியில கூட்டு போயிட்டு சரி நாளைக்கு அவங்க ஸ்கூல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி, 1 வீக்கா இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு நாள் வெளியே கூட்டு போனோம், அடுத்து ஸ்கூலுக்கு போனோம், அதை எப்படி பாக்குறீங்க நீங்க?
2: தனியா இருக்கிறதுனால கொஞ்சம் பசங்களை மட்டும் விளையாட வைக்கிறேன்.
1: ஓகே, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், சில்ட்ரன்ஸ் ஆகட்டும், இந்த மொபைல் வந்து விஷயம் வந்து கையில மொபைல் வச்சுக்கிட்டு எங்க போனாலும் சரி, ஈவன் வெளியில எங்க போனாலும் எஸ்கேப் ஆகுறாங்க. நான் சொன்ன மாதிரியே இப்ப மழை வந்து சடனா வந்துடுச்சு. சோ நீங்க ஒரு சாங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நம்ம அடுத்தது தொடர்ந்து பேசலாம். சோ சீட்டோட இருங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று முங்கள் மனதோடு
0: தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மாலை நேரம், நல்ல மழை, அந்த பீச் ஓரமா ஒரு நடை, கையில மைக்கு, நம்ம ஆர்ஜே ஜனா. இதை விட என்னங்க கொண்டாடத்துக்கு வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட கொண்டாடத்தோட கொண்டாட்டமா இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜே ஜனாவோட பேசுறதுக்கு நிறைய இந்த மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ பீச்சில இன்னும் மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ என்னெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா நம்ம ஆர்ஜே ஜனாவோட? வணக்கம்.
1: எஸ் பவானி, ஆர்ஜே பவானி கொடுத்த இன்ட்ரோ எல்லாம் பயங்கரமா தான் இருக்கு. கொண்டாட்டமா சுத்திட்டு இல்ல, இங்க வந்து இந்த பீச் பக்கத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் அந்த திண்டாட்டத்தோட யாரெல்லாம் மழைக்கு ஒதுங்கி நின்னுட்டு இருக்காங்களோ, மரத்துக்கிட்ட கடைக்கிட்ட, சோ அவங்ககிட்டதான் நம்ம அடுத்தடுத்தெல்லாம் ஃபன் பண்ண போறோம், பேச போறோம். சோ ரெடியா இருங்க மக்களே, இந்த சில்லான கிளைமேட்ல இப்படி ஒரு தருணத்துல இவங்க எல்லாம் பேசணும்னு விருப்பம், அதாவது நினைச்சு கூட பாக்கல. சோ அந்த மாதிரி கிளைமேட் தான் அவங்ககிட்ட பேச போறோம். ஒரு ரெண்டு கியூட்டான ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. சோ அவங்க யாரு, என்ன ஊர்ல எல்லாம் வந்திருக்காங்க, இப்போ பீச்ல இந்த மழையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தின நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பேர்?
2: எங்க பேர்
1: ராம்கி. ஓகே, உங்க பேர் சார்? உங்க வீட்டுல உங்க பேருமா? கௌசல்யா. உங்க பேருமா? ஜெயபிருந்தா. ஜெயபிருந்தா, கொஞ்சம் நாங்க சொன்ன உடனே கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க, இருந்தாலும் மழை பெய்ததுனால நம்ம கூட வந்துதான் பேசி ஆகணும்ன்ற நிர்பந்தத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன ஊர் சொல்லுவீங்க? சூரியாங்குப்பம். ஆஹா, அந்த தென்பெண்ணை ஆறு ஒற்றியே இருக்க ஊர் தான் நம்ம சூரியாங்குப்பம். நானும் இந்த புதன்கிழமை தான் நம்ம புதுவை நிகழ்ச்சி அங்க போய் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஊர்ல அவ்வளவு ஒரு சூப்பரான ஊர் வந்து நம்ம சூரியாங்குப்பம். பக்கத்திலே ஆறு இருக்கும், பைபாஸ் அதாவது கடலூர்ல, அதாவது விழுப்புரத்துல இருந்து நாகப்பட்டினம் போறதுக்கு பைபாஸ் ஒட்டியே இருக்கு. 24 hours வந்து பிஸியாவே இருக்க ஊர்னே பாத்தீங்கன்னா அந்த ஊர் தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்க என்ன ஊர்ல இருந்து பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் ஆகணும் கடலூர்ல இருந்து அப்படின்னா முதல் ஊரே வந்து உங்களுக்கு சூரியாங்குப்பம் தான். அந்த அளவுக்கு சூப்பரான ஊரு. சோ அவங்களை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டுங்க. இன்னைக்கு யாரு பீச் போறதுக்கு, கடலூர் சிலுவை பீச் போறதுக்கு பிளான் போடுது உங்க வீட்டுல? இன்னைக்கு வரட்டும், அது ஃப்ரீயா வந்துட்டு போகட்டும். சரி, இந்த மாதிரி மழையில ஏதாவது நனைஞ்ச அனுபவங்கள், இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன்னான மொமெண்ட் மழையில நனைஞ்சு போனது ஏதாவது உங்க லைஃப்ல நடந்திருக்கா?
2: நிறைய இருக்கு.
1: ஓகே,
2: என்னன்னா நானும் அங்கே மட்டும்தான், ஒரு போன வருஷம் இருக்கும் மழையில நனைஞ்சுக்கிட்டு
1: ஒரு மாசம் போட்டீங்க
2: ஒரு
1: மாசமா பிளான் போடுறீங்க, பரவாயில்லைங்க. ஒரு மாசம் வந்து ஷார்ட்டான பீரியட் தான். இப்ப போறதுக்காக பிளான் முடிச்சிருக்கீங்க?
2: வர August 15-16
1: ஓகே, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அதுமா நமக்கு விடுதலை கொடுத்து இவங்க எங்கன்னா எஸ்கேப் ஆகலாம்னு பாத்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டு வரல, நீங்க வந்து ஜாலியா வந்திருக்கீங்க இல்லையா? கடலூர்ல வேற எங்கெல்லாம் நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல பாண்டிச்சேரி அந்த மாதிரி எல்லாம் போகணும்னா, நீங்க இப்ப பாண்டிச்சேரி ஸ்டேட் இல்லையா சூரியாங்குப்பம், இப்ப நீங்க தமிழக பகுதியில இருக்கீங்க இல்லையா? கடலூர்ல உங்களுக்கு வேற எங்கெல்லாம் போகணும் ஆசைப்படுறீங்க? எந்த ஸ்பாட்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்? ரொம்ப யோசிக்கிறாரு. பக்கத்துல இருந்து கடலை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, சாப்பிட்டுட்டே பேசுங்க, தெம்பா பேசுங்கன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க, கடலூர்ல வேற எந்த ஸ்பாட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஓகே, ஓகே, அடுத்த மாசத்துக்குள்ள அந்த பிளான் போட்டு தஞ்சாவூர் பிச்சாவூர் அப்படின்னு முடிச்சுட்டு வரவங்க நினைக்கிறேன். இவங்க கிட்ட இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ண நானும் விரும்பல, ஏன்னா மழை பெய்ஞ்சுகிட்டே இருக்கு. சோ அவங்க கூட தான் இப்ப இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அடுத்து நீங்க ஒரு சூப்பரான பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸ்டே டியூன் ஆருங்க, தி எஃப்எம் ரெயின்போ புதுவை 2.8 என்று பொங்கல் மனதோடு.
0: வான மழையோட அப்படியே கான மழையை உங்களை நினைக்க காத்துட்டு இருக்குங்க. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நேர்களே, இன்று 8 மணிக்கு முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கத்தை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்கு ரசிச்சுட்டு இருக்க இதே நேரத்தில் நம்ம முதன்மை அலைவரிசையில் கிராமிய தென்றல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. தாயாரம்மாள் குழுவினர் வழங்கக்கூடிய கும்மி பாடலின் நிறைவு பகுதி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. Oh,

0: இதுதான் ஆச்சே பவானி, இது அலையோடு விளையாடா இல்ல மழையோடு விளையாடான்னு தெரியல. அந்த அளவுக்கு கடலோட சில்வர் பீச் நீங்க சூப்பரா இருக்கு. இடி சத்தம் கூட நீங்க கேட்கலாம்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஸ்டில் கிளைமேட் இருக்குன்னு சொல்லியிருந்தா அந்த மாதிரி வந்திருக்கு. ஆனா தூரல் அப்படியே சட சடன்னு வருது, படப்படன்னு போகுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்த மக்கள் எல்லாம் யாருக்கிட்ட எல்லாம் நான் பேசணும் இன்டராக்ட் பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. சோ ஆனாலும் நாங்க ஓட மாட்டோம், இந்த டைம் இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கும் நிறைய பேர் வந்து அந்த நெய்தல் பார்க்ல, அதாவது நம்ம சில்வர் பீச்சுக்கு எதிர்க்க வந்து பேசிட்டு இருக்காங்க, சுத்தி விளையாடிட்டு இருக்காங்க, மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டாங்க என்ஜாய் பண்றதுக்கு. சோ அந்த வரிசையில ஒரு ஃபேமிலி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு, இந்த தினத்துல அவங்க எப்படி ஹெல்ப் என்ஜாய் பண்றாங்கன்னு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேச போறது ரொம்பவே முக்கியமானவர், அவர் யாரு என்ன ஊரு அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பெயர்?
1: சரி யுவராஜ்.
0: நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் டிரைவர், பஸ் டிரைவர்.
0: டிரைவரா இருக்கீங்க, சரி. என்ன ரூட்ல நீங்க பஸ் டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பாண்டிகடலூர்.
0: உங்க பேருமா?
2: சோபனா. பிரைவேட் ஹாஸ்பிடல்ல நர்சிங்கா ஒர்க் பண்றேன்.
0: ஒரு டிரைவர், ஒரு நர்சிங், சமூகத்துக்காக இந்த ஃபேமிலி வந்து ரொம்பவே பாடுபட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ வந்து நீங்க கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்களா? யாரெல்லாம் இவங்க ஸ்கூல் போறாங்க? இன்னைக்கு லீவா? இன்னைக்கு லீவ், இன்னைக்கோட இன்னைக்கு கொஞ்சம் என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு நாளைக்கு ஸ்கூல் கிளம்பி விடணும், அவ்வளவுதானே?
1: ஆமா, அப்படிதான்.
0: உங்ககிட்ட நீங்க டிரைவரா இருக்கிறதுனால ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், இந்த பாட்டெல்லாம் பயங்கரமா பிளே பண்ணுவீங்களா? நம்ம ஆர்ஜி எல்லாம் வந்து பிளே பண்றதெல்லாம் வேற லெவல் இருக்கும், அதை விட ரொம்ப வேற லெவல்னு பாத்தீங்கன்னா இந்த டிரைவர்ஸ் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பாங்க. நீங்க பாட்டெல்லாம் கேட்டு ரசிச்சு வண்டி ஓட்டிங்களா? நீங்க எப்படி சார் சொல்லுங்க சார்?
1: நான் வந்து டிரைவர் வந்து லவ் பண்ணி நான் வந்து அந்த டிரைவர் லைன் போனேன். மெயின் காரணம் என்னன்னா அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம வந்து அந்த டிரைவர் பாடுறது அது தனி சுகமா இருக்கும். அது அந்த நம்ம வண்டி ஓட்டுறதும் அது தெரியாது, நம்ம டென்ஷனும் இருக்காது. அதுக்காக தான் வந்து அந்த டிரைவர் வந்து பாட்டு வந்து என்னோட கலெக்ஷன் எல்லாமே நான் ஒரு ஒரு பாட்டும் ஒரு டூட்டி விட்டு இறங்கி போனா ஒரு ஒரு பாட்டை இல்ல டவுன்லோட் பண்ணி என்னோட பென்ட்ரோல தனியா நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன்.
0: பாட்டை நம்ம ஆர்ஜிஎஸ் எல்லாம் எப்படி ரசிச்சு நேர்களுக்காக போட்டுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வர பேசஞ்சர்ஸ் எல்லாம் இங்க இங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் தேர்ந்தெடுத்து போட்டுட்டு இருக்காரு நம்ம யுவராஜ் தானே சொல்லுவீங்க சார் உங்க பேர். யுவராஜ் சார் பாட்டுல வந்து பஸ்ல வந்து அந்த அளவுக்கு சூப்பரா பாட்டுலாம் போடுவாங்க. சரி, உங்ககிட்ட இன்னொரு க்வெஸ்சன், நீங்க வந்து இப்ப டிரைவிங் லைன்ல இருக்கிறதுனால அடிக்கடி லீவ் போட்டு இந்த மாதிரி ஃபேமிலியோட வர முடியாது இல்ல, இன்னைக்கு பிளான் பண்ணது யாரு பீச் போகணும்னு சொல்லிட்டு?
1: இன்னைக்கு வீட்டுல பிளான் பண்ணது உங்க பேபிங் தான், பேபி அடுத்தது வந்து ஒய்ஃப். நம்ம வந்து எல்லா டைமும் நம்ம சண்டேல வந்து வீட்டுல இருக்க முடியாது, நம்ம ரெண்டு நாள் டியூட்டி ரெண்டு நாள் ரெஸ்ட், அது நம்ம எல்லா சண்டேல நம்ம வீட்டுல இருக்க முடியாது. ஆனா இந்த சண்டேல வீட்டுல இருந்ததால சரி ஓகே,
0: எனக்கு லீவ் கிடைச்சது அதனால உங்களையும் வெளியில கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்திருக்காரு. நீங்க சார பத்தி இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து அட் அ டைம்ல நம்ம கால் பண்ணலாம், அவங்க ஒர்க்ல இருந்தாலும் நம்ம கால் பண்ண முடியும். ஆனா டிரைவரா இருக்கும் போது முக்கிய பொறுப்பு ஓட்டி வர ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து பேசஞ்சர்ஸ் வந்து பத்திரமா கூட்டு போகணும். சரி, அந்த மாதிரி சூழ்நிலை கால் பண்ணுவீங்களா? நீங்க எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அந்த ஃபன்னான மொமெண்ட்ல? இல்ல வேற ஏதாவது அவருக்கு இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி நீங்க வெயிட் பண்ணி இன்டிமேட் பண்ணுவீங்களா இல்ல உடனே போன் பண்ணி பேசுறீங்களா?
2: நான் கால் பண்ணி அவங்க எடுக்கலன்னா அவங்க பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுப்பேன், இல்ல அவங்க கூட இருக்கவங்களுக்கு கால் பண்ணி இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெயிட் பண்ணுவேன்.
0: எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு அவங்க ஒர்க் எப்படி அப்படின்னு தெரிஞ்சு கூட யாரு ஒர்க் பண்றாங்களோ அதாவது கண்டக்டர் அவங்க கிட்ட போன் பண்ணி என்ன முக்கியமான விஷயமோ அதை மட்டும் பாஸ் பண்ணிடும் அப்படின்ற விஷயத்த தெளிவா சொன்னாங்க. சரி, நீங்க இப்ப வந்து அவர் ஒர்க்ல இருக்கனால இந்த மாதிரி ஃபேமிலியோட நினைச்ச நேரத்துல வெளியில வர முடியாது இல்லையா டியூட்டியில இருக்கும் போது, அதெல்லாம் நீங்க எப்படி டேக்கிள் பண்றீங்க?
2: நாங்க வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு என்னுடைய சைல்டு கூட எல்லாம் வந்து நல்லா ஹாப்பியா இருப்பேன். அதுதான் என்னுடைய, அவருக்கு எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க தெரியுதோ அப்ப வந்து கூட்டிட்டு வர சொல்லி நாங்க இந்த மாதிரி ஜாலியா இருந்துட்டு வீட்டுக்கு போவோம்.
0: இதெல்லாம் ஒரு மெசேஜுங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக எவ்வளவு வந்து அவங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த என்ஜாய்மெண்ட் கூட கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு எப்ப லீவ் கிடைக்குதோ அந்த மாதிரி என்ஜாய் பண்றாங்க. சரி ஓகே, இப்ப வந்து நம்ம நீதல் பார்க்ல இருக்கோம் இல்லையா, இந்த பார்க் எல்லாம் பார்க்கும்போது நாமளும் சின்ன பிள்ளையா போய் விளையாடணும்லாம் மனசுல ஆசை இருக்கும். இப்பயும் உங்களை ரெண்டு பேரும் விட்டா நீங்க என்ன கேம் சூஸ் பண்ணுவீங்க விளையாடுறது?
1: நாங்க ரெண்டு பேரும் வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறதா நாங்க சூஸ் பண்ணுவோம், அதுல வந்து ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும்.
0: ஓடி பிடிச்சி விளையாடணும்னு சொல்றாங்க. சரி ஓகே, கிட்ஸ் எல்லாம் என்ன படிக்கிறாங்க?
1: கிட்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து இப்பதான் எல்கேஜி போயிருக்காங்க.
0: ஆமாவும் ஓடி பிடிச்சி விளையாடணும் பார்க் ஆடின்றாங்க, உங்களை பிடிச்சி விளையாடணும் அவ்வளவு சந்தோஷமா இருங்க. சரி, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த கேம் ஓடி பிடிச்சி விளையாடுறது இல்லாம வேற ஏதாவது கேம் இப்ப ரொம்ப மிஸ் பண்றாங்களா உங்க பசங்க? நீங்க விளையாடி இருப்பீங்க ஆனா இப்ப எல்லாம் விளையாடுறதே இல்ல அப்படின்னு சொன்னா அதெல்லாம் என்ன கேம் சொல்லுவீங்க?
1: நம்ம என்ன சொல்றது, இந்த கண்ணமச்சி விளையாடுறது இதெல்லாம் வந்து இப்ப எல்லாம் வந்து அந்த திருவிளக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கம்மியா இருந்தது, இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால இந்த கண்ணாமச்சி விளையாடுறதுலாம் வந்து இல்ல. இப்ப பசங்களாம் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா மொபைல் வந்து அதிகமா பிடிச்சி வச்சிருக்காங்க, எல்லாமே வீட்லயே வந்து மொபைல் எது ஒண்ணுனாலும் மொபைல் தான் வச்சிருக்காங்க, அது ஒண்ணு மட்டும்தான் அவங்க மிஸ் பண்றது.
0: அதாவது தெருவிளக்கு எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு யுவராஜ் சார். சொல்லும் போது இந்த கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுனா தெருவிளக்கு எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, இருக்கிற தெருவிளக்கு எல்லாம் வந்து நிறுத்திட்டு அவர் விளையாடலாம்னு சொல்றாங்க. சோ இந்த ஃபேமிலி கிட்ட பேசுறதோ அவங்க வந்து அவங்கள பத்தி சொல்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சோ சீட்டோட இருங்க, இது FM Rainbow 102.8 என்று உங்கள் போனதோடு

0: மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 5:27 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது அலையோடு விளையாடு. அடாத மழை பெஞ்சாலும் சும்மா மைக் எடுத்தா விடாது வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆர்ஜே ஜனா வந்து பீச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பேசிடலாம் ஜனாவுடன், வணக்கம்.
1: நீங்க சொன்ன மாதிரி

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: அலையோடு விளையாட நிகழ்ச்சிகள் ரசிட்டு இருக்க இதே நேரத்தில் நம்முடைய முதன்மை அலைவரிசையில் சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியில கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் உடையார்குடி பருவதராஜா குருகுலம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க நம்ம முதன்மை அலைவரிசையில். ஸோ மழையில் நினைஞ்சிக்கிட்டே அழகாக நம்மளுடைய ஆர்ஜிய ஜனா வந்து நிறைய ஷோ அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, அலையோடு விளையாட நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான பாடல் வரது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: கையில மைக் எடுத்துட்டாலே அடை மழை கூட சும்மா அழகான கான மழையை தான் விழும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஆர்ஜி ஜனாவோட பேசிடலாம். மலையோடு விளையாட நிகழ்ச்சியில் நேரம் 5:39, வணக்கம்.
1: எஸ் வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜெனா. இன்னைக்கு கடலூர் இருக்க சில்வர் பீச்ல தான் போயிட்டு இருக்கு. சோ ஒரு பக்கம் இடி மின்னல் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து மழை சார்லோட பேசிட்டு இருக்கோம். சோ இந்த கிளைமேட் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். பார்க் வரவங்க பீச் வரவங்க அப்படியே மழைக்கெல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. சில பேர் மழைதான் மழை வாரா மழை அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ஜாய் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி கூட தான் நம்ம பேச போறோம். அவங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க பத்தினா நம்ம பேசலாம். வணக்கம், உங்க பேர்?
2: என் பேர் லாவண்யா, நான் நெல்லிக்குப்பத்தில இருந்து வந்திருக்கேன்.
1: உங்க பேர்மா?
2: என் பேர் தமிழரசி, நான் நெல்லிக்குப்பத்தில இருந்து.
1: உங்க பேர்?
2: என் பேர் குழலி, நானும் நெல்லிக்குப்பத்தில.
1: குழலி கிட்ட தான் நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க பேர்மா?
3: பூமிஜா.
1: ஓகே பூமிஜா, இன்னைக்கு ஏதாவது செலிப்ரேஷன் மோட் இருக்கா? ஏன்னா நீங்க ஒரே செலிப்ரேஷன் வைப்ல இருக்கீங்க. இன்னைக்கு உங்க ஃபேமிலி யாருக்காவது ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா?
2: பாப்பாக்கு பர்த்டே, பாப்பாக்கு வந்து பர்த்டே இன்னைக்கு, அத செலிப்ரேட் பண்றதுக்காக நான் கலர்.
1: அதாவது ஓகே, அதனால வந்து எங்க ஃபேமிலிக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. நாங்க எப்பயுமே வந்து என்ஜாய் பண்ணி தான் இருப்போம். ஏன்னா அவங்க எல்லாருமே பேசும் போதும் தெரியுது அவ்வளவு சிரிப்போம் புன்னகையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. பர்த்டே சொல்லிடலாம், அந்த குட்டி பாப்பாக்கு அவங்களும் நம்ம கூட தான் இருக்காங்க. சோ உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பா மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் கிளாப் பண்ணிடலாம். ஓகே, அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த மழை வந்து லைட்டா டிஸ்டர்ப் பண்ணாலும் இந்த ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவங்க இதுக்கப்புறம் தான் செலிப்ரேஷன் மோடுக்கு ஸ்டார்ட் ஆக போறாங்க. சரி, இந்த மாதிரி பீச்க்கு வந்திருக்கீங்க இல்லையா, எதையாவது கேம் விளையாடணும் ஃபேமிலியோடனா என்ன கேம் நீங்க சொல்லுவீங்க?
2: நாங்க வந்து கபடி விளையாடுவோம், அந்த மாதிரி விளையாடுவோம்.
1: கபடி அண்ட் லாக் அண்ட் கீ. சோ இந்த கிளைமேட்ல விளையாட ரெடியா இருக்கீங்களா?
2: கண்டிப்பா விளையாட ரெடியா இருக்கும். இன்னொரு டீம் வந்தாலும் கூட விளையாட ரெடியா இருக்கும்.
1: ஆடா, நீ எத்தனை டீம் வந்தாலும் இன்னைக்கு நாங்க கபடி விளையாடிட்டு தான் போவோம் கடலூர் சில்வர் பீச்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேடி ஃபேமிலி, அது கேடி பொண்ணு ஃபேமிலி வந்து ரெடியா இருக்காங்க. சோ உங்க டீம்ல யார் வந்து அராத்தல் பண்ணா
3: இருக்கிறதுனா
1: யாரு? ஒரு ஃபேமிலி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க பவின்றவங்களுக்கு. சரி, இப்ப இருக்க யங் ஜெனரேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாம் பீச் எல்லாம் வந்தா இந்த கேம் எல்லாம் விளையாடுறதே கிடையாதுங்க, மறந்தே போயிட்டாங்க அப்படின்னா என்ன கேம் எல்லாம் சொல்லுவீங்க?
2: இந்த பல்லாங்குழி, அந்த குச்சி சொல்லவே இல்லை, நம்மளா சொல்லி கொடுத்தா மட்டும்தான்.
1: ஒரு கேம் தானா? வேற என்ன என்ன கேம் எல்லாம் நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க? இன்னும் என்னென்ன கேம் எல்லாம் இருக்கு?
2: பல்லாங்குழி,
1: நெல்லிக்கு வந்து பாருங்க, 6 மணிக்கு மேல நாங்க பல்லாங்குழில இருந்து கபடில இருந்து விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் யாரு உங்களை இந்த கேங் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணி கூட்டு வந்தது பீச்சுக்கு? யார் பிளான் போட்டது? பாட்டி பேர் சொல்லாமே.
2: சாந்தி.
1: சாந்தி பாட்டி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
2: அவ்வளவு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்.
1: பக்கத்துல இருந்தாலும்

0: அதே வகையில உங்களை வந்து அரவணைச்சு பாத்துட்டு இருப்பாங்க. ஓகே, அப்ப எங்க போனாலும் கூட்டு போலாம். சரி, நீங்க வந்து இப்ப நெல்லிக்கு போகும் கடலூர் வேற ஏதாவது ரொம்ப நாளா இந்த ஊருக்கு எல்லாம் போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா?
1: நீங்க
2: நான் வந்து த்ரோபால் மிஸ் பண்ணுவேன். நான் வந்து காலேஜ் படிக்கலாம் த்ரோபால் விளையாடுவேன். அது மாதிரி கொப்போ வந்து மிஸ் பண்ணுவேன். விளையாட முடியாது, அது விளையாடுவோம்
1: விளையாடுறாங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணுவேன், யாரு கையிலயும் மொபைலே இல்ல, எல்லாம் விளையாடுறதுக்கு இந்த கிளைமேட் என்ஜாய் பண்றதா பீச் வந்திருக்காங்க. சோ உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம், உங்க டீம் கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். உங்களை இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஒரு சூப்பரான பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஸ்டே டுனா இருங்க, ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: நம்முடைய முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில பலா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய நுண் உயிரியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜி காயத்ரி அவர்களோடு நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தியாக என கேட்கலாம். விவசாயிகளே, உங்களுக்காக தான் இன்று இரவு 7:30 நம்முடைய முதன்மை அலைவரிசையில் உழவர் உலகம். கேட்க தவறாதீர்கள்.
1: ஆஹா ஆஹா

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: மழையோடு கான மழையும் சேர்ந்து நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாலை நேரத்தில் அலையோடு விளையாடிய நிகழ்ச்சியில் நானுங்கள் ஆர்ஜே பவானி சொன்ன ஆர்ஜே ஜனா பீச்ல இருந்து இன்னும் எத்தனை நேரோட பேச போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நேரம் சரி 5:50:26. வணக்கம்.
5: எஸ் ஆர்ஜே பவானி, நீங்க சொல்றதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாம, அவ்வளவு சூப்பரா இருக்கு இன்னைக்கு கடலூர் சில்வர் பீச். ஏன்னா வந்து இது மாதிரி மழை வந்து எப்பயாவதுதான் வருது. சோ இன்னைக்கு ரொம்பவே பிளசண்டா இந்த மழை வந்திருக்கு. உங்களுக்கு கேட்க முடியும் நினைக்கிறேன் அந்த இடி சத்தத்தை, அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹெவியான ரெயின் சொல்லலாம். ஆனாலும் மழை இருந்தா மழை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஃபேமிலி வந்து இன்னைக்கு சண்டே போச்சுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு வெளியில போக முடியாது அந்த என்ஜாய்மெண்ட்ல விளையாடிட்டு இருக்காங்க. பீச்ல அடையே வந்து இந்த மழையை ரசிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த தருத்தத்துல அடுத்துதான் நம்ம கிட்ட ஒரு பேசுறதுக்கு ஒரு ஃபேமிலி ரெடியா இருக்காங்க. அவங்க இது வந்து செலிப்ரேஷன் மோட்ல தான் வந்திருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு பீச்ல அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பெயர்? இதய மோகன். பேர் கேட்கப்பட்ட ரொம்ப சூப்பரா இருக்கு. யார் உங்களுக்கு இதய மோகன் வச்சது? என்னங்க இவ்வளவு உங்களோட பேரு ரொம்பவே யூனிக்கா தான் வச்சிருப்பாங்களே, இதய மோகன் அண்டு. யார் வச்சது உங்களுக்கு? வச்சாங்க
6: உங்களுக்கு
5: இல்ல, யாரோ இதய மோகன் வச்சிருக்காங்க. ஓகே, உங்க பேருமா? கீர்த்தனா. உங்க பேர் சார்?
6: முருகன்.
5: முருகன். உங்க பேர்? திவ்யா. இதய மோகன் சார், நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு
6: இருக்கீங்க?
5: டிரைவர், கண்டக்டர். ஓகே, ஒரே காம்போவா இருக்கீங்க. நீங்க என்ன ரூட்ல ஓட்டிட்டு இருக்கீங்க? 16. அதாவது கடலூர் பண்ருட்டி திருவனந்தபுரம் பாலூர் வழியா அந்த ரூட்? ஆஹா, அந்த ரூட் மறக்கவே முடியாது. நானும் என்னோட சைல்ட்ஹுட்ல வந்து அந்த ரூட் வழியா தான் கடலூருக்கு வருவேன். நான் கடலூர் காரன்றதுனால அந்த பஸ் ரூட்ல எனக்கு தெரியும். மெயிலுக்கும் வந்து யாரெல்லாம் கேட்டிருக்கீங்களோ அவங்களும் தெரிஞ்சிடும். கடலூர்ல இருந்து பண்ருட்டி போகணும்னா ரெண்டு ரூட் வழியா போகலாம். ஒண்ணு வந்து கடலூர்ல இருந்து திருவனந்தபுரம் பாலூர் வழியா பண்ருட்டி போகலாம். அது வந்து 16, ரூட் நம்பர் 16 சொல்லுவாங்க. அதே மாதிரி கடலூர் டு பண்ருட்டி போகணும்னா நெல்லிக்குப்பம் பட்டாமுக்கம் வழியா போறதுக்கு வந்து 17 அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரூட் வந்து 16, 17 அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து கவர்மெண்ட் பஸ் டிரைவர், கண்டக்டர். நீங்க ரெண்டு பேரும் ஒரே பஸ்

0: போறீங்களா? ஓகே, இப்ப டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க. இன்னைக்கு யார் வந்து பீச்சுக்கு போகணும், எதுக்காக வந்திருக்கீங்க?
1: என்ன என்ஜாய்மெண்ட் கேட்கறேன்
0: நடந்திருக்காங்க. அடிக்கடி உங்களாலயும் வர முடியாது இந்த மாதிரி ஃபேமிலியோட, இது எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க நீங்க ஃபேமிலியோட வர முடியாது?
2: வீக்லி வர ட்ரை பண்ணுவோம், எங்க வீக்லி வர முடியாது, அப்புறம் டியூட்டி போக வேண்டியதா இருக்கும், மிஸ் பண்றோம் தானே.
0: சரி, இப்ப ஏதாவது கேம் பீச்சுக்கு வந்திருக்கீங்க, இந்த கேம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட விளையாடணும் அப்படின்னா என்ன கேம் சொல்லுவீங்க?
2: நாங்க பசங்கள வச்சு இந்த சர்க்கஸ் அந்த மாதிரி இந்த பூங்கால இருக்குதுல அந்த மாதிரி எல்லாம் விளையாடுவோம்.
0: ஓகே, இந்த
2: ஃபேமிலின்றதுனால
0: நாங்க அவங்க விளையாடுறத மட்டும் வந்து ஓவராலா பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம், அதே எங்களுக்கு மிகப்பெரிய ஃபன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க இப்ப வந்து ஃபேமிலியோட வரல, தனியா டிரைவராகவும் கண்டக்டராகவும் வந்திருக்கீங்க. நம்ம இன்னைக்கு எதாவது விளையாடணும் அப்படின்னா பீச்ல நீங்க என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
2: நாங்க விளையாட்டு ஃபைட் அடிச்சு விளையாடுவோம்.
0: ஓகே. சரி ஓகே, இப்ப நீங்க வந்து ரொம்பவே பிஸியா இருப்பீங்கல்ல டெய்லியும் வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் பஸ்ல போடுறது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம் இல்ல, அந்த மாதிரி நீங்க கேட்டுட்டு என்ஜாய் பண்ற வேலை செய்றீங்களா எப்படி?
2: அப்பதான் ஒரு வேலை செய்ய ஒரு இது ஒன்று தெரியாது, கஷ்டமும் இருக்காது, டென்ஷனும் இருக்காது.
0: ஓகே,
2: அப்பதான் ஒரு ஒரு 1 hour டிராவலிங்கே அது கரெக்டா இருக்கும் அப்பதான்.
0: ஓகே, உங்களோட பிஸியான டைம்ல உங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணீங்க, சோ இந்த டைம்ல நானும் உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணி நிறைய விஷயம் வந்து கேதர் பண்ண முடிஞ்சது. சோ இன்னும் நிறைய பேர் நம்மகிட்ட பேசுகிறீங்க, சோ ஸ்டே டியூன்ட் ஆகுங்க. இது ஃப்ரம் ரெயின்போ 102.8 என்று முங்கல் மனதோடு.
3: நேயர்களே, நம்முடைய முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 தந்தை மெச்சிய தவ புதல்வர்கள் நாடகம். எழுதியவர் கே ஜெயராமன், அமைப்பு எஸ் ஜான்சன், என் விஜயலட்சுமி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி, சென்னை அஞ்சல். மனதோடு மழைக்காலம்ங்கிற மாதிரி நம்மளை சுத்தி இப்படி மழையா தூவிட்டு இருக்கக்கூடிய இந்த மாலை நேரத்துல அழகா நம்மளுடைய ஆர்ஜி ஜனா அவர்கள் பீச்ல இந்த கிச்சுக்கமான விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அழகான பாடல் உங்களுக்காக.

0: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம் விரும்புதே.
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
0: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
0: மனம் விரும்புதே.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் சரி 6:03 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு சோ நிகழ்ச்சி. நம்ம ஆர்ஜே ஜெனா என்ன பேசுறோம் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: எஸ் ஆர்ஜே பவானி, இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எக்கச்சக்கமான பேச முடிஞ்சது. சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டிரைவர் கண்டக்டர் அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட ப்ரொஃபஷனை பத்தி அவங்களோட ஃபன்னான மொமெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த 1 hour எப்படி போச்சு அப்படின்றது எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா போச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க சாங் போற கேப் எல்லாம் வந்து இந்த மழையோட நானும் வந்து ரசிச்சுட்டு இருக்கேன். சோ இந்த மாதிரி கிளைமேட் எல்லாம் கிடைக்குமா அப்படின்றதும் தெரியாது. இந்த மாதிரியான டைம்ல வந்து இந்த ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதுலதான் நமக்கு ஒர்க், அந்த மாதிரி ஸ்கூல், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஃபேமிலியோட ஒரு டைம் இந்த சண்டே அந்த மாதிரியான வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணும்போதுதான் நம்ம அடுத்த வாரத்துக்கு நம்மளை தயார்படுத்த முடியுது. அந்த அளவுக்கு நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் ஆன ஒர்க் பார்த்தாலும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க, நிறைய ஊருக்கு போங்க, டிராவல் பண்ணுங்க, நிறைய புது புது விஷயத்தெல்லாம் பண்ணும்போது வந்து நம்மள இன்னும் இளமையா வச்சுக்க முடியும். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது கண்டினியூஸா நம்ம எனர்ஜியாவும் இருக்க முடியும், ஃபன்னாவும் இருக்க முடியும். சோ நானும் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிக்கிட்டே உங்க கூட இந்த அலையோட விளையாடி நிகழ்ச்சியும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில எனக்கும் ரொம்பவே சந்தோஷம். சோ இன்னைக்கு அலையோட விளையாடி நிகழ்ச்சியில பேசினவங்க எல்லாருமே அவங்களோட விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க வந்து என்னென்ன கேம்ஸ் எல்லாம் மிஸ் பண்றாங்க, நாம என்னென்ன கேம்ஸ் எல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கலாம், அம்மா சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நிறைய விளையாட்டுகள் எல்லாம் தெரிய வரும். சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸும் மத்தவங்களுக்கும் கண்டிப்பா உண்டு. இப்போ நம்ம அவங்க விளையாடுறதுல மட்டும்தான் சொல்றேன், அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு அந்த விளையாட்டை சொல்லி கொடுத்தா மட்டும்தான் விளையாடி என்ஜாய் பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இங்க நெய்தல் பார்க்ல பேசிட்டு இருக்கோம். இங்க எக்கச்சக்கமான கூட்டம், அதுவும் இல்லாம இந்த மழையும் பொருட்படுத்தாம அவங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சோ இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இங்க இருந்து முடிவடையுது. சோ மீண்டும் ஒரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் உங்கள் ஆர்ஜே ஜெனா. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் அதோட.
0: சில விஷயங்கள்லாம் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காதுங்க. ஆமாம், அந்த சூரியனை பார்க்குற மாதிரி, நிலாவை பார்க்குற மாதிரி, அப்படி தான் இந்த கடலும். அந்த கடலோடு நம்ம நடந்து போகும்போது இருக்கக்கூடிய அந்த அழகு இருக்கு, அந்த அலைகள் நம்ம காலில் வந்து படும்

நமக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சி இருக்கே அப்பா பாப்பாப்பா சொல்லவே முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ஜனா அவர்கள் பீச்ல இருந்து நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கும் அலையோடு விளையாட்டு நிகழ்ச்சியில ஒரு ஆர்ஜேஸ் பீச்சுக்கு போவாங்க. நீங்களும் ஃபன் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க பீச்ல நாளை மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: நேர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு நம்முடைய முதன்மை அலைவரிசையில் டெக் குரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. இதில் அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து பருவநிலை மாற்றங்களில் புதைப்படிவ எரிபொருட்கள் பங்கும் அதற்கான மாற்று தீர்வுகளும் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக சுற்றுப்புற சூழ்நிலையியல் துறையின் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் எஸ் எம் சுந்தரபாண்டியன் அவர்களுடனான நேர்முகத்தின் 2ஆம் பகுதியை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். அறிவியல் சம்பந்தமான நிறைய தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம கேளுங்க நாளை நண்பகல் 12 மணிக்கு முதன்மை அலைவரிசையில் டெக் குரு. நேரிலே நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் காலை 8:02 நம்ம புதுவை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. புதுவையை பத்தி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் காலை 8:02 நம்ம புதுவை. நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினந்தோறும் காலை 9:02 இணைய வழி நேரர்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் வழியா. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹ்தா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: சீக்கிரம் டிபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல வை
4: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
3: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
4: அப்ப சரியான நம்பர்
3: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
4: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
3: வேலையில இருந்து இல்ல.
4: ஆமா, RBI சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். இன்று நாடு முழுவதும் 27ஆம் ஆண்டு கார்கில் வெற்றி தினம் அனுசரிக்கப்படுகிறது. பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குளம் கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகளை பராமரிக்கும் பொறுப்பை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. 2026 உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை அனஹாத் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இன்று நாடு முழுவதும் கார்கில் வெற்றி தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1999ஆம் ஆண்டு கார்கில் போரின் போது தங்கள் உயிரை தியாகம் செய்த இந்திய வீரர்களின் வீரத்தை போற்றும் வகையில் இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் July 26 அனுசரிக்கப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய வெற்றியின் 27ஆம் ஆண்டு நிறைவையும் ஆபரேஷன் விஜய் வெற்றிகரமாக நிறைவடைந்ததையும் குறிக்கிறது. இந்த நடவடிக்கையின் போது ஜம்மு காஷ்மீரின் கார்கில் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மற்றும் தீவிரவாதிகளால் ஊடுருவப்பட்டிருந்த பகுதிகளை இந்திய ஆயுதப்படைகள் மீட்டெடுத்தது நினைவு கூறத்தக்கது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
6: கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் தாய்நாட்டை பாதுகாக்க தங்களது இன்னுயிரை ஈன்ற வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றில் நாடு அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது என்றும் அவர்களின் வீர காவியம் எதிர்கால சந்ததியினரை அர்ப்பணிப்புடனும் அசைக்க முடியாத கடமை உணர்வுடனும் நாட்டிற்கு சேவை செய்ய தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். வீரர்களின் தியாகம் தேசத்தின் இறையாண்மையை பாதுகாப்பதாகவும் இந்திய ராணுவத்தின் திறமைக்கு சான்றாக விளங்குவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் வீரம் என்றும் தேசத்தின் பெருமையாக திகழும் என்று கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான 136வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் தேசத்தின் வீரர்களை நினைவு கூர்ந்தார்.

0: தார். இந்த ஆண்டு ஒரு சிறப்பு சௌரிய விஜய் யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும், இம்மாதம் 14ஆம் தேதி டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் இருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பேரணி டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தை சென்றடையும் என்று கூறிய திரு மோடி, ஒரே பயணம், ஒரே தேசம், ஒரே வணக்கம் என்பதை வலியுறுத்தும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள இந்த பயணம் தேசத்திற்காக செய்யப்பட்ட தியாகத்தை ஒருபோதும் மறக்க முடியாது என்பதை நினைவூட்டுவதாகவும் தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு துறையில் உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் நட்பு நாடுகள் உடனான ஒத்துழைப்பு என எதுவாக இருந்தாலும் இந்தியா தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி வருகிறது என்றும் கூறினார்.
1: நாடு தனது தொழில்நுட்ப திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் கூறினார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன போர்க்கப்பலான INS மகேந்திரகிரி அண்மையில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்த கப்பல் கட்டமைப்பிற்கு தேவையான 75%க்கும் அதிகமான பொருட்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் தொலைதூர ராக்கெட் பினாக்கா வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதை குறிப்பிட்டார். குஷா ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதற்கு விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் விடாமுயற்சியை பாராட்டிய அவர், அண்மையில் தாம் மேற்கொண்ட இந்தோனேஷிய பயணத்தின் போது பிரம்மோஸ் மற்றும் அஸ்திரா ஏவுகணைகள் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் தெரிவித்தார். நாட்டின் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனியார் நிறுவனத்தின் முதல் ராக்கெட்டான விக்ரம் 1 வெற்றிகரமாக ஏவப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குளம், கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகளை பராமரிக்கும் பொறுப்பை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிரதமர் தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு துளி நீரும் சேமிக்கப்பட வேண்டும் என்று கூறிய அவர், மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தின் கீழ் கடந்த 4ஆம் தேதி முதல் மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் செறிவூட்டல், பழைய நீர்நிலைகளை சீரமைத்தல், மரம் நடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசுகையில்,
0: விளையாட்டு வீரர்களின் சாதனைகள் குறித்தும் பிரதமர் தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து முதல் முறையாக பட்டம் வென்றதற்கு நாடு பெருமை கொள்வதாக கூறினார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தனது முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இதன் மூலம் பெண் சக்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். கடந்த 1983ஆம் ஆண்டு இந்தியா தனது முதல் கிரிக்கெட் உலகக்கோப்பையை கைப்பற்றியதையும் நினைவு கூர்ந்தார். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் இந்திய மாணவர்கள் தங்கப்பதக்கங்களை வென்றது நாட்டின் இளைஞர் சக்தியை வெளிப்படுத்துவதாக பிரதமர் கூறினார். கிளாஸ்கோவில் தொடங்கியுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் விரும்புவதாக தெரிவித்த திரு மோடி, தொடர்ந்து நாட்டு மக்கள் விளையாட்டு வீரர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருவதாகவும் கூறினார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: புதுச்சேரியில் இன்று அரசு சார்பில் நடைபெற்ற கார்கில் வெற்றி தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கார்கில் நினைவு சின்னத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தற்காலிக தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு AK ஆறுமுகம், திரு அழகானந்தம், தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், காவல்துறை அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி வாஸ்கோ அமைப்பு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இளைஞர்கள், முதியோர்கள் உள்பட பலரும் கலந்து கொண்ட விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டமும் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மாரத்தான் ஓட்டத்தை தொடக்கி வைத்ததுடன் போதைப்பொருள் ஒழிப்பு கையெழுத்து இயக்கத்தையும் தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள அனைவரும் உடற்பயிற்சி செய்வது அவசியம் என்று வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ராஜவேலுவும் கலந்து கொண்டார். புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த 33 வயது விஜயலட்சுமி சாலை விபத்து காரணமாக மூளைச்சாவு அடைந்ததைத் தொடர்ந்து அவரது கருவிழிகள், சிறுநீரகங்கள் மற்றும் திசுகள் தானமாக வழங்கப்பட்டன. இந்த மனிதநேய செயலால் 4 நோயாளிகளுக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடையே அதிகரிக்க வேண்டும் என்றும் ஜிப்மர் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஏனாமில் தரியா லட்டிப்பா கிராமத்திற்கு அருகில் உள்ள தீவு ஒன்றில் அமைந்துள்ள சதுப்பு நிலக்காட்டில் ஏனாம் வனத்துறை சார்பில் உலக சதுப்பு நில தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கௌதமி கோதாவரி ஆற்றங்கரையில் சதுப்பு நில மரக்கன்றுகள் நடப்பட்டன. நிகழ்ச்சியில் வன அதிகாரி திரு சிக்கல்ல ஜோகிராஜு, ஓய்வு பெற்ற உதவி இயக்குநர் திரு CK வேணுகோபால், டவுலேஸ்வரம் நீர்ப்பாசனத்துறை உதவி இயக்குநர் திரு முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டனர்.

சுற்றுச்சூழல் மற்றும் மீன் வளர்ப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் சதுப்பு நில மரங்களை பாதுகாக்குமாறு அப்போது அவர்கள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தனர். மாஹி விடுதலை இயக்கத்தின் முக்கிய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஐகே குமாரன் மாஸ்டரின் 27வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. அவரது நினைவு தினத்தை முன்னிட்டு மாஹியில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் முழு உருவச் சிலை, சி இ பரதன் மற்றும் ஐகே குமாரன் மாஸ்டர் திருவுருவச் சிலைகளுக்கும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அவரது இல்லத்தில் அமைந்துள்ள நினைவிடத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் அன்னாரது குடும்பத்தினர் பங்கேற்றனர். கடந்த 7ஆம் தேதி முதல் சிஎச்எம் மைதானத்தில் நடைபெற்று வரும் புதுச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று விலியனூர் மோஹித் கிங்ஸ் மற்றும் மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகள் மோதுகின்றன. புதுச்சேரி பிரீமியர் லீக் தொடரில் இதுவரை நடைபெற்ற 3 சீசன்களின் இறுதிப் போட்டிகளிலும் இவ்விரு அணிகளுமே மோதியுள்ளதும் இத்தொடரில் பங்கு பெற்ற 11 ஆட்டங்களிலும் மோஹித் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகம் மற்றும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி இன்று மத்திய கல்வி அமைச்சராகவும் கூடுதலாக பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் கல்வித்துறையில் பல்வேறு திட்டங்கள் மற்றும் முன்னெடுப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் வகையில் கூட்டம் ஒன்றை நடத்தினார். இக்கூட்டத்தில் கல்வித்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி மற்றும் பல மூத்த அமைச்சக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த திரு ஜோஷி இந்த பொறுப்பை தன்னிடம் ஒப்படைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இத்துறை குறித்து முழுமையாக புரிந்து கொள்ளவே ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாகவும் கூறினார். மேலும் இத்துறையின் செயல்பாடுகளை முழுமையாக புரிந்து கொள்வதே தமது உடனடி முன்னுரிமை என்றும் தெரிவித்தார். 2026 உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை அனஹாத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, திரு சர்பானந்த சோனோவால், திரு ஹர்தீப் சிங் புரி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது ஒரு வரலாற்று சாதனை என்றும் இந்த சாதனை இளைஞர்களிடையே ஸ்குவாஷ் விளையாட்டை மேலும் பிரபலப்படுத்தும் என்றும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று நாடு முழுவதும் 27ஆம் ஆண்டு கார்கில் வெற்றி தினம் அனுசரிக்கப்படுகிறது. பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குளம், கிணறு உள்ளிட்ட நீர்நிலைகளை பராமரிக்கும் பொறுப்பை தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. 2026 உலக மகளிர் ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை அனஹாத் சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க. ராஜு மொபைல வை.
1: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா, RBI சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜெயிலர் படத்திலிருந்து

0: டைகர் கா ஹுக்கும். அர்த்தமாயிந்தா ராஜா?
1: நேயர்களே, சைபாலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. 6:25 ஆகுது. சோ மனம் விரும்பதே நிகழ்ச்சி தான் இது. உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை இந்த ஷோல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்த நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர், ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: கடலூர் ஊட்ல இருந்து சுரேஷ் பேசுறேன் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க சுரேஷ் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி மேடம்?
1: அப்படியே இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். சரி, என்ன பாட்டு வேணும்?
2: குரு.
1: சரி,
2: பாடல் வந்து தேரே சொல்லவா?
1: அதான் சொல்லிட்டீங்களே. சரி, பாட்டு கேட்கலாமா
2: மேடம்? இது படம் பேர்.
1: படம் பேர் இல்ல, பாட்டு. ஓகே,
2: பாட்டு.
1: சரி, கேட்கலாமா?
2: நன்றி, நன்றி சார்.
1: சோ இந்த

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்பதே. சோ உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இந்த ஷோல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
1: வணக்கம் மேடம். சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க.
0: ஓகே கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: புதுக்கவிதை பாடல் வந்து வெள்ளைப்புறா உண்டு. இந்த பாடல் கேக்குறது காரணங்க, உறவினர் வீட்டுக்கு போயிருந்தாங்க, அவங்க மாடியில வெள்ளைப்புறா ஏகப்பட்டது வளர்த்துறாங்க, பார்க்கும் போதுங்க அங்கேயும் ஒரு நாளைக்கு இருந்துடலாமாங்கிற எண்ணம் வந்துச்சு.
0: ஓ நல்லா இருக்கே. சோ அதனால அந்த நினைவா அந்த பாட்டு கேக்குறீங்க.
1: ஆமாங்க மேடம். அந்த புறாவை பார்த்து பார்த்து அவங்க வீடே மகிழ்ச்சியா இருக்கு மேடம்.
0: சரி, இரவு நேரத்துல இப்ப புறா தெரியாது, அதனால நீங்க பாட்டு கேக்குறீங்களா?
1: ஆமாங்க, பாட்டு வந்து லாபகமாவும் கேக்குறேங்க.
0: ஓகே ஓகே, சரி, தேங்க்யூ சார்.
1: நன்றி.
0: நீங்களும்

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மடம் பெறுவதே. சோ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: ஓகே சார், சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பூ பறிக்க வருகிறோம் என்ற டைப்ல இருந்து 8 அழகு 18 அழகு சொல்றேன்.
0: எப்ப வரீங்க?
1: பாட்டு கேட்டுட்டு வரேங்க.
0: பாட்டு கேட்டுட்டு பூ பறிக்க வந்துட்டீங்களா?
1: ஆமா ஆமா
0: சார். 18ல மட்டும் தான் அழகா எப்படி அது? மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க. வணம் விரும்பதே சொன்னீர்கள், எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சோ நீங்களும் கேட்கணுமா, சீக்கிரமா கால் பண்ணுங்க 2217760 and 2275230. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ
1: மேம், சீக்கிரமா கால் பண்ணிட்டேன்,
0: சீக்கிரமா கால் பண்ணிட்டீங்களா? ரொம்ப சீக்கிரமா கால் பண்ணீங்க நீங்க, சொல்லுங்க.
1: அதுதான், நான் ரொம்ப லக்கி காலர், அதனால இன்னைக்கு சீக்கிரமா லைன் கிடைச்சிச்சு. வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர்.
0: ஓகே, சொல்லுங்க லக்கி காலர், என்ன பாடல் நீங்க கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து நேற்று இல்லாத மாற்றம் என்னது, புதுமுகம்
0: என்னது?
1: எதுவும் இல்ல மேம், மாற்றம்
0: எதுவும் இல்லையா? ஆனாலும் நீங்க ஒரு பரவச நிலையிலேயே இருக்கிறீங்க, எப்படி அது, எப்படி இவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க?
1: உங்க கூட பேசும்போது லைன் கிடைக்கும் பொழுது அது தானா பரவச நிலைக்கு
0: வந்துடும்.
1: எவ்வளவு பேர் ரேடியோ கேட்டாலும் நான் கேக்குற பாட்டு மாத்திரம் தான் வரப்போகுது அப்படிங்கறது ஒரு கெட்டான ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா. சரி, பாட்டு கேக்கலாமா?
1: கண்டிப்பா.
0: நேயர்களே, நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதுக்கு சீக்கிரமா கால் பண்ணுங்க.

இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல்

0: ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவாலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்பதே சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, இங்க இருந்து பேசுறீங்க.
3: இளமாங்கலம் ஈ ராமா முருகன்.
2: ஐயோ, என்ன இது, பயங்கரமான அடைமொழியெல்லாம் இருக்கே. இனிஷியல் என்ன பெருசா போகுது.
3: ஆமாங்க மேடம், ஊர் பேரு ஈ, ஈ வரும்.
2: சரி,
3: அப்பா பேரும் அம்மா பேரும் வந்து ஈ. அப்பா பேர் வந்து ரா, ரங்கநாதன்றதுக்கு ரா. அம்மா பேருமா
2: பெரிய வரலாறுதான். சரி, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: நீ வருவாய் என படத்துல இருந்து ஒரு தேவதை வந்து விட்டா.
2: தேவதை சீக்கிரமா வந்துட்டாங்களா?
3: ஏற்கனவே வந்துட்டாங்க, இப்ப ரெண்டு தேவதை வந்திருக்காங்க எனக்கு.
2: அப்படியா? சரி, தேவதைகளோட ரொம்ப சந்தோஷமா இருங்க, ஓகேவா?
3: தேவதையா கூட லட்சுமி வந்துட்டாங்க, மகாலட்சுமி, கிருத்திகா, அவங்களும் வந்திருக்காங்க,
2: எல்லாரும் வந்துட்டாங்க. சரி, எல்லாருமே எல்லா ஏஞ்சல்ஸும் உங்க வீட்டுலதான் இருக்காங்க, ஓகேவா? பாட்டு கேட்கலாமா? நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. வடம் என்பதை கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
2: வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து அந்தோனிராஜ் பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க அந்தோனிராஜ், என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு வந்து படம் நட்சத்திரம், எஸ்பி சார் பாடின அவள் ஒரு மேனகை.
0: அப்படி யார் இந்த மேனகை?
2: நன்றி.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். இன்று நாடு முழுவதும் கார்கில் வெற்றி தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1999 கார்கில் போரின் போது தங்கள் உயிரை தியாகம் செய்த இந்திய வீரர்களின் வீரத்தை போற்றும் வகையில் இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26 அனுசரிக்கப்படுகிறது. முன்னாள் பிரதமர் அமரர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு ஹோலோ பாக்ஸ் இன்று புதுடெல்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தில் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு கண்காட்சியும் நடைபெறுகிறது. தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தின் மூலம் நாட்டு மக்கள் இயற்கையை பாதுகாப்பதில் தங்களது கடமையை நிறைவேற்றி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் இன்று தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூறினார். மேலும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் பல ஆண்டுகளாக இயற்கைக்கு தீங்கி விளைவிப்பதாகவும் அவை மறுசுழற்சி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் துறையின் அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கலந்து கொண்டு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் குறித்த தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 50 முன்னணி நிறுவனங்கள் சார்பில் நடைபெற்ற இலவச மெகா வேலைவாய்ப்பு முகாமில் 10 மற்றும் 12 ஐடிஐ, டிப்ளமோ, பிடெக் உள்ளிட்ட படிப்புகளை முடித்து 1000 இளைஞர்கள் பெண்கள் பங்கேற்றனர். இதில் 300 பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெற்ற கார்கில் வெற்றி தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கடற்கரை சாலை கார்கில் நினைவு சின்னத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. 7:02 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மடம் விரும்பதை தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
3: என்ன
0: வணக்கம்?
3: வணக்கம்.
0: முன்னிரவு, இது இரவு தான். அப்புறம் என்ன முன்னாடி?
3: முன்னிரவு பின்னிரவு இருக்கு.
0: ஓஹோ, அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. ஓகே, சரி. இரவு வணக்கம். நான் வந்து முன்னாடியும் போல பின்னாடி வரல, இரவு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஓகேவா?
3: சரி
0: சரி, சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: மா கலையரசு பாளையம்.
0: ஓகே சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: இவன் பெரிய சகி திருமதி சின்ன மகாராணியோடு பாடலை நீங்களும் நாங்களும் ரசிப்போம், ருசிப்போம். இந்த ஒரு போன வச்சுட்டு இந்த பிடிப்புக்கு இந்த இணைப்பு பிடிக்க ஒரு பாடி இருக்கு பாரு, அதை பிடிச்சிடுறேன். முயன்றால் முடியும்.
0: முடியும், முடிஞ்சது.
3: இன்னைக்கு சென்னை வானொலியிலே 3

0: பாட்டு கேட்டுட்டேன், முடியாத விஷயமா?
1: முடியாத விஷயம். ஓ அண்ணா, அப்படி சொல்லிட்டீங்க. சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நன்றி நன்றி. பாருங்க, அவர் எப்படி எல்லாம் பேசிருக்காரு சொல்லிட்டு. ஓகே நேயர்களே, இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புவதை கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து
3: பேசுறீங்க? அறிவிப்பாளர் இருவருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கம்.
2: இருவரெல்லாம் இல்ல, ஒருவர் தான், நான் தான் பேசுறேன் உங்ககிட்ட.
3: உடனே உதவியாளரா இருக்கிறாங்களா?
2: உதவியாளர் எல்லாம் யாரும் இல்ல, நானே தான் எனக்கு உதவி.
3: சரிங்க,
2: சரி சொல்லுங்க.
3: நான் வந்து தென்பேர் கணேசராஜா பேசுறேன்.
2: ஓகே, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் சார்?
3: பணம் வந்து அந்த நாட்கள்.
2: சரி,
3: பாடல் வந்து எண்ணி இருந்தது ஈடேற.
2: சரி, கண்டிப்பா ஈடேறும். பாட்டு கேட்கலாமா?
3: ஓகே மேடம், நன்றி நன்றி
2: நன்றி நன்றி.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது, ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
8: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
9: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
10: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த கிராம திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் இருந்து பங்கேற்ற 400 மேற்பட்ட இளையோருடன் காணொலி வாயிலாக உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கிராமங்களின் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவை உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப்பகுதிகளில் உள்ள கிராமங்கள் முந்தைய ஆட்சிக்காலத்தில் புறக்கணிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தற்போது அப்பகுதிகளில் வளர்ச்சியை உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் உள்ள கிராம மக்களின் நாட்டுப்பற்று போற்றுதலுக்குரியது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இதனிடையே இந்த திட்டத்தின் கீழ் காஷ்மீர் சென்றது மறக்க இயலாத அனுபவத்தை வழங்கியதாக தமிழகத்தின் திண்டுக்கலைச் சேர்ந்த மாணவி காவ்யா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நான் வந்து காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்கேன். தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 15 பார்ட்டிசிபென்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தோம். விச் இஸ் வைப்ரன்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்காக 15 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிருந்தோம். பேஸ் கேம்ப் வந்து ரெக்காங் புயோல வந்து இருந்துச்சு. 3 days வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணாங்க. ஒரு 7 days கேம்ப் வந்து டோட்டலா வந்து ஒரு 25 வில்லேஜஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களோட கல்ச்சர்ஸ் பத்தி நிறைய கத்துக்கிட்டோம். ஐடிபிபி கேம்ப்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணோம். இந்தோ திபெத்தியன் பார்டர் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதன் மூலமா மாணவர்களுக்கு வந்து சவுத்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்டர் வில்லேஜ் பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது. இப்ப நம்ம போய் அங்க விசிட் பண்ணும்போது நம்ம நிறைய கத்துக்கலாம். சோ பார்டர்ஸ் வந்து இப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ற மை பாரத்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.
0: பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி இன்று லடாக்கின் திராஸில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தீவிரவாத நடவடிக்கை

0: கைதிகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடியை இந்தியா கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிற்கு தீங்கு விளைவிக்க பாகிஸ்தான் முயற்சித்தால் அவர்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பதிலடி கிடைக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக புதிய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமக்கு கூடுதல் பொறுப்பாக கல்வித்துறையை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டதாக திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் வருமானவரித்துறை அதிகாரிகள் தங்களது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று மும்பையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வருமானவரி அலுவலக வளாகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் எரிசக்தித் துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் எரிசக்தித் துறையில் இந்தியா வலிமை மிக்க நாடாக உருவெடுக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற ஜனநாயக நடைமுறைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்காக புதுதில்லியில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்று அவர் பேசினார். அவை நெறிமுறைகள் குறித்து அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமின் வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து கேட்டறிந்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக பிரதமர் இன்று தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாதிப்பு குறித்து கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அசாம் முதலமைச்சருடன் பிரதமர் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதையும் திரு சர்பானந்த சோனோவால் சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று மணிப்பூர் ஆளுநர் திரு அஜய்குமார் பல்லா கூறியுள்ளார். இன்று இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மணிப்பூரில் அமைதியும் நல்லிணக்கமும் நீடிக்க அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு அஜய்குமார் பல்லா கேட்டுக் கொண்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அரசு போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். இன்று ஜெய்ப்பூரில் 144 புதிய பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் மக்களுக்கு குறைந்த செலவில் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கர்நாடக சட்டப்பேரவைக்கு அடுத்த 2 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள தேர்தலில் தாம் போட்டியிடப் போவதில்லை என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். மாண்டியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வயது மூப்பு காரணமாக தாம் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இருப்பினும் அரசியலில் ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து பணியாற்றப் போவதாகவும் திரு சித்தராமையா தெளிவுபடுத்தினார். மகாராஷ்டிராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் கீழ் இதுவரை 87% விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதுவரை 60% விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கன்வார் யாத்திரைக்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக

அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீரட் மண்டலத்தில் மட்டும் 4 தற்காலிக காவல் நிலையங்களும் 56 தற்காலிக சோதனை சாவடிகளும் ஏற்படுத்தப்படும் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. யாத்திரை தொடங்குவதற்கு 4 நாட்களுக்கு முன்னர் இவை செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 4000-க்கும் மேற்பட்டோர் இன்று அமர்நாத் யாத்திரைக்காக புறப்பட்டுச் சென்றனர். ஜம்மு முகாமிலிருந்து 166 வாகனங்களில் பலத்த பாதுகாப்புக்கு இடையே அவர்கள் புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 20 பேர் காயமடைந்துள்ளனர். பஞ்சாப் மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சிம்பாப்வே சற்றுமுன் வரை 8.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில்

0: 5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 81 ரன் குவித்தார். பிராட் எவன்ஸ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான இந்திய அணி சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள 3 நாள் தீவிர பயிற்சி முகாமில் பங்கேற்கவுள்ளது. இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹன்சினி மதன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 8வது சுற்று முடிவில் இந்தியாவின் லியோன் லுக் மெண்டோன்கா முதலிடத்தில் உள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற இந்தியாவின் அனாகத் சிங்கிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக கொண்டு பாகிஸ்தான் செயல்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வே வெற்றி பெற 193 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைம் இப்போ 7:25 நொடிகளாகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல இது மனம் விரும்புது. சோ இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230. நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். சோ மனம் விரும்புதே கேட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், ஹலோ.
3: இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம். நீங்க என்ன முன்னிரவு பின்னிரவு சொல்லாம அப்படியே இரவு வணக்கம் சொல்லிட்டீங்களா?
3: ஆமாங்க மேடம்.
1: சரி, ஓகே, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
3: எம் அபு சாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: ஓகே, என்ன பாட்டு சார் வேணும்?
3: படம் ஒண்ணா இருக்க கத்துக்கணும்.
1: சரி,
3: பாடல் நாளை தலைவன் அல்லவா?
1: அப்படியா, எல்லாரும் ஒன்னா இருக்கணும் இல்லையா?
3: நிச்சயமா மேடம்.
1: சரி, பாட்டு கேட்கலாமா?
3: மிக்க நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே சுனிகள் வரக்கூடிய அடுத்த நேயர். ஹலோ,
3: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, இங்க இருந்து பேசுறீங்க?
3: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்குமா.
0: சரி, பேர் சொல்லலாமா?
3: கௌரி மனோகரி படத்துல அருவி கூட ஜதி இல்லாமல் அந்த பாட்டு வேணுமா?
0: நீங்க உங்க பேர் சொன்னாதான் அங்க பாட்டு போடுவோம்.
3: மூர்த்தி பேசுறமா.
0: ஓகே, என்ன ஊரு?
3: அரியலூர் மாவட்டம், உடையார் பாளையம்.
0: ஓகே, சரி. என்ன ஒன்னொரு கேள்வியா நான் கேட்டாதான் சொல்வீங்களா நீங்க? நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

சகசனி பனி சக மகசனி கசனி பசானி

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மேடம். விரும்பதே சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன உங்க பேர்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு?

0: கார்த்திகை மாசத்துல பண்ணோம் மேடம்.
1: சரி, அதனால உங்களுக்கு வந்து அந்த பேர் வச்சுட்டாங்க.
0: எல்லாருக்கும் நிறைய கார்த்திகன் பாத்தியமன் எல்லாம் இருக்கு நிறைய.
1: என்னல மழை வேணுமா அதனால இந்த
0: பாட்டா?
1: நீங்க வேற, நான் விசிறி வச்சு விசிறிட்டு
0: இருக்கேன்.
1: சரி ஓகே, சரி பாட்டு கேக்கலாமா?
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவு நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். 7:44 ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே. சோ இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 அண்ட் 2275230. நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1 கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: பர்சனல் லோன் ஆஃபர்
5: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
4: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
5: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
6: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
5: அப்ப நான் என்ன பண்றது?
6: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
5: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
6: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
7: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: 7:52 நிறைவா வரக்கூடிய நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: விழுப்புரம் மாவட்டம் சோர்பூர் மேம்.
2: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: முத்து மேம்.
2: சோ தனியா நான் உங்க பேர் கேக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
3: எனக்கு பார்வை ஒன்று போதும்.
2: சரி,
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்தோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்க.
4: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தேசிய கைத்தறி தினம் அடுத்த மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கைத்தறி தொழிலை ஊக்கப்படுத்தி உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வலு சேர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அவர் தமது மனதின் குரல் நிகழ்ச்சியில் காதி பொருட்களின் விற்பனை கடந்த 12 ஆண்டுகளில் 6 மடங்கு உயர்ந்து 8000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெற்ற கார்கில் வெற்றி தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கடற்கரை சாலை கார்கில் நினைவு சின்னத்தில் மலர் அஞ்சலி செலுத்தினர். போதைப் பொருட்களின் தீய விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஏனாமில் குழந்தைகள் அரங்கில் நாளை மறுநாள் நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் குழு பாடல், நடனம், நாடகம், ஓவியம் உள்ளிட்ட போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் சார்பில் நடைபெற்ற இலவச மெகா வேலைவாய்ப்பு முகாமில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு ITI, டிப்ளமோ, பிடெக் உள்ளிட்ட படிப்புகளை முடித்த 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெண்கள் பங்கேற்றனர். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே ஹராரேயில் நடைபெற்று வரும் 3வது மற்றும் இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா 192 ரன் எடுத்துள்ளது.

193 ரன் என்ற வெற்றி இலக்கை நோக்கி ஆடி வரும் ஜிம்பாப்வே அணி சற்று முன்வரை 16.4 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 136வது மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்னும் சில நொடிகளில் சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே சில தேதிகள் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நினைவில் வைத்துக் கொள்ள நாம் நாட்காட்டியை பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இருப்பதில்லை. இன்று ஜூலை 26 அப்படிப்பட்டதொரு தேதியாகும். இன்றுதான் கார்கில் விஜய் நன்னாள், வெற்றி திருநாள். இந்த நாள் நமக்குள்ளே பெருமிதத்தை இட்டு நிரப்பி விடுகிறது. இந்த நாளன்று நாம் நமது தீரம் நிறை வீரர்களின் அற்புதமான சாகசத்தை நினைத்து பார்க்கிறோம். கார்கிலின் உயரமான சிகரங்கள், கடினமான பருவநிலை, எதிரிகளின் சவால் என அனைத்து சூழ்நிலைகளையும் நமது ராணுவ வீரர்கள் எதிர்கொண்ட அதே வேளையில், அவர்களுடைய நெஞ்சுரம் அனைத்து சவால்களையும் விட மிகப்பெரியதாயிருந்தது. அவர்கள் பாரத அன்னையை பாதுகாக்க தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்திருந்தார்கள். இன்று கார்கில் வெற்றி திருநாள் அன்று அனைத்து வீரம் நிறை உயிர் தியாகிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் ஸ்ரத்தையுடன் கூடிய வணக்கங்களை செலுத்துகிறேன். நண்பர்களே, இன்றைய பாரதம் தனது வீரர்களை நினைவு கொள்வதோடு கூடவே புதிய தலைமுறையினர் வரை அவர்களின் சாகசங்களை கொண்டு செல்லவும் செய்கிறது. இந்த உணர்வோடுதான் இந்த ஆண்டு சிறப்பானதொரு சௌரிய விஜய் யாத்ரா, அதாவது துணிச்சல் வெற்றி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. ஜூலை 14 தில்லியின் தேசிய போர் நினைவகத்திலிருந்து தொடங்கிய இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் திராஸில் உள்ள கார்கில் போர் நினைவகம் வரை பயணிக்கும். இது தாங்கி செல்லும் செய்தி என்னவென்றால், ஒன் ரைட் ஒன் நேஷன் ஒன் சல்யூட், அதாவது ஒரு பயணம் ஒரு தேசம் ஒரு வணக்கம். தேசத்திற்காக அளிக்கப்பட்ட உயிர் தியாகம் என்றும் மறக்கப்படாது என்பதையே இந்த பயணம் நமக்கு நினைவூட்டுகிறது. நண்பர்களே, இன்று பாரதம் தனது ராணுவ வீரர்களின் சாகசத்தோடு கூடவே தனது தொழில்நுட்பத் திறனையும் தொடர்ந்து பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சில நாட்கள் முன்னதாக பாரத நாட்டு கடற்படையோடு INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் இணைக்கப்பட்டது. இந்த நவீன போர்க்கப்பல் பாரத நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு பாரதத்திலேயே தயாரிக்கவும் பட்டது. இதிலே 75%க்கும் அதிக அளவிலே உள்நாட்டு தயாரிப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவே தற்சார்பு பாரதத்தின் பெருகி வரும் சக்தியின் அடையாளம். இந்த மாசத்திலேயே DRDO நிறுவனமானது பினாகா தொலைதூர வழிநடத்தப்படும் ராக்கெட் ஏவுகணையையும் வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. இந்த வெற்றியின் பின்னணியில் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் கூட்டு முயற்சி இருக்கிறது. 2-3 முன்னதாகத்தான் DRDO நிறுவனம் குஷா ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்திருந்தார்கள். நண்பர்களே, இன்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாகட்டும், அவற்றின் ஏற்றுமதியாகட்டும், அல்லது நட்பு நாடுகளோடு ராஜீய ஒத்துழைப்பாகட்டும், பாரதம் தொடர்ந்து புதிய சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்திலே நான் இந்தோனேஷியா பயணித்திருந்தேன். அங்கே பிரம்மோஸ் மற்றும் ஆயுத ஏவுகணைகளுக்கான ஒரு பெரிய புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தின் மீதான உலகின் நம்பிக்கை வளர்ந்து வருகிறது. இந்த கார்கில் வெற்றி திருநாளன்று நாம் நமது அமரத்துவம் பெற்ற உயிர் தியாகிகளை நினைவில் ஏத்துவோம். பாதுகாப்பான திறமை மிகுந்த தற்சார்பு நிறைந்த பாரதத்தை படைக்கும் உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவோம். வாருங்கள் என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த

இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ, அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்து கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துகளும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கரின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் முன்பாக கிளாஸ்கோவிலே காமன்வெல்த் போட்டிகள் தொடங்கின. நாட்டு மக்கள் அனைவரும் பாரத நாட்டின் அணிக்காக தொடர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் தடகள வீரர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களின் இதயங்களை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதே அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நண்பர்களே, நமது இளைஞர்கள் அண்மை நாட்களில் விளையாட்டுகளில் பல அருமையான சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். PV Sindhu ஜப்பான் ஓபன் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பாரத நாட்டு பெண்ணாக ஆகியிருக்கிறார். அவரது இந்த சாதனையானது ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறது. பாரத நாட்டு பெண் கிரிக்கெட் அணியும் கூட லண்டனின் லார்ட்ஸ் அரங்கில் தனது முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் வென்றிருக்கிறது. இது ஒரு வரலாற்று வெற்றியாகும். நமது அணியானது 270 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியை ஜெயித்திருக்கின்றது. ஆனால் விஷயம் இது மட்டுமல்ல. லார்ட்ஸின் நீண்ட வரலாற்றிலே இது பெண்கள் அணியின் முதல் டெஸ்ட் பந்தயமாகும். 1983ஆம் ஆண்டிலே இதே மைதானத்தில் பாரதம் தனது முதல் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்றது. இப்போது நமது பெண் சக்தி இங்கே தேசத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறது. நண்பர்களே, சில சின்ன முயற்சிகள் கூட பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கேரளத்தின் எர்ணாகுளத்தின் தெற்கு சிற்றூரில் விளையாட்டுகள் தொடர்பாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி பற்றி நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஒரு பள்ளியிலே சம்ஸ்கிருத கிளப் இருக்கிறது. இங்கே இருக்கும் ஆசிரியரான அபிலாஷ் அவர்கள் மிகவும் வித்தியாசமான முறையிலே சம்ஸ்கிருதத்தை பிரபலப்படுத்தி வருகிறார். இந்த திட்டத்திற்கு அக்ஷர் கந்துக் என்று பெயரிட்டிருக்கிறார். இதிலே சம்ஸ்கிருதத்தின் எழுத்துக்களை கால்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொற்களோடு இணைத்து எளிமையான வகையிலே புரிய வைக்கப்படுகிறது. இதன் மூலம் கற்கும் ஆனந்தம் கிடைக்கிறது. அதோடு கூடவே விளையாட்டுகளோடு மக்களுக்கு உறவும் அதிகப்படுகிறது. என் மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று விக்ரம் 1 வெற்றிகரமான ஏவுதல் நாட்டு மக்கள் அனைவரின் மனங்களையும் பெருமையால் நிரப்பியது. விண்வெளித்துறையின் இந்த வரலாற்று ரீதியான கணத்தின் சாட்சிகளாக பாரத நாட்டவர்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இது தனியார் துறை வாயிலாக மேம்படுத்தப்பட்ட பாரதத்தின் முதல் ராக்கெட் ஆகும். கற்பனை செய்யக்கூட கடினமான இதனை நமது இளைய தலைமுறை புதுமைகள் படைப்போர் செய்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அலாதியான திறன், பேரார்வம் மற்றும் பொறுமையை வெளிப்படுத்தினார்கள். நீண்ட காலம் வரை நமது விண்வெளித்துறை தனியாருக்கு மூடப்பட்டிருந்தது. இந்த துறையில் ஆர்வம் கொண்ட பல இளைஞர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே இருந்தது. இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு நாங்கள் விண்வெளித்துறையை தனியாருக்காக திறந்துவிட்டோம்.
இன்று இதன் விளைவு என்ன என்பதை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது.

நண்பர்களே, அறிவியலிலும் கூட நமது இளைய நண்பர்கள் பாரதத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்றார்கள். அறிவியல் ஒலிம்பியாட் போட்டிகள் என்பன உலகின் மிகவும் மகத்துவம் வாய்ந்த போட்டிகளில் ஒன்றாகும். இவற்றிலே அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். இந்த மாதம்தான் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகியவற்றின் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பாரத நாட்டு அணியின் செயல்பாடு அருமையாக இருந்தது. இயற்பியல் ஒலிம்பியாடிலே நமது அனைத்து 5 மாணவர்களும் தங்கப்பதக்கம் வென்றார்கள். பாரதம் முதல் இடத்தை பிடித்தது. கடந்த 10 ஆண்டிலே நடந்த அனைத்து இயற்பியல் ஒலிம்பியாடிலுமே நமது நாட்டின் மாணவர்கள் தங்கம் அல்லது வெள்ளிப்பதக்கங்களை கண்டிப்பாக ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். வேதியியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது அனைத்து மாணவர்களும் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இதுவரையிலான ஆகச்சிறந்த செயல்பாடு இது. உயிரியல் ஒலிம்பியாடிலும் கூட நமது மாணவர்கள் அனைவரும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். இவற்றிலே ஒரு தங்கப்பதக்கமும் அடங்கும். அதேபோல கணித ஒலிம்பியாடிலேயும் கூட நமது மாணவர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 4 வெள்ளிப்பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார்கள். தேசத்தின் இளைஞர் சக்தி மீது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பாரதத்திலே ஒலிம்பியாடுகள், ஹேக்கத்தான்கள் ஆகியவற்றின் கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது பேருவகையை அளிக்கிறது. தேசத்தின் அதிக அளவிலான இளைஞர்கள் இப்படிப்பட்ட மேடைகளிலும் தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி பாரதத்திற்கு மேலும் பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, திறனும் இருக்கிறது, சாதிக்க வேண்டும் என்ற பேரார்வமும் இருக்கிறது எனும்போது அனைத்து பாதைகளும் எளிதாகி விடுகின்றன. காஷ்மீரின் பாரம்பரியமான கம்பளமான வகு தொடர்பாக இப்போது மேற்கொள்ளப்படும் முயற்சியிலே இது பளிச்சிடுகிறது. கோரை மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கம்பளத்தை தயாரிக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. இதற்காக முதன்மையாக காஷ்மீரின் சதுப்பு நில பகுதிகளின் புற்கள் மற்றும் கோரைகள் வெட்டப்படுகின்றன. வெயிலில் உலர்த்தப்பட்ட பிறகு வகைப்படுத்தப்படுகின்றன. இதன் பிறகு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் பிடிக்கிறது. இந்த கம்பளம் அலாதியானது, சூழலுக்கு இசைவானதும் கூட. ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னவென்றால், கோடையிலே இது குளிர்ச்சியை அளிக்கும், குளிர்காலத்திலே வெப்பத்தை தரும். முதலில் இது காஷ்மீரின் ஒவ்வொரு வீட்டிலும் காணப்பட்டது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இதன் பயன்பாடு குறையத் தொடங்கியது. இந்த நிலையில் ஸ்ரீநகரின் குலாம் ஹுசேன் அவர்களும் அவருடைய மகளான தஞ்சீலா அவர்களும் ஒரு உறுதி பூண்டார்கள். இருவரும் வகு கைவினைத்திறன் பாரம்பரியத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக்கிக் கொண்டார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் மிகவும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த பணியிலே அவர் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய இந்த முயற்சியில் பலர் இணையத் தொடங்கினார்கள். குலாம் ஹுசேன் அவர்கள் இந்த திறமையை மேலும் முன்னெடுத்துச் சென்றார். அவருடைய குறிக்கோளுக்காக மாநில அளவிலே அரசு உதவிகளும் கிடைத்தன. இன்று விரைவாக மக்களின் விருப்பத்தை பெற்று வரும் வகுவானது தேசத்தின் பிற பாகங்களுக்கும் சென்று சேர்ந்து வருகிறது. இந்த முயற்சியில் இணைந்த அனைவரையும் நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இன்று நாம் அனைவரும் உள்ளூர் பொருட்கள் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறோம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை தாங்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் காஷ்மீரத்தின் வகுவும் கூட உங்கள் இல்லங்களிலே இடம்பெற வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நமது தேசத்திலே தேநீர் என்பது ஒரு பானம் மட்டுமல்ல, இது நம்மோடு 2.5 கலந்தது. காலையின் தொடக்கமாகட்டும், நண்பர்களின் சந்திப்பாகட்டும், குடும்பத்தோடு இணைந்து சில கணங்களை கழிப்பதாகட்டும், தேநீர் என்பது அனைத்து வேளைகளிலும் நம் வாழ்க்கையில் அங்கம் வகித்து வருகிறது. எனக்கும் தேநீருக்குமான உறவு பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் இல்லையா? ஆனால் இன்று நாம் உரையாட இருக்கும் தேநீர் அது சுவையை மட்டும் அளிக்கவில்லை, பல சகோதரிகளுக்கு வாழ்க்கையையும் அளித்திருக்கிறது. தற்சார்பு என்ற புதிய நறுமணத்தையும் கலந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பிஜ்னோர் மாவட்டத்தின் லக்கிவாலா கிராமத்திலே சுய உதவி குழுவோடு தொடர்புடைய பெண்கள் விதுர் பிரேரணா சுதேசி ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை தேநீரை தயாரித்திருக்கிறார்கள். இதிலே லெமன் கிராஸ் எனும் கவட்டம்புல், சீந்தில், அதிமதுரம், துளசி, பச்சை மஞ்சள், பட்டை, ஏலக்காய், சோம்பு போன்ற இயற்கை பொருட்கள் அடங்கியுள்ளன. தனது வித்தியாசமான சுவை மற்றும்

குணங்கள் காரணமாக இந்த தேநீரானது மிக குறைவான காலத்திலே மக்களிடம் விசேஷமான அடையாளத்தை அமைத்துக் கொண்டது. பிரயாகராஜின் மகாகும்ப மேளாவிலும் தில்லியின் சர்வதேச உணவு விழாவின் போதும் இந்த மூலிகை தேநீர் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்திருந்தவர்களும் கூட இதில் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, மிகவும் உத்வேகம் அளிக்கும் விஷயம் இதன் தொடக்கம்தான். இந்த ஒட்டுமொத்த முயற்சியும் வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கியது. இன்று இந்த பிராண்டானது தேசத்தின் பெரிய அமைப்புகள் வரை சென்றடைந்து விட்டது. உள்ளூர் ஞானம், இயற்கை மற்றும் பெண்களின் தன்னம்பிக்கை ஆகியன இணையும் போது ஒரு சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக ஆகிவிடும் என்பதை இது முதன்மையாக நமக்கு தெரிவிக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, இன்று நாடெங்கிலும் ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கம் வாயிலாக இயற்கையின் பால் மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமையையும் ஆற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட உணர்வால் சமூகம் இணையும் போது மிகவும் அழகான உத்வேகம் அளிக்கவல்ல எடுத்துக்காட்டுகள் வெளிப்படுகின்றன. நண்பர்களே, அகமதாபாத்திலே மக்களின் பங்களிப்புக்கான அற்புதமான சக்தி வெளிப்படுத்தப்பட்டது. பாடஜ் பகுதியிலே 1 மணி நேரத்துக்கு உள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. இவற்றிலே 25,000-க்கும் அதிகமானவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் தேசிய மாணவர் படை கேடட்டுகள், ஸ்வயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த இயக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே இந்த மரங்களெல்லாம் ஒரு அடர்ந்த நகர்ப்புற காடாக உருப்பெறும். இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்திலே இடம் பிடித்தது. நண்பர்களே, ஓர் மரம் அன்னையின் பெயரில் இயக்கத்தின்படி உத்தரப்பிரதேசத்திலும் கூட மக்கள் பங்களிப்பின் அற்புதமான உறுதிப்பாட்டை காண முடிந்தது. அங்கே ஒரே நாளிலே ஜூலை 12 தேதியன்று 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனக்கு இது விசேஷ கௌரவம் அளிக்கும் விஷயம். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, இவை எண்ணிலடங்கா உயிரினங்களின் இருப்பிடமாகவும் இருக்கின்றன. குஜராத்தின் கிர் காடுகளில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் கிரே ஹார்ன்பில் எனும் சாம்பல் இருவாயன் மீண்டும் கூடுகட்டத் தொடங்கியிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பராமரிப்பு மற்றும் மீள் உருவாக்க முயற்சிகளின் விளைவாகும் இது. இந்த இருவாயன் வனங்களின் விவசாயி என்று அழைக்கப்படுகிறது. இவை பழங்களை உண்டு விதைகளை தொலைதூரங்கள் வரை கொண்டு சேர்க்கின்றன. இந்த விதைகளால் காடுகளில் புதிய மரங்கள் கிளைக்கின்றன. இந்த வகையிலே ஒரு பறவை காட்டினை மீண்டும் பசுமை கொழிக்கச் செய்வதில் உதவி புரிகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்தையும் இயற்கையோடு கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். ஓர் மரத்தை அன்னையின் பெயரில் நடுங்கள். இன்று நடப்பட்ட ஒரு சிறிய மரக்கன்று வரவிருக்கும் தலைமுறையினருக்கு பசுமை, தூய்மையான காற்று, அழகான எதிர்காலத்தின் மரபாக ஆகக்கூடும். எனதருமை நாட்டு மக்களே, இன்று நெகிழி மாசு என்பது உலகம் முழுவதிலும் சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிவிட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம். ஒருமுறை பயனாகும் நெகிழி குப்பையானது பல்லாண்டுகள் வரை இயற்கைக்கு தீங்கு ஏற்படுத்தி வரும் என்பதால் நெகிழியை சரியான முறையிலே அப்புறப்படுத்தல் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களே, பீகாரின் சீதாமடியிலே கழிவிலிருந்து செல்வம் என்பதற்கு அருமையான உதாரணம் வெளிவந்திருக்கிறது. இங்கே குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்டு அதிலிருந்து கருத்தைக்கு வரும் அமரும் மேடை பெஞ்ச் தயார் செய்யப்படுகிறது. ஒரு மேடையை தயார் செய்வதில் சுமார் 40 கிலோ ஒருமுறை பயனாகும் நெகிழி செலவாகிறது. இது பலமானதாகவும் நீடித்ததாகவும் ஓய்வளிப்பதாகவும் இருப்பதோடு கூடவே சூழலுக்கு இசைவானதாகவும் இருக்கிறது. இது அரசு பள்ளிகள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் போடப்படுகிறது. இதன் வாயிலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் அதிகரித்து வருகிறது. இந்த முயற்சியில் உள்ளூர் அலகுகளோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் மகத்துவம் வாய்ந்த பங்களிப்பும் கலந்திருக்கிறது. இதன் காரணமாக உள்ளூர் அளவிலே வேலை வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன. சீதாமடியின் இந்த முயற்சி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், அதாவது குறைவாக பயன்படுத்தல், மீள் பயன்படுத்தல், மறுசுழற்சி செய்தல் என்பவை வெறும் கோஷங்கள் அல்ல,
மாறாக

இவை நமது வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டன என்பதையே சீதாமணியின் இந்த முயற்சி நமக்கு தெரிவிக்கிறது. நண்பர்களே, கடந்த முறை மனதின் குரலிலே பிள்ளையார் சதுர்த்தி பற்றி பேசியிருந்தேனே, உங்களுக்கு நினைவிருக்கிறது இல்லையா? நமது தேசத்தின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளையே வழிபட வேண்டும் என்று அப்போது நான் உங்களிடம் வேண்டிக் கொண்டேன். பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட பிள்ளையார் விக்கிரகங்களையோ அயல் நாடுகளிலிருந்து வரும் பிள்ளையார் சிலைகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக நம் நாட்டின் மண்ணாலான பிள்ளையார் சிலைகளை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்பாக பலர் எனக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார்கள், தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுகோளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக பலர் எனக்கு எழுதியிருக்கின்றார்கள். உள்ளூரின் மண்ணை கொண்டு தயார் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை மட்டுமே நிறுவுவோம் என்று தங்களுடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மனதின் குரலில் முன்னமும் கூட இப்படிப்பட்ட விவாதம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனால் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க முடிந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தியிலே நம் தேசத்தின் மண்ணாலான திருவுருவச் சிலையையே வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று நான் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வேண்டுகோளை விடுக்கின்றேன். உங்களுடைய இந்த முயற்சியும் கூட ஒரு வகையிலே இயற்கைக்கு நீங்கள் செய்யும் வழிபாடாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இப்போது நான் உங்களிடம் கூறவிருக்கும் ஒரு நபர் குறித்து நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மிகவும் பெருமிதம் கொள்வீர்கள். இவர் அறிவியல் மற்றும் புதுமைகள் படைத்தல் துறையில் பெரிய அளவில் பணியாற்றி வருகிறார். தனக்கென உலகிலே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட இவர் தனது வேர்களின் ஆழங்களோடு இணைந்திருப்பவர். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் தனது மண்ணுக்கு மரியாதை செலுத்துவதை மறக்காதவர். அந்த மனிதர்தான் மணிப்பூரைச் சேர்ந்த டாக்டர் ரொனால்டோ லைஷ்ராம் அவர்கள். இவருடைய பெயர் ரொனால்டோ என்றாலும் இவர் ஒரு வானியற்பியலாளர். இவர் ஜப்பானிலே பணியாற்றி வருகிறார். இளம் பால்வெளி மண்டலங்களின் ஒரு பரந்த கூட்டத்தை பற்றி ஆய்வு செய்யும் குழுவின் அங்கமாக இருந்திருக்கிறார். அவர் என்னதான் செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் இல்லையா? உள்ளபடியே இவர் ஒட்டுமொத்த கூட்டத்தின் பெயரை மணிப்பூரின் ஒரு அழகான ஏரியோடு இணைத்து லோக்டக் புரோட்டோ கிளஸ்டர் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த நன்னீர் ஏரிக்குள் மிதக்கும் மக்கிய தாவரங்களும் இதர கரிமப் பொருட்களும் ஃபும்டிஸ் இவையெல்லாம் ஒன்றிணைந்து மிதக்கும் திட்டுக்களைப் போல மாறுகின்றன. தனித்துவமான நிலப்பரப்பை போன்ற தோற்றத்தை இவை உருவாக்குகின்றன. இது ஏதோ பரந்த கடலிலே சின்ன சின்ன தீவுகள் மிதப்பது போல இருக்கிறது. இதைப் போலவே பேரண்டத்தில் இந்த இளம் பால்வெளி மண்டலங்கள் கூட ஒரு பரந்த படைப்பை நிர்மாணம் செய்கின்றன. இன்று மணிப்பூரின் லோக்டக் தேசத்தின் வரைபடத்தில் மட்டும் இடம்பெறவில்லை, மாறாக விசாலமான பேரண்டத்திலும் கூட தனது ஒளிவீச்சை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நாட்டவர் அனைவருக்கும் பெருமை சேர்ப்பது. இதனால் நமது இளைய நண்பர்களுக்கு ஒரு கற்றல் கிடைக்கிறது. தங்களுடைய பாரம்பரியத்தோடு இணைந்திருந்தாலும் கூட புதிய சிகரங்களை நம்மால் எட்ட முடியும் என்பதை. இப்படிப்பட்ட வேர்கள் விண்மீன்கள் உலகை கூட பளிச்சிடச் செய்ய முடியும். என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்கள் கழித்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி என்று தேசிய கைத்தறி நாளினை நாடு கொண்டாடும். இந்த வேளையிலே நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறன்கள், அவர்களின் படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கு நாம் விழா எடுக்கிறோம். பல தலைமுறைகளாக தொடர் சங்கிலி போன்று செயல்பட்டு வரும் பாரம்பரியங்களை நமது நண்பர்கள் முன்னெடுத்துச் செல்கிறார்கள். நண்பர்களே, கைவினை திறத்தால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடையும் ஏதோ ஒரு துறையினை, சமூகத்தை மற்றும் இதோடு தொடர்புடைய எண்ணிலடங்கா மக்களின் கதைகளை முன்னிறுத்துகிறது. இவர்களெல்லாம் பாரதத்தின் கலாச்சார மரபுகளை பராமரிப்பதை பெருமித உள்ளத்தோடு செய்கிறார்கள். நாம் அனைவரும் கைவினை திறத்திற்கு ஊக்கமளித்து நமது நெசவாள நண்பர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதையே இன்றைய நாளன்று நான் என் வேண்டுகோளாக விடுக்கிறேன். நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வுக்கு மேலும் வலு சேர்ப்போம் வாருங்கள். நண்பர்களே, இன்று தேசத்திலே எந்த வகையில் கைத்தறிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறதோ இதன் காரணமாக அதிக அளவிலே மக்களின் வாழ்க்கை சிறப்பானதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. போச்சம்பள்ளியிலிருந்து பட்னா, குத்தம்பள்ளியிலிருந்து கட்ச் வரை இதற்கான பல எடுத்துக்காட்டுகள் காண கிடைக்கின்றன. இன்று கைத்தறியின் நமது பெருமை மிகு பாரம்பரியத்துக்கு
புதிய சக்தியையும் புதிய அடையாளத்தையும்

பல தனிநபர்களும் குழுக்களும் அளித்து வருகின்றார்கள். போச்சம்பள்ளி வகையின் அழகான பாரம்பரியத்தை சிலர் முன்னெடுத்துச் சென்றால், சில பெண் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து கம்பளிப் பொருட்களை உருவாக்குகிறார்கள். சிலர் கேரளத்தின் பாரம்பரியமான கசாவு கலையை பாதுகாத்து வருகின்றார்கள். இதன் காரணமாக நமது சகோதரிகள் தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. நண்பர்களே, மேலும் ஒரு விஷயம் குறித்து விசேஷமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுதான் காதி. கதராடைகள் என்பவை அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிரியமானவை என்பதை

விற்பனையின் இந்த புள்ளி விவரம் இப்போது கிட்டத்தட்ட 8,000 கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியிருக்கிறது. வரவிருக்கின்ற பண்டிகை காலத்திலே காதி விற்பனை மையத்தின் ஏதாவது ஒரு பொருளை, கைத்தறியோ கைவினைப் பொருளோ ஏதோ ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்குங்கள். எனதருமை நாட்டு மக்களே, பாரதத்திலே எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கின்றன என்று உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சிந்திக்க தொடங்கி விடுவீர்கள். ஏன் என்று சொன்னால், நம் நாட்டிலே ஏராளமான கருவிகளும் அவற்றோடு தொடர்புடைய பாரம்பரியங்களும் இருக்கின்றன. இவை போன்றதொரு கருவிதான் திரிபுராவின் சாங்ப்ரேங். இது அங்கிருக்கும் பழங்குடி இனத்தவர்களிடம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. மூங்கிலால் ஆன இந்த இசைக்கருவியிலே 3 தந்திகள் இருக்கின்றன. இதிலிருந்து வெளிப்படும் ஒலி மிகவும் இனிமையானதாக இருக்கிறது. சரோத் இசைக்கருவிக்கு சற்று நிகராக இதன் ஒலி இருக்கிறது. சில காரணங்களால் இளைஞர்களிடையே இதன் புழக்கம் குறையத் தொடங்கியது. இந்த கட்டத்தில் குமார் தேவ் வர்மா அவர்கள் இதை மீண்டும் பிரபலப்படுத்த வேண்டும் என்று உறுதி பூண்டார். இன்று அவருடைய முயற்சி வளமாகி இருக்கிறது. இவர் சாங்ப்ரேங்கோடு கூடவே அங்கே இருக்கும் பிற பாரம்பரிய இசைக்கருவிகளையும் இசைத்து வருகிறார். கோக் போரோக் பழங்குடி பாடல்கள், பவுல் பாடல்கள், பங்காளி பழங்குடி பாடல்கள் ஆகியன அவருக்கு மிகவும் பிடித்தமானவை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய இசைக்குறிப்பை இசைக்க விரும்புகிறேன். இந்த இசையை உங்களால் என்றைக்கும் மறக்க முடியாது.

நண்பர்களே, இதை கேட்டதும் உங்களுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? தேவ் பர்மா அவர்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. பாரம்பரியமான இசையை மக்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதில் அவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது. நீங்களும் உங்களுக்கு அக்கம் பக்கத்திலே இருக்கும் பாரம்பரியமான இசைக்கருவி பற்றிய தகவல்களை சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சி மற்றவர்களையும் கூட பாரம்பரியமான பாரத நாட்டு இசையோடு அவசியம் இணையச் செய்யும். எனதருமை நாட்டு மக்களே, நாளை ஜூலை மாதம் 27ஆம் தேதி அன்று பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மறைந்த தினம். டாக்டர் கலாம் ஐயா அவருடைய ஆளுமையில் கருத்தூக்கம் அளிக்கும் பல கூறுகள் இருந்தன என்றாலும், அவருடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று என்றால் அது ஆசிரியர் என்ற பங்களிப்பு தான். அவர் சிறுவர்களையும் இளைஞர்களையும் பெரிய பெரிய கனவுகளை காண உத்வேகப்படுத்தினார். தற்செயல் நிகழ்வாக இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா புனிதமான நாளையும் கொண்டாட இருக்கிறோம். நமது தாய் தந்தை தாம் நமது மூத்த குருமார்கள். பள்ளியில் நமது ஆசிரியர்கள் நமக்கு எழுத்தறிவை அளிக்கின்றார்கள். குரு பூர்ணிமையானது இப்படிப்பட்ட அனைத்து குருமார்களிடத்திலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தவல்ல சந்தர்ப்பமாகும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்கள் குருமார்களுக்கும் நான் என் அர்ப்பணிப்புடனான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, சில வாரங்கள் கழித்து நாம் சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் தரும் தினமாகும். பாரத நாட்டின் சுதந்திரத்தின் பொருட்டு தங்கள் அனைத்தையும் அர்ப்பணித்த கணக்கே இல்லாத வீரர்களை நாம் நினைவில் கொள்ளும் தினமாகும் இது. அவர்களுடைய தியாகம் தவம் காரணமாகவே இன்று நமது கைகளிலே மூவண்ண கொடி இருக்கிறது. இந்த மூவண்ண கொடியிலேதான் நமது அரசியலமைப்பு சட்டத்தின் குறிக்கோள் இருக்கிறது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளில் வீடுதோறும் மூவண்ண கொடி இயக்கமானது தேசம் முழுவதையும் ஒரு அற்புதமான உணர்வினால் இணைத்தது. ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெருவிலும் மூவண்ண கொடியின் விழா தென்பட்டது. இந்த ஆண்டும் கூட நாம் வீடுதோறும் மூவண்ண கொடி இயக்கத்தை முழு உற்சாகத்தோடு முன்னெடுத்து செல்ல வேண்டும். நமது இல்லங்களில் முழு மரியாதையோடு மூவண்ண கொடியை பறக்க விட வேண்டும். நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாகவும் நீங்கள் எனக்கு நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அளிப்பீர்கள். இந்த ஆண்டும் கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மைகோவ் தளத்தில் கண்டிப்பாக அனுப்பி வையுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளுக்காக நான் காத்திருப்பேன். நண்பர்களே, மனதின்

0: குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் நாம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் பல புதிய சாதனைகள், உள்ளெழுச்சி அளிக்கும் முயற்சிகளோடு இணைவோம். அதுவரை உங்களிடமிருந்து அனுமதி கோருகிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்களே, தொடர்வது த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். இதில் புகழ்பெற்ற சைபர் செக்யூரிட்டி நிபுணர் டாக்டர் பவன் டுகல் எம்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேனினும் இனிமையான பாடல்களோட தேன் சந்ததே வானம் நிகழ்ச்சியில நான் உங்க ஆனந்தி. நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல் இளையராஜா இசையமைத்து மனோ கே எஸ் சித்ரா பாடியது. பாண்டியன் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். சந்ததி வானம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்த SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியது ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து வருது கேட்கலாம்.

டிஎம்டி கம்பிகள். சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததா தேவா இசையமைத்து கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கிழக்கு கரை படத்திலிருந்து வருது, கேட்கலாமா?

நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்ததே வானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்த SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடியது. பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

10:25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சந்தி தேவானம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் மரகதமணி இசையமைத்த SP பாலசுப்ரமணியம் KS சித்ரா பாடியது பிரதாப் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: இருக்கிறது.
1: தேன்சந்ததேவானம் கேட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் இப்போ 10:35 ஆகுது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்த SP பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியது. உள்ளே வெளியே திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

10:40 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம் தான் கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது இதயம் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம். டைம் இப்போ 10:45:30 ஆகுது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்த இளையராஜா கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

10:50 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது பணக்காரன் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

சந்ததேவானம் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியோட நிறைவா சங்கர் கணேஷ் இசையமைத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் இதய தாமரை திரைப்படத்திலிருந்து வருது கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க அற்புத மனிதர் அப்துல் கலாம். வழங்குபவர் மு சுதர்சன் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொய்யா சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் சமநிலையும் பறவைகளின் உருமுறை தோற்றமும். வழங்குபவர் பி. சுரேந்திர.

0: விக்டர் அவர்கள். 7-2 புதுவை புதுமையில் விளையாட்டுக் களம். இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டியில் களரிப்பயட்டு கலையில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் நிறைவு பகுதி. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நலமாய் வாழ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026 அன்றாட முக்கிய நிகழ்வுகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி அன்பரசி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 முதல் 10:32 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கெட் செட் கோ கேம் ஷோ. 10:32 முதல் 11 வரை கெட் செட் கோ. 11:02 வளமான பாரதம் நோயிலிருந்து விடுதலை ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம் அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமோ சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹைஸ் நிகிதியவில் சமையல் நிகழ்ச்சி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 முதல் 3:30 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஹலோ டாக்டர். இதில் குழந்தைகளிடம் காணப்படும் தூக்க கோளாறுகள் மற்றும் ஆரோக்கியமான தூக்க பழக்கங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சரவணன் அவர்கள். 3:30 முதல் 4 வரை ஹலோ டாக்டர். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி ஆனந்த்குமார். 6:20 முதல் 7:00 வரையிலும் இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 7:30 முதல் 8:00 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை என்று. சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது 102.8 FM ரெயின்போ புதுவையில் நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சு.
1: This is Akashvani, the news read by Ashish P. Abraham. Prime Minister Narendra Modi today announced the constitution of a high-powered task force on examination reforms headed by renowned technology expert Nandan Nilekani. The task force will also consist of former IB Director Tapan Deka, former ISRO Chairman S. Somnath, IIT Chennai Director V. Kamakoti. Besides, former Education Secretary Anita Karwal and logistics expert Amrit Lal Meena are also part of the task force. In a video message, Mr. Modi said the task force will focus on strengthening the examination system, and based on its recommendations, necessary steps will be taken at the earliest to ensure the credibility of future examinations. The PM added,